வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஷாங்காயில் நடைபெறும் உலக திறன் போட்டி வேர்ல்ட் ஸ்கில்லில் நாட்டை பிரதிநிதித்து பங்கேற்றுள்ள 22 இளைஞர்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது பாராட்டினை தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஷாங்காய் பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற அந்த தொடக்க விழாவில் சீன பிரதமர் லீ சியாங்குடன் பிரதமரும் கலந்து கொண்டார். தேசிய கொடியை ஏந்தி இருந்த அவர்கள் அனைவரும் நாட்டின் பெருமை மிக்கவர்கள் என அவர் புகழாரம் சூட்டினார். நகரசம்பிலானின் அரசாங்க செயலாளர் உட்பட சட்ட ஆலோசகர்களின் பதவியை இடைநீக்கம் செய்யும் அதிகாரத்தை மாநில சட்டமன்ற அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என தேசிய சட்டத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களின் பொறுப்புகளை முடக்கும் அதிகாரம் பொது சேவைத்துறை உட்பட நீதித்துறை சேவை ஆணையத்துக்கு உட்பட்டது என அத்துறை கூறியது. எந்த ஒரு செய்தி அறையாலும் முழு தகவல் சூழலையும் தனியாக கண்காணிக்க இயலாது. எனவே போலி செய்திகளை எதிர்த்து போராடுவதில் செய்தி நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும் என மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பர்னாமாவின் தலைமை ஆசிரியர் அருள் ராஜு டூரராஜ் கூறினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் மாதம் கனடாவிற்கு பயணிப்பார். இருதரப்புக்கும் இடையிலான புதிய வர்த்தக உடன்பாடு நேரியல் முன்னேற்றத்தை குறிப்பதாக கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். 2023 முன்னணி சீக்கிய ஆர்வலர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டதிலிருந்து இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. டென்மார்க்குடன் புதிதாக எட்டப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் கிரீன்லாந்தில் 2 ராணுவ தளங்களை வாஷிங்டன் அமைக்கும் என அதிபர் டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் அந்த ஆர்க்டிக் மாநிலத்தின் பாதுகாப்பு மீதான ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு நிரந்தர கட்டுப்பாட்டை வழங்குவதாக ஐநா மாநாட்டில் அவர் கூறினார். ஏற்ற பகுதிகளில் தளங்களை அமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்படும் என்றார் அவர். விளையாட்டு யுஎஃபா மகளிர் வெற்றியாளர் லீக் கார்பந்து இன்டர் மிலான் 1-1 சூழியம் என ஹக்கனை வென்றது. பயர்ன் மியூனிக்கும் மான்செஸ்டர் சிட்டியும் தலா 2 கோல்களில் சமம் கண்டன. ஆர்சனல் 1-1 சூழியம் என HP கோகனை வீழ்த்தியது. ரியால் மெட்ரிட்டும் பாரிஸ் சென் ஜெர்மானும் தலா 1 கோலில் சமம் கண்டன. யுவென்டஸ் 1-2 என பென்ஃபிகாவிடம் தோற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனக துர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: ஆமாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ரவீன் திரேசாவின் மீண்டும் காலை வணக்கம்.
1: புதன்கிழமை வணக்கம் மின்னல் உங்களை ஒரு தலைமைத்துவ உலகத்திற்கு அழைத்து செல்ல போகின்றது. அதாவது ரவீன், எல்லாருக்குள்ளயும் ஒரு தலைவர் இருப்பாங்க, ஆனா அவங்களை தட்டி எழுப்பணும்ன்றீங்க.
0: ஆமா, இன்றைக்கு நம்ம தட்டி எழுப்பிடுவோம். ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகம் முழுக்க ஏற்குரிய 70 விழுக்காட்டு ஊழியர்கள் அவங்க வேலை செய்யற மேல் அதிகாரிகள்னால ஏதோ ஒரு விதத்துல பாதிப்படைந்திருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லப்படுது. அடிப்படையில அந்த தலைமைத்துவ பொறுப்பு அதுக்குள்ள நுழைந்து பார்க்கும் போது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றது அது ஒரு பெரிய உலகம். அதை பற்றி பேசுவதற்காக 30 காலமாக இந்த பயிற்சி துறையில அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை கொண்டுட்டு வந்திருக்கோம். 3 தலைமுறையை அவர் பார்த்திருக்காரு.
1: ஆமா, இப்ப நீங்க தலைமைத்துவம் சொன்னதுனால இவரை விட மிக சரியான ஒரு நபர் இருக்க வாய்ப்பே கிடையாது. 3 தலைமுறைகளை தாண்டி தலைமைத்துவம் இந்த பயிற்சி, அதாவது மனித வள மேம்பாடு பயிற்சி, ஆலோசனை மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டு துறையில் 30 மேலான அனுபவம் கொண்ட பயிற்றுனர், ஆலோசகர், எழுத்தாளரும் கூட. இந்த மனிதவள பயிற்சி மேம்பாட்டில் முதுகலை பட்டம் பெற்றுள்ள இவர் HRD கார்ப் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்றுனராகவும், கொலபரேட்டிவ் இன்டெலிஜென்ட் அதாவது CQ பயிற்றுனராகவும் செயல்பட்டு வருகின்றார். இவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக சொல்லி முடிக்க முடியாது, ஆனா அனுபவங்களை முடிந்த அளவுக்கு வணக்கமினால் உங்களுக்காக கொண்டு வரப்போகிறேன்.
0: வாசுதேவ் இன்றைக்கு வந்திருக்காரு, கொஞ்ச நேரத்தில் அவர் நம்ம சந்திக்க போறோம். அதற்கு முன்பாக வாங்க ஒரு பாடலை

0: சரி, வணக்கம். இன்று நம்மோடு வாசுதேவ் இணைந்திருக்கின்றார். HRDF கோப் ட்ரெய்னர், பயிற்சியாளராக இருக்கின்றார். 30 ஆண்டு காலம், 3 தலைமுறைகளை தாண்டி இந்த தலைமைத்துவ பயிற்சி, அதற்கான குணாதிசயங்கள், இதை பற்றி மன ரீதியாகவும் சரி பயிற்சி ரீதியாகவும் மிகுந்த அனுபவம் கொண்ட ஒருவர் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம். வணக்கம் திரிசாமா,
2: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும் ரவி சார்.
2: ரொம்ப முதல் முறையா நம்ம
0: சந்திக்கிறோம்,
2: மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இன்றைக்கு வந்து உங்களுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தை ஒரு 9 மணிக்குள்ள நம்ம பேசி
0: முடிக்கணும். அதுதான் எங்களுக்கான சவால். ரவினுக்கும் எனக்கு
2: இருந்தாலும் நம்ம கேட்கிற நேயர்களுக்கு வந்துட்டு சில முக்கியமான தகவல்கள் வழங்குங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் சார். முதல் கேள்வியை வந்து, இந்த ஆண்டு தொடக்கத்துல ஜாப் ஸ்ட்ரீட் வந்துட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஏற்குரிய மலேசியர்கள் 70 விழுக்காட்டினர் பணியிடங்களில் மகிழ்ச்சியா தான் இருக்காங்களாம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் பாக்குறது என்னன்னா, 41 விழுக்காட்டினர் இந்த பேர்ன் அவுட் என்று சொல்லக்கூடிய ரொம்ப வந்து ஒரு வகையான மன அழுத்தம், உளைச்சல், இதுல வந்து ஜென்சி தான் ரொம்ப அதிகமா பாதிப்படைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 41 விழுக்காட்டினர் ஏன் அப்படி இருக்காங்கன்னு உள்ளுக்கு போய் பார்த்தோம்னாக்கா, ஒன்று சம்பள பிரச்சனை, இன்னொன்று அவங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல, அப்புறம் மேலிடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அதிக மன உளைச்சல் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையை இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்து முடியுங்க அப்படின்னு சொல்லி. ஆக அதுல இருந்து நம்ம தொடங்கலாமா? இப்ப வந்து நம்ம நாட்டுல நடப்பில் இந்த தலைமைத்துவ பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போலாங்க அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும்?
1: இது ரொம்ப நல்ல ஒரு கேள்வி, கரெக்டா போயிட்டீங்க அந்த பாயிண்ட்டுக்கு.
0: என்னன்னா,
1: அந்த தலைமைத்துவம் மாறாதனால மேட்சிங் இல்லாம இருக்குப்ப. அந்த அந்த லீடருக்கு, அந்த தலைவருக்கே மாறணும்னு தெரியாம ஒரு நிலையில இருக்கு. சோ இப்ப வந்து என்னன்னா, ஒரு தலைத்துவம் சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப பழைய ஸ்டைல் எடுத்துங்களேன், பழைய ஸ்டைல் வந்து கண்ட்ரோல் அண்ட் கொமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்.
2: ஆமா,
1: அந்த மாதிரி நான் சொல்றேன் நீ கேளு, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல ஒரு பாஸ் கீழ இருக்கும். ஆனா இப்ப வந்து அது அந்த மாதிரி முடியாது. இந்த புது ஜெனரேஷனுக்கு வந்து எம்பவர்மெண்ட், கொலாபரேஷன் இந்த மாதிரி போவோம். சோ இப்ப என்னன்னா, ஒரு ஒரு கான்செப்ட் கொடுக்குறேன், இது பேர் வந்து ஃபோர்த் வேவ் லீடர்ஷிப். அதாவது அலை போல, இந்த மாற்றங்கள் வந்து அலை போல வருது. இப்ப வேவ் ஒன், அலை ஒன்னாவது முன்ன உள்ள வேவ் என்னன்னா, அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் வே பண்ணுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்லுவேன் நீ கேளு, இங்க மகா புத்திசாலி நான் தான், நான் சொல்றத நீ கேட்கணும்னு அந்த கல்ச்சர்ல, அந்த கல்ச்சர்ல தான் லீடர்ஷிப்பே ஆரம்பிச்சிச்சு.
0: முதல் அலை,
1: முதல் அலை. ஆனா கொஞ்ச நாள்ல அது வேலை செய்ய மாட்டேங்குது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யல. என்னன்னா, வேலை எல்லாம் வேலை விட்டுட்டு போயிருவாங்க. அங்கேருந்து அது மாறி எப்படி வந்துச்சுன்னா, மோட்டிவேஷனுக்கு வந்துச்சு.
0: ஒரு
1: தலைவராக இருந்தா மோட்டிவேட் பண்ண தெரியணும், இன்ஸ்பயர் பண்ண தெரியணும். அந்த மோட்டிவேஷன் பாசிட்டிவ் மோட்டிவேஷனும் நெகட்டிவ் மோட்டிவேஷனும் இருந்துச்சு. பாசிட்டிவ் மோட்டிவேஷன்னா, நீ இது செஞ்சா நல்லது கிடைக்கும், நீ செய்யலன்னா அடி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, மோட்டிவேஷன் சிஸ்டம். சோ அதனால ஒரு தலைவரா இருந்தா மோட்டிவேட் பண்ண தெரியணும்னு. அப்புறம் பார்த்தாக்கா மோட்டிவேஷனும் பத்தாம இருக்கு. அதான் மோத்திவாசி, மோத்திவாசி
0: பாசின்னு
1: மோட்டிவேஷன் பத்தாம. ஏன்னா மூணாவது ஆள எப்படின்னா, மூணாவது ஆள வந்து வேல்யூஸ், ஒரு மனிதன் வந்து அந்த வேல்யூஸ் தான். அவங்களோட வேல்யூ சரியா இல்லாட்டினா, நீங்க என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. என்ன மோட்டிவேட் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சு. சோ என்ன ஆச்சுன்னா, அந்த வேல்யூஸ் எம்பவர்மெண்ட்காக ஒரு 30 ஆண்டு முன்ன வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த வேல்யூஸ் ஒரு கம்பெனி எல்லாம் வந்து கம்பெனி வேல்யூன்னு வந்துச்சு. அதுக்கு முன்னே இல்ல.
2: ஆமா,
1: கம்பெனி வேல்யூன்னு இருக்கும், இதுதான் எங்களோட மனித நேயமா, மனித நேயம் அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்துச்சு. ஏன்னா அந்தால வேல்யூஸ், சோ பீப்புள் சென்டர்ட் அப்ரோச் எல்லாம் வந்துச்சு. அங்கதான் அந்த புது புது லீடர்கள்லாம் வந்தாங்க, இந்த புது புது ஆசிரியர்கள், மேனேஜ்மெண்ட் குருஸ் எல்லாம் அங்கே இருந்து வந்தாங்க, ஸ்டீவன் கவி இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்கலாம். சோ அங்கே இருந்து அப்புறம் அதுதான், அவ்வளவுதான் நினைச்சோம். ஆனா அது இன்னும் வளர்ந்துட்டு போகுது. இப்ப வந்து ஜென் ஜி எல்லாம் வந்திருக்காங்க, ஜென் எக்ஸ், ஜென் வாய், ஜென் ஜி இவங்க எல்லாம் இப்ப வேலை செய்யற இடத்துல இருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களோட சைக்காலஜி மேக்கப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும். அதனால அந்த லீடர்ஷிப் ஸ்டைலும் மாறும். சோ இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப பாவிக்க முடியாது, ஆனா சில இடத்துல தான் பாவிக்க முடியும். எந்த இடத்துல பாவிக்க முடியும், சொல்லி சொல்லி மாறாட்டி மாறாம இருந்தா, ஒரு குழந்தை லெவல்ல இருக்கும் போது முதல்ல வேலை செய்யும். ஆனா இப்ப உள்ள இது அலைக்கு வந்து அது ஒத்து வராது. இப்ப உள்ள அலை வந்து கொலாபரேஷன்,
0: இணைந்து
1: இணைந்து ஒன்னா கொலாபரேட் பண்றது. இப்ப ஏன்னா ஒரு பாஸ் வந்து ஒரு எக்ஸ் ஜெனரேஷனா இருக்கலாம், ஆனா அவன் கீழே வேலை செய்யற ஆள் வந்து ஒரு ஜி ஜென்சியா இருக்கலாம், ஆனா அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல ஐடில ஐடி விஷயம் இந்த சோசியல் மீடியாலாம் அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். சோ அதனால நம்ம கொலாபரேட் தான் பண்ணணும், அங்க நம்மளோட பவரை காமிக்க கூடாது.
2: அதாவது அவங்க எந்த துறையில ரொம்ப நுணுக்கமா புத்திசாலித்தனமா இருக்காங்களோ அதை நம்ம சரியா பயன்படுத்தி,
1: அது சரியா பயன்படுத்த தெரியணும். இப்ப உள்ள லீடருக்காக தான் அது ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓ என்னோட ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த் இது,
0: இதுதான் பலம்.
1: இந்த பலத்தை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு உள்ள வாய்ப்பு கொடுக்கணும்.
0: ஆனா தெரியுதா அங்கயா உண்மையா அவங்களுக்கு,
1: அவங்களே பிரஷர்ல இருக்காங்க, அதனால முடியாது.
0: நீங்க
1: கேட்ட கேள்விக்கு தலைவரை நான் பிளேம் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் இருக்கு. எல்லா தலைவருக்கும் அவங்களுக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி பிரஷர் இருக்கு, மேலே இருந்து அவங்களுக்கு பிரஷர் வருது பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர், கீழே இருந்து ஸ்டாஃப் கிட்டே இருந்து ஒரு பிரஷர் வருது. சோ அவங்க நடுவுல இருந்துட்டு தவிக்கிறாங்க, அந்த தவிப்புல அந்த ஸ்ட்ரெஸ்ல சிந்தனைலாம் கரெக்டா இருக்காது. சோ அந்த ஆங்காரத்தெல்லாம் கோபத்தெல்லாம் எங்க காமிப்பாங்க, கீழே காமிப்பாங்க. அதனால அது மென்டல் இஷ்யூ நிறைய இருக்கு. இப்ப சோ இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி சரிப்படுத்தணும்னா சரிப்படுத்திடலாம், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு கோச்சிங் வேணும்,
0: ஒரு பயிற்சி
1: தேவைப்படுகிறது. அதுக்கு தெரியும் இது முக்கியம்னு, ஆனா மறந்துடும். சோ இந்த மறந்த நிலையில எப்போது இருக்கும்போது ஒரு கோச் இருந்தா எப்போதும் அது அந்த அந்த அலைன்மெண்ட்டுக்கு வந்துடும்.
0: பொதுவாகவே இந்த நிறுவனங்கள்ல பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது பணியாளர்களை தான் பயிற்சிக்கு அனுப்புவாங்க, நீங்க போய் பயிற்சி பெற்றுட்டு வாங்க, அப்பதான் இந்த நிறுவனத்துக்கு உழைக்க முடியும்னு. ஆனா நீங்க சொல்றீங்க, ஏன்னா மூன்று தலைமுறைகளுக்கு நீங்க பயிற்சி கொடுத்திருக்கீங்க, தலைமைத்துவ பயிற்சி. ஆக முதல்ல தலைமைத்துவத்துக்கு பயிற்சி தேவை, அதற்கு பிறகு பணியாளர்களுக்கு தேவை.
1: இது ரொம்ப முக்கியமான ஒரு இது, கருத்து மட்டும் இல்ல இது உண்மை. மேல இந்த சொல்லுவாங்களே த ஃபிஷ் ராட்ஸ் ஃப்ரம் த ஹெட், மீன் அது கட்டு போறதே வந்து தலையில இருந்தான். சோ அதனால எது எந்த பிரச்சனை நீங்க எடுத்தாலும் எங்க முடியும், எங்கயோ அங்க சரியா அந்த அவங்களுக்கு தேவைப்பட்ட மன மனநிலை மைண்ட் செட் அந்த ஸ்கில் இல்லாதனால அந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்க பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த கீழே பாஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு சரியான ஸ்டாஃப் இல்ல, ஆனா பாக்க போனாக்க அவங்களுக்கு கோச்சிங் தெரியாது. ஒரு உண்மையான ஒரு உதாரணம் கொடுக்கிட்டா, ஒரு மேனேஜர் வந்து சொன்னாரு, எனக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ல, எப்போதும் வந்து ஒரு ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க எப்போதும் அங்க அந்த ஃபுளோல இருக்க மாட்டாரு, வெளியில ஆயிடுறாரு, மிஸிங் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்களே, எப்போதும் மிஸிங் இன் ஆக்ஷன் இருக்காரு. இவங்க எப்படி, நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், அதே நடந்து நான் கேட்டேன், அது ஒரு எஸ்ஓபி ஆன ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீடியாவா, தட் மீன்ஸ் வெளியில போகும்போது என்ன என்ன அவங்க செய்யணும். ஆமா அவங்களுக்கு தெரியுமே, சொல்லும் யாராவது அந்த ஃப்ளோல இருந்து வெளியில போனா பாஸ் கிட்ட சொல்லணும், அந்த கார்ட் வெளியில இருக்காங்க அங்க சைன் பண்ணிட்டு போறோம், இது எஸ்ஓபி. அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன், ஸ்டாஃப்க்கு தெரியுமான்னு, தெரியணுமே தெரியணுமே, செக் பண்ணீங்களா? சோ அதுக்காக ஒரு ஒரு லிசனிங் எக்ஸசைஸ் வேணும்ல, அந்த எஸ்ஓபி அவங்களுக்கு தெரியுமான்னு. சோ டேக் ஃபார் கிராண்டட் அதான். சோ எஸ்ஓபி சரி, எஸ்ஓபி தெரிஞ்சிட்டு அந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணலனா அது வேற இஷ்யூ, அது ஆட்டிடியூட் இஷ்யூ. சரி அது செக் பண்ணீங்களான்னு, சரி எஸ்ஓபி, சரி எஸ்ஓபி அவருக்கு தெரியும், தெரிஞ்சிட்டும் அவரு மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன்னா அப்ப கோச் பண்ண தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? நான் சொல்லி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன்லப்பா, கோச்சிங்ல ஒரு நாலு வகை கோச்சிங் இருக்கு. ஏன்னா எல்லா மைண்ட் செட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைனமிக் கோச்சிங் இடுவோம், டிப்ளமேட்டிக் கோச்சிங், மோட்டிவேஷன் கோச்சிங், இன்ஸ்ட்ரக்ஷன் கோச்சிங், டிசிஷன் மேக்கிங் கோச்சிங், இது எல்லாம் வேற வேற சிச்சுவேஷனுக்கு வேற வேற கோச்சிங் தேவைப்படும். இதெல்லாம் நீங்க அந்த அந்த ஸ்கில் வச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க சரியா இல்லாதனால தவறு என்னமோ அங்க நடக்கிற மாதிரி இருக்கு. இப்படிதான் எல்லாம் மத்தவங்க தப்பு செய்யறாங்கன்னு அந்த பார்வையிலே பாத்துக்கிட்டு இருக்கும் போது செல்ஃப் லீடர்ஷிப் போது.
2: முதல்ல சொல்லிருந்தீங்க சார் இந்த மனநல பிரச்சனை அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம நாட்டுல வெளியான ஒரு தகவல் என்னன்னாக்கா, அரசு ஊழியர்கள் ஒரு 55,000 மேற்பட்டவர்கள் மனநல பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு தெரிவிக்கப்பட்டது. ஆனா நீங்க சொல்லியிருந்தது போலதான், அந்த ஒரு நம்ம ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு மனநல பிரச்சனையோடு இருக்கும்போது அது வந்து கீழே தான், அவங்க வந்து ஊழியர்களுக்கு தான் அது வந்துட்டு அங்க கொட்டி தீர்க்க தான் பார்க்கிறாங்களே தவிர அதற்கான ஒரு தீர்வு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஆனா இன்றைக்கு கேட்கும் போது சரி அதற்கான ஒரு தீர்வு எல்லாம் நம்ம வழங்குவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கன்னு நினைப்போம்.
1: அறிவு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாம் வந்து ஐக்யூ
0: தான்.
1: இந்த ஐக்யூ போட்டு ஒரு கம்பெனியை நடத்த பாக்குறோமே, அது அப்படி ஸ்குவீஸ் பண்ணி அதனாலதான் அந்த ஐக்யூ அப்படி சஃபர் பண்ணுது. திங்கிங் எல்லாம் ஓவர் திங்கிங்கா மாறுது. சோ பத்தல பல பல அறிவுகள் இருக்கு. சோ அதுக்குதான் அந்த ஒரு கோச்சிங் சொன்னாக்கா நாங்க இந்த பல அறிவுல பக்குவப்பட்டவர்கள். ஐக்யூன்னு ஒண்ணு இருக்கு, இக்யூன்னு ஒண்ணு இருக்கு, பிக்யூன்னு ஒண்ணு இருக்கு, சிக்யூன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேன், குவிக்லி சொல்லிடுறேன், சொல்லிடலாமா? உள்ளுக்கு வந்துட்டு ஒரு அங்க
0: ஒரு கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும்,
1: வெறுப்பு இருக்குங்க. வெறுப்ப வந்து சரி மன்னிச்சிடலாம்னு பார்த்தா மன்னிக்க முடியல. அது என்ன, அது அப்ப இமோஷன் அது தனியா இருக்குல்ல, சொன்னது கேட்க
2: மாட்டீங்க. உண்மைதான்.
1: அப்ப அப்ப வேற அறிவு இருக்கு, அது பேர் தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். டேனியல் கோல்மன் இதை பத்தி ஒரு புக்கே எழுதினாரு. எல்லா லீடருக்கும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவை. அது இல்லாத நாளதான் ரிசர்ச் சொல்லுது லாட் ஆஃப் டேலண்டட் ஒர்க்கர்ஸ் ஆர் லீவிங். நம்ம வரணுமே அந்த பங்க்சுவலா வரணுமேன்னு அந்த சொல்லாது உள்ளுக்கு. சிலவங்க சோ லேட்டா வந்தாலும் ஒன்றும் ஒரு கில்ட்டும் ஃபீல் பண்ணாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த வேல்யூஸ் இன்டெலிஜென்ஸ் குறவா
2: இருக்கு.
1: சோ அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் இன்டெலிஜென்ஸ ஊக்கம் கொடுக்கறது உள்ள பயிற்சி தான் அவங்களுக்கு தேவைப்படும். சோ அது வந்து வீக்யூ. சோ இந்த வேல்யூஸ் எல்லாம் சரியா இல்லன்னா நீங்க அந்த லீடர்ஷிப்ல இருந்து ப்ராப்ளம் வந்துடும். கடைசியில நான் சொல்றேன், இந்த சிக்யூ இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு. அது வந்து ஒரு நியூ டிஸ்கவரி மாதிரி சொல்லலாம் ஃபார் த ஹியூமன் சொசைட்டி. இது வந்து என்னன்னா நம்மளோட நம்ம இப்ப வந்து வேற மாதிரி சிந்திக்கணும். ஐக்யூ சிந்திக்குது, ஆனா கொலெக்டிவ் ஐக்யூ எப்படி வேலை செய்யும்? கொலெக்டிவ் ஐக்யூ, சோ அந்த கொலெக்டிவ்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. கொலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இந்த கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அதோட ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த கொலாபரேஷனுக்கு உள்ள தேவைப்பட்ட இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இப்ப நம்ம வந்து தனியா வாழ முடியாது, எல்லா இஷ்யூல வந்து நம்ம கொலபரேட் பண்ணணும். இப்ப ரொம்ப பேர் இப்ப தவிக்கிறாங்க, இப்ப என்ன அது என்ன செய்யலாம், வேலை செய்யற இடத்துலயும் இந்த மாதிரி இருக்க, சொந்தமா செய்யலாம்னா எப்படி எப்படி சக்சஸ் அடையலாம், எப்படி நம்ம பிசினஸ் வந்து நல்ல இதுல எடுத்துட்டு வரலாம்னு பயப்படுறாங்க. கொலாபரேஷன் ஆன்சரே கொலாபரேஷன். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், ஆனா உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா திறமையும் ஒரு நிர்வாகத்தை சக்சஸ்ஃபுல்லா ஓட்டுறதுக்குள்ள திறமை எல்லாம் மத்தவங்கிட்டயும் இருக்கும். கரெக்டா போய் கொலாபரேட் பண்ணீங்களா அதுதான் சக்சஸ். அதனால கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு இருக்கு, சிக்யூ. சோ இந்த சிக்யூ வந்துட்டு அதுல பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அதுல கண்டுபிடிச்சேன், இது வந்து சயின்டிஸ்ட் அவங்க சயின்டிஸ்டோட சப்ஜெக்ட். இந்த ஹியூமன் ஸ்பீசிஸ் ஸ்டடி பண்ணி அது இப்ப ரொம்ப தேவையானது வந்து சிக்யூ, கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இது எப்படின்னா இப்ப நமக்குள்ள இருக்கும்ல வேறுபாடு இருக்கு, அதே சமயத்துல சில விஷயம் வந்து சேமா இருக்கும், சமமா இருக்கும். எனக்கும் சந்தோஷம் தேவை, உங்களுக்கும் சந்தோஷம் தேவை, உங்களுக்கும் சந்தோஷம் தேவை. ஏன் தேவை தெரியாது, ஏதோ ஒண்ணு எல்லாம் சேமா இருக்கு, சமமா இருக்கு. சோ இந்த சமம், இது சமநிலையை நம்ம உணர்ந்தா இந்த அறிவு வளரும். இந்த என்ன அறிவு, கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இதுதான் குரூப் குரூப் இன்டெலிஜென்ட். இந்த குரூப் இன்டெலிஜென்ஸ் வளரும். இது இல்லாத காரணம் தான் எல்லா பிரச்சனையும் வருது. இதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன், டீம் கெமிஸ்ட்ரி ரீவயரிங் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து மோட்டிவேஷன் மட்டும் இல்ல, மோட்டிவேஷன் பத்தாது. இப்ப நம்ம வேல்யூ சைக்கிங் அதெல்லாம் பத்தாது, இப்ப பேசி பேசி எல்லாம் பத்தாது. இப்ப இந்த அந்த குறிப்பிட்ட நபர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அவங்கள ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து இந்த கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் உள்ள அதோட ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்ல அவங்க போனாங்கன்னா இதுல என்னன்னா, இதுல என்ன முக்கியமான கருத்துனா எல்லாமே நல்லவங்க, அது முதல் புரியணும்.
0: ஆமா,
1: உள்ளுக்கு அவங்க உள்ளுக்கு எல்லாருமே நல்லவங்க. இந்த நல்ல குணங்கள் இருக்குல்ல, இந்த முழுமையா இந்த நல்ல நல்ல இந்த குட்னஸ் இருக்குல்ல, இத சேனல் பண்ண வச்சாக்கா எல்லாரோட குட்னஸும் அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய ஒரு சக்தி கிடைக்கும். இது வந்து குழு சக்தி, குரூப்போட சக்தி. வி கேன் மூவ் மவுண்டன்ஸ். இதை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன். ரெண்டு நாள்ல ஒரு குரூப் வேலை செய்யறாங்களே, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு காமன் இடத்துல வாங்க, உங்களோட நல்ல குணங்களை வச்சு ஒரு புது கல்ச்சரை உருவாக்கலாம். தேவையில்லாத சிந்தனை, இந்த ஐக்கியூ எல்லாம் வந்து ஓவர் திங்கிங். அது இப்ப என்ன, இப்ப சோசியல் பிரெயின் ஒண்ணு வந்திருக்கு. சோசியல் பிரெயின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இது சோசியல் பிரெயின்னா நம்ம பிரெயின்ல வந்துட்டு ஏதோ ஏதோ இந்த பிரெயின்ல அது மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுது. ஜட்ஜ் பண்ணி இவங்க வந்துட்டு எனக்கு ஒரு எதிரி, இவங்க வந்துட்டு எனக்கு சப்போர்ட், அது சொந்தமா முடிவு செய்யுது. இப்ப ஒரு ஒரு மீட்டிங்ல என்ன ஏசிட்டாங்க, ஏசினதும் அது உள்ள மார்க் பண்ணிருச்சு, ஓகே இது வந்து என்னோட த்ரெட், த்ரெட்னா எதிரி, என்னோட சந்தோஷத்துக்கு எதிரின்னு எனக்கு தெரியாமலே அது உள்ளுக்கு மெமரியில இருக்கும். நாளைக்கு அவரை பார்க்கும் போது ஃப்ரீயா பார்க்க முடியாது. நான் நடிக்கணும், நல்ல ஒரு மாதிரி நடிக்கணும், என்ன அது பொய் சிரிப்பு இதெல்லாம் நடக்கும். சோ பொய்மையா வாழணும். அப்புறம்
0: ஒரு போலியான வாழ்க்கை.
1: ஏன்னா இந்த சோசியல் பிரெயின் பண்ற வேலை இது வந்து த்ரெட் எல்லாம் உள்ளுக்கு வச்சுக்குது. சோ என்ன ஆகும்னா உண்மையான பார்வையில பேச மாட்டோம், எல்லாம் பழச வச்சுதான் பேசுவாங்க. இந்த சோசியல் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது, அதுதான் அந்த கெமிஸ்ட்ரி கொடுக்குது. அந்த கெமிஸ்ட்ரி பழச வச்சு ஒரு புது கெமிஸ்ட்ரி உண்டாக்குதுல. சோ அந்த பிளாக் வந்துருதுல, அந்த பிளாக் கெமிஸ்ட்ரி வந்ததும் எல்லா பிரச்சனையும் வரும் அங்கிருந்து. இந்த கெமிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு ப்ரோசஸ் இருக்கு, அதான் டீம் கெமிஸ்ட்ரி ரீவயரிங் ப்ரோசஸ்.
0: இப்பவே வந்து நிறைய பேர் அவங்க உணர்வு ரீதியா மூளை ரீதியா நிறைய பரிமாற்றங்களை செய்வதற்கான ஒரு குறிப்புகளை கொடுத்திருக்கீங்க. ஒரு பாடலை கேட்கலாங்க. பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். தலைமைத்துவம் இது வேறொரு உலகம் இல்ல ரவி.
2: ஆமா, நேர்கள் அழைக்கிறதா இருந்தா நம்ம சார் வந்திருக்கிற ஏதாவது கேள்விகள் கேட்கறதா இருந்தா நீங்க அழைத்து கேட்கலாம். 2282573 அல்லது 4768 பாடலுக்கு அப்புறமா நம்ம சந்திக்கலாம்.
3: நெஞ்சில்

0: வணக்கம். மின்னலில் இன்று தலைமைத்துவம் இதற்கான முக்கிய அம்சங்களை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது குறித்த தகவலை நம்மோடு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய தலைமைத்துவ பயிற்சியாளர் வாசுதேவ். ஒரு சில நேயர்கள் அழைத்து அவங்களுடைய தலைமைத்துவம் ரீதியான சில கேள்விகளை முன்வைத்திருக்காங்க. முதல்ல கேளுங்க, அதற்கு உங்க சார்பான பதிலை நாம கேட்கலாம்.
1: முதல் அழைப்பு நம்ம பாத்திரலாம் சார், கேட்டலாம் என்ன சொல்றாங்கன்னு.
2: ஆமா, அவர் சொன்னார்ல இப்ப வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஸ்ட்ரக்ஸ் இது மாதிரி வரும்னு. சோ இப்ப லெட்ஸ் சே இப்ப நம்ம ஒரு ஆபீஸ் நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நம்மள பத்தி ஒரு நெகட்டிவ் ஒபினியன் வந்துருது, அதை எப்படி நம்ம வந்து திருப்பியும் நம்ம மாத்துறது,
1: அந்த சூழலை எப்படி அவங்க சரிப்படுத்தலாம்னு கேக்குறாங்க. இது பெரும்பாலும் பணியிடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். சொல்லுங்க சார்.
3: இது வந்து நெகட்டிவ் பெர்செப்ஷன் பை அதர்ஸ். சோ மத்தவங்க வந்து நெகட்டிவ் அபிப்ராயம் நம்ம மேல வச்சிருக்காங்க. சோ நம்மளுக்கு அது தெரிஞ்சோன்னதான் அது பிரச்சனை, தெரியலனா பிரச்சனை இல்ல.
1: என்னன்னா
3: என்னோட சோஷியல் பிரெயின் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. என்னன்னா அந்த பெர்செப்ஷன் வந்து ஒரு த்ரெட் ஆகுது என்னோட சந்தோஷத்துக்கு. அது ஒரு த்ரெட்னா ஒரு எதிரி மாதிரி பாக்குது என்னோட சந்தோஷத்துக்கு. அது எதிரி. சோ என்ன பண்ணோம், அந்த கெமிஸ்திரியை உண்டாக்கிறோம். என்ன கெமிஸ்திரி, அவங்களுக்கு மறுபடி பார்க்கும் போது உண்மையா பார்க்க முடியாது. என்னைக்கு ஒரு ஆளை வந்து உண்மையா கண்ணு பார்த்து நம்ம உரையாட முடியாதுன்னா அதுதான் கஷ்டம்னு சொல்றது, அதுதான் வந்து சஃபரிங்.
1: நம்ம என்ன நினைப்போம், அவங்க மனசுல நம்மள பத்தி என்ன யோசிப்பாங்க, மனசுல அவங்க மனசுல நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு
3: தான் ஓடும். ஐக்யூ அப்படி எல்லாம் சிந்திக்கும் சோஷியல் பிரெயின், அதோட ஐக்யூ பாவிச்சு அப்படித்தான் திங்க் பண்ணிக்கிட்டு உன்ன வேர்ஸ் ஆக்கி விட்டுரும்.
0: ஆனா நிஜத்துக்கு என்னன்னாங்க, அந்த ஒரு நேரத்துல அவங்க தலைவரோ இல்ல சக பணியாளர்களோ தலைமைத்துவத்துல அந்த வார்த்தையை சொல்லிருப்பாங்க உண்மைதான். ஆனா அது முடிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் பாக்குறப்ப இல்ல அவர் அதை வச்சுக்கிட்டு தான் இதை பேசுறாரு அப்படின்றத இவங்க தொடர்ந்தாரு போல ஒரு சுமையா ஒரு அந்த பேக்கேஜை கொண்டு போறாங்கல்ல, அது எங்க போய் தான் முடியும்.
3: உண்மை நீங்க சொல்றது ரொம்ப உண்மைமா. அவங்க வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு போயிட்டு அவங்க நல்லா தூங்குறாங்க,
0: அவங்க மறந்துருப்பாங்க.
3: இவங்க அத ஒரு தடவை மத்தவங்க நம்மள பாதிச்சிருக்காங்க, நம்மள எஃபெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு மேல 90 தடவை நான் பாதிச்சிருக்கேன், நானே என்ன குத்திக்கிட்டேன். அது திங்க் பண்ணி. சோ இதுதான் நடக்குது ஆக்சுவலி. அது இன்னும் அதிகரிக்குது. அந்த கெமிஸ்திரி ப்ராப்ளம் வந்து நம்ம சிந்தனையினால அதிகரிக்குது. சோ இது உண்மையான இஷ்யூ. இப்ப வந்து
0: இதை எப்படி தவிர்க்கிறது,
3: எப்படி தவிர்க்குன்னு சொல்றேன். டைகர் மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு. இந்த டைகர் மைண்ட் செட், டைகர் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு லட்சியத்தை அடையணும்னா இப்ப அதோட என்ன சொல்றது, அதோட
1: குறிக்கோள்.
3: அப்ப அங்க ஒரு
0: இலக்கு
3: மான் வந்துருச்சு, அது ஸ்ட்ரெயிட்டா அப்படி பாஞ்சு பிடிக்காது, ஸ்ட்ரெயிட்டா போய் சால்வ் பண்ணிடணும்னு போவாது. என்ன பண்ணும், பதுங்கும். முத அது பதுங்கி அது கரெக்டா இக்யூப் பண்ணிக்கும், இக்யூப் வித் எவ்ரிதிங். அப்புறம் தான் அது பாஞ்சு அந்த பாயல் வந்து நிச்சயமா அது கிடைக்கும். அதோட வெற்றி வந்து இன்னும் அடையறதுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்.
0: ஆமா, தமிழ்ல சொல்லுவாங்க புலி பதுங்கிறது பாயறதுக்காக.
3: அதுதான் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்னா, இது பாதிக்கும் நம்ம மனிதர்கள் அல்ல, இது பாதிக்கும். எந்த நிலையிலும் நம்ம என்ன நினைக்கணும்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம மேல தப்பா நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி செய்யாத, இவ்வளவு வலிக்குது. இந்த கேட்டாங்கல, புரியுது அவங்களோட மனநிலையை, புரியுது. எனக்கும் நிறைய அந்த மாதிரி பாதிச்சிருக்கு. அதுல இருந்து நான் எப்படி வெளியில வந்தேன்னா, அவங்க அறியாமலே இருந்து பேசுறாங்க. அந்த அறியாம மத்தவங்க வந்து அறியாமையிலே இருந்து பேசுறது தெரியணும். அது வந்து குழந்தை நிலை. குழந்தை நிலைன்னா அடால்ட்டா, அவங்க ஒரு அடால்ட்டா இருந்தாலும் அவங்க அறியாமல தான், அவங்களுக்கு கொஞ்சம் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி பேசிருக்க மாட்டாங்க. இப்ப ஏதோ என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து என்னை பத்தி ஒன்னும் தெரியணும், அதுதான் அது காமிக்குது. சோ அந்த செயல்ல நீங்க போலாம்,
1: நல்ல ஒரு அபிப்ராயத்தை நம்ம
3: கொண்டுட்டு வர்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வெறுப்போட திங்க் பண்றதோட இப்படி சிந்திக்கலாம் அது. சோ அப்புறம் என்ன செய்யணும், பாதிச்சுன்னா டைகர் மைண்ட் செட். டைகர் மைண்ட் செட்னா கொஞ்ச நேரம் புல் அவுட் பண்ணணும், அந்த இமோஷன் வருதுல அங்கேயிருந்து கொஞ்சம் நம்ம வெளியில ஆகி அப்பால் படணும். கொஞ்சம் அப்பால் பட்டு நம்மளோட சொந்த சக்தியை எடுத்துக்கணும். சோ அந்த அப்பால் படுற நிலை தான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் வந்து பியாண்ட் லீடர்ஷிப் இப்ப வந்திருக்கு. அதுக்குள்ள பயிற்சியாளர் நானு, லீடிங் பியாண்ட் லீடர்ஷிப் ஒரு பயிற்சி இருக்கு. அதுல என்ன அதுல பயிற்சியில கொடுக்கறோம்னா, எப்படி நீங்க எந்த நிலையிலயும் ஒரு பியாண்ட் போற உள்ள சக்தி, அப்பால் படுற உள்ள அந்த மசில் இருக்குல்ல ரொம்ப முக்கியம், அந்த டைகர் கொடுக்க மசில். சோ அப்பால் படுறதுக்கு உள்ள ட்ரைனிங் அதுல எடுத்துங்க. என்னது ட்ரைனிங்,
0: பயிற்சி.
3: சோ அது ஒரு பயிற்சி. இப்போ ஒரு ஆள் இந்த மாதிரி வலிக்கிற மாதிரி ஏதாவது பேசிட்டாங்கன்னா வலிக்குதுல அந்த வலியிலேருந்து சொந்தமா அப்பால் பட பாக்கணும். ஏன்னா ஒரு அப்பால் நிலை அங்க இருக்கு. எந்த டைம்லும் எல்லா மனிதருக்கும் ஒரு அப்பால் நிலை இருக்கு. அந்த அப்பால் நிலை தான் எது வரைக்கும் போவோம்னா என்லைட்டன்மென்ட் வரைக்கும் போவோம். அது அதோட பவர் அங்க இருக்கு. இது கொடுத்த சக்தி, இறைவன் கொடுத்த சக்தி அங்க அப்பால் நிலை. என்ன பண்ணும் அங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்பால் பட்டு அமைதியா இருங்க. அப்புறம் ரிசர்வ் பண்ணிட்டு இக்யூப் பண்ணிக்கும். சரி காமிக்கணும். இப்ப அவங்க வந்து என்ன மட்டமா நினைக்கிறாங்களா? சரி சொந்த என்ன சொல்றது அது அந்த அண்ணாமலை ரஜினிகாந்த் சொல்லுவாரு இந்த நாள் குறிச்சுக்கு அந்த மாதிரி உள்ளுக்கு வச்சு இத வச்சு நான் டபுளா மாற போறேன். இப்ப படுப்பு இல்லன்னு அவங்க மட்டமா பார்த்தாங்கன்னா நான் சொந்தமா படுப்பு சொந்தமா எடுக்கேஷன் எடுத்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன். அந்த மாதிரி கூட
0: சூழலை வந்து நம்ம மாற்றி அமைத்துக்கலாம். சில நேரங்களில் குறைகளை சுட்டி காட்டும் போது அதை நிறைவாக்கும் போது நம்முடைய அந்த நிலையை மேம்படுத்தலாம் இல்லையா? அதுக்கு கூட சில தலைவர்களை முயற்சிக்கிறதுக்காக இப்படி சொன்னாதான் இவங்க நம்ம வழிக்கு வருவாங்க, அவங்கள மேம்படுத்துவாங்கன்னு கூட சொல்லலாம்ல.
3: ஆமா ஆமா கரெக்ட். சோ அந்த மாதிரி வழி வந்தா தான் அந்த வழியும் ஒரு சக்தி தான். இதுதான் ஒரு தூண்டல் கொடுக்கும் மாற்றத்துக்கு. அது தூண்டலை எடுத்து ஒரு அந்த சக்தியை எடுத்துட்டு அதுதான் அந்த டிட்டர்மினேஷன் கொடுக்கும் மாறத்துக்கே. இப்ப வறுமை குறைவா இருக்கு வச்சுங்க, அது எவ்வளவு சங்கடமா இருக்கு. அந்த சங்கடம் சொல்றது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை வச்சாதான் நான் எனக்கு செல்வாக்கு தேவைன்னு அது உண்மையா இருக்கும். அந்த எனர்ஜி, இந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? அந்த சங்கடத்திட்ட இருந்து வருது. அதே மாதிரி கோபத்துல இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்குல்ல, அது வந்து ஒரு எனர்ஜி. யார் இந்த எனர்ஜி கொடுக்கறாங்களோ பாவிச்சுக்குங்க. எதுக்கு? அந்த ஆப்போசிட்டா பாஞ்சி பிடிக்கிறதுக்கு, பாயறதுக்கு. இவங்க நெகட்டிவா பார்த்தாங்கன்னா அது பாசிட்டிவா எப்படி காமிக்கிறது? சோ அந்த டைகர் மைண்ட் செட் ரொம்ப தேவை இந்த மாதிரி இதுல. ஆனா எங்க இதோட சொல்யூஷன் வரும்? நான் சொல்றேன், எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் திங்கிங்ல இதெல்லாம் ஒரு நிலைய ஒரு டைம்ல வந்து என்ன ஆகும்னா கஷ்டப்படும். இந்த பாசிட்டிவ் திங்கிங்கே கஷ்டப்படும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த வேலை செய்யறாங்களே இந்த குழு, அவங்க வருவாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல சில பயிற்சி இருக்கும். அந்த ரிலேட்டட் பீப்புள் இருக்காங்களே, இந்த இது ரெண்டு பேருக்கும் அந்த ஆக்சுவலி உள்ளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, இவங்க அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களே தானா மன்னிச்சு அந்த அதுல இருந்து ஒரு புது தொடர்பு உண்டாக்கும். அதுக்குள்ள ப்ரோசஸ், அந்த ப்ரோசஸ் தான் சிக்யூ ப்ரோசஸ். அந்த கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பிட்வீன் தேம் மஸ்ட் பி ரேஸ்ட். அந்த கொலாபரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அது என்ன, அது குழு அறிவா? கொலாபரேஷன். அந்த குழு அறிவை ஏத்தும் போது தானால அவங்க ஐக்யூ இக்யூ எல்லாம் சரிப்படுத்திக்கும்.
1: அதுதான் நீங்க ஆரம்பத்துல சொல்லி இருந்தது போல, அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை கொண்டுட்டு வரும், நல்ல ஒரு புரிதலையும் அவங்களுக்கு
3: கொண்டுட்டு
1: வரும். ஆனா இப்ப வந்து சார், இப்ப நம்ம இந்த தலைமைத்துவ பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் போது இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பாக்கணும். இப்ப உள்ள காலகட்டத்துல பெரும்பாலான நிர்வாக பணிகள்ல பார்த்தோம்னா இளைஞர்கள் தான் முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. இப்ப நம்ம வேலைக்கு வரும்போது ஆரம்ப காலகட்டத்துல பெரிய பெரிய தலைவர்கள் தான், அவங்களாம் பணி ஓய்வுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப பெரும்பாலும் இப்ப பாசஸ் தலைவர்கள் என்று சொல்லும் போது பெரும்பாலும் இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஆனா ஒரு கேள்வி என்ன வந்திருக்குன்னா, இப்ப வந்து தலைமைத்துவ பொறுப்புல நல்ல ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணுனா நீங்களே சொன்னா பாத்துக்கங்க அப்படின்னு விட்டுறாங்க. சில சமயம் ஒரு வழிகாட்டுதல் இல்ல, ஒரு தலைவர் என்று சொல்லும் போது ஒரு வழிகாட்டுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அவங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போனோம். சோ அது வந்து எப்படி இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொண்டுட்டு வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பா தலைமைத்துவ பொறுப்புல இருப்பவர்கள் இந்த வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு கூறுக்கு.
3: இந்த வழி காட்டுறதுக்கு பேர் வந்து கோச்சிங். சோ வழி காட்டுறதுக்கு வந்து கோச்சிங் மெத்தட் இருக்கு, மோட்டிவேஷன் மெத்தட் இருக்கு, அட்வைசிங் மெத்தட் எல்லாம் போயிருச்சு, அது தேவையில்ல. இப்ப சோ அந்த எல்லா லீடருக்கும் அந்த வழி காட்டும் உள்ள அந்த திறமை இருக்குல்ல, கோச்சிங் ஸ்கில் தேவை. இது உண்மை. இப்ப வந்து குறைவா இருக்கு. ஏன் குறைவா இருக்குன்னா அந்த டிபெண்டன்சி குறைவாயிருச்சு. ஏன்னா ஃபேன்போன் வந்துருச்சுல, எல்லாதும் ஏஐ ஏஐ தான். இப்ப அந்த தலைமைத்துவமே ஏஐ கொடுத்துட்டோம்,
1: அங்க கேக்குறதா இருக்கு எல்லாம்
3: அங்க போயிருவாங்க. சோ ஆன்சர் கிடைக்குது. இது கெட்டதான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தேவைப்பட்டது கிடைக்குது அந்த கைடன்ஸ் எல்லாம். இதுல இதோட பிரச்சனை என்னன்னா, கோச் தேவையில்லன்னு நினைச்சுக்கிறாங்க. சோ அப்பப்ப தேவைப்படும் போது அந்த ஹெல்ப் கிடைக்குதுல, அதனால அடிப்படையான இஷ்யூ அது பின்னால் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்க்க முடியாம இருக்கு. ஒரு கோச் இருந்தாருன்னா அந்த அடிப்படையான விஷயம் எல்லாம் பார்க்க வச்சு அந்த பிரச்சனைய மறுபடியும் வராம பாக்குறதுக்குள்ள அந்த பக்குவம்
1: சரி பண்ணிடுவாரு,
3: சரி பண்ணிடுவாரு. சோ ஒரு கோச் வேணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன், ஏன் ஒரு கோச் தேவைன்னு. இப்ப வந்து ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு சிக்ஸ் பேக் வேணும்னு, சிக்ஸ் பேக்ஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்காரு. எப்ப இப்ப ஷாருக் கான், சாரி பண்ணல, சாரி சல்மான் கான், சூர்யா இவங்க எல்லாம் பாக்கும்போது ஓ எனக்கும் ஒரு சிக்ஸ் பேக், அப்பதான் அப்பதான் அந்த ஞாபகம் வரும். ஆனா ஒண்ணும் செய்யறது இல்ல அதை பத்தி. ஆனா எப்ப அவங்க வந்து ஒரு ஜிம் மாஸ்டர் கிட்ட சைன் பண்ணி வாரம் வாரம் ரெண்டு தடவை போய் அட்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி செய்யும் போது ஒரு கோச் இருக்கிறாங்களே, என்ன நடக்கும்னா ஒழுக்கம் வந்துடும், டிசிப்ளின் வந்துடும், அப்ப சிக்ஸ் பேக்கு வர தொடங்கிரும்.
0: அவங்க இலக்கையும் பாத்துருவாங்க, அது அமல்படுத்தும்.
3: அதனாலதான் ஒரு கோச் தேவை. சாப்பாடு எடுத்துங்களே, ஓ இதுதான் சாப்பிடணும், இதான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா ஒரு கோச் இருந்தா அந்த பயத்துல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சோ அதனால ஒரு வழிகாட்டி நிச்சயமா தேவை. இன்னொரு காரணம் ஏன் வழிகாட்டின்னா, சரியான வழிகாட்டி இல்ல, சரியான வழிகாட்டினா இப்ப நான் அந்த நாலு அறிவை சொன்னேன்ல, அந்த வழிகாட்டிக்கு இந்த நாலு அறிவுகளும் பக்குவம் வேணும்.
0: இவங்களை எங்க போய் தேடுறது? ஏன்னா இப்ப நிறைய நம்மவர்களுடைய நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைமைத்துவ அடிப்படையில இரு சாரர் தரப்பிலுமே நிறைய வந்துட்டு அதிருப்திகள் இருக்கின்றன. அப்ப நிறைவா பார்க்கும் போது அந்த நிறுவனத்துல இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு உற்பத்தி திறன் வெளிவர மாட்டேங்குதுல்ல. இப்ப நீங்க சொன்ன இந்த அறிவுகள் எல்லாம் அவங்க எங்க போய் தேடி கிடைச்சி அதை மேம்படுத்துறது?
3: அதுக்கு பயிற்சி இருக்கு, லீடர்ஷிப் பயிற்சி நாங்களும் நடத்துறோம். அப்ப இந்த மாதிரி நடத்துவாங்க எல்லா இடத்துலயும். ஆனா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். ஸ்ட்ரக்சர்டா இருந்தா தட் மீன்ஸ் இந்த இதுக்குள்ள பயிற்சி, இப்ப ஐக்யூ டெவலப் பண்றதுக்கு இந்த பயிற்சி, இக்யூ டெவலப் பண்றதுக்கு இந்த பயிற்சி, இந்த பயிற்சிகள்லாம் வந்து கரெக்டா அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கோச், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்யூக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எப்படி நான் ஒரு சின்ன ப்ரொசஸ் எப்படி மாற்றம் உண்டாக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, இந்த யாரு என்ன சொல்லுவாங்க, மனைவி புருஷன், இவங்க வந்து டைவோர்ஸ் நிலவில் போயிருச்சு, நிலைய அவங்க டைவோர்ஸ்க்கு போயிட்டாங்க. அவங்களோட குழந்தை வந்து என்னோட ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு அழுதுகிட்டு எங்க என்னோட பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, அவங்க நில ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப்னு ஆங்கிலத்தில் தான் கேட்டாங்க. நான் ஓகே, அவங்க ஓகேன்னு சொன்னாங்க, எனக்கு ஓகேன்னு சொன்னேன். சரி, பேரண்ட்ஸ் ஓகேன்ட்டாங்க. ஸோ இந்த ரெண்டாலையும் நான் பார்த்தேன், ஒரு ஆளாக பார்த்து நல்லா கேட்டுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வச்சு பாருங்க. இப்போ விருப்போடு இருக்காங்க, 18 வருஷமா அந்த விருப்பு இருக்கு. மனைவி வந்து தற்கொலை நிலைக்கு போகுது, அவர் எப்போதும் அதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த உலகம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு. புருஷக்காரன் வந்து வேற ஒன்றும் தேடிட்டாரு, சின்ன வீடு எங்கேயும் வச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில தான் நான் அவங்கள கோச்சிங் பண்றேன். இவங்களுக்கு என்ன தேவைன்னா, ஐக்யூலாம் ரொம்ப ஹையா இருக்கு, ரொம்ப ஹை எடுக்கேட்டர், ரெண்டு பேரும் ஹைலி எடுக்கேட்டர், அதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா என்ன அவங்கக்குள்ள இல்லைன்னா, சிக்யூ இல்ல. சோ நான் சிக்யூ ப்ராசஸ் ஆரம்பிச்சேன். எப்படின்னா, முத கேள்வி உங்களுக்கு என்ன வேணும், அவ்வளவுதான் பிரச்சனையிலேயே. இந்த ஒரு சிம்பிளான ஒரு சாதாரண கேள்வி இது, உங்களுக்கு என்ன வேணும் என்ன தெரியுங்களா, ஆன்சரே வரல சார், மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த கேள்விக்கு மூளை வேலை செய்ய, அது எனக்கு ஆச்சரியமா ஆயிருச்சு.
0: நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய 30 ஆண்டு கால இந்த தலைமைத்துவ பயிற்சியில் நிறைய பேரை நீங்க சந்திச்சிருக்கீங்க, தலைவர்களாக இருக்கட்டும், பணியாளர்கள், தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை இன்று வணக்கம் மின்னல்ல எங்களோடு நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. அழைப்புகள் அறிவிப்பு அறைக்கு வந்த வண்ணமா இருக்கின்றன. நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து இலவச ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம், இல்ல தனிப்பட்ட முறையில சந்தித்து நானுமே என்னுடைய இந்த லீடர்ஷிப் தலைமைத்துவ அந்த ஒரு பண்பு நலனை அதிகரிக்கணும்னு நினைத்தால் அவங்களுக்கு உங்களுடைய வார்த்தை என்னவாக இருக்கும் ஐயா?
3: என்ன தொடர்பு கொள்ளலாம்? என்னோட டெலிபோன் நம்பரா? ஓகே, 012-385-0657. I'm the MD of Quantum Leap Consultancy, PLT. இது கூகுளில் போனால் கூட அவங்க தெரியும் அந்த கம்பெனி, இது வெப்சைட்லாம் போடலாம். ஸோ தொடர்பு கொள்ளலாம் இந்த நம்பரில், இமெயிலில் கூட vasudevqlc@gmail.com vasudevqlc@gmail.com தொடர்பு கொள்ளலாம். ஸோ என்னென்ன ஆலோசனை வேணுமோ, என்ன அட்வைஸ் கூட கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதை முடிச்சிடறோம் அந்த ப்ரொசஸ். ஸோ அது நான் என்ன வேணும்னு கேட்டேன், அங்கதான் அந்த அறிவு ஆரம்பிக்குது. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதும் அறிவு வேலை செய்யல, ஏன்னா அது சீக்கி குறவா இருக்கு. இவ்வளவு நாளா என்ன
0: வேண்டான்னு
3: கேக்கும் போது ஆன்சர் இல்ல. அப்ப நானே அந்த அவங்களுக்கு அந்த பதில் கொடுத்தேன், உங்களுக்கு சந்தோஷமான குடும்பம், அன்பான தொடர்பு தான் வேணும். ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இப்படி தலையை இப்படி ஆட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த புருஷன்காரன் வந்து, ஆனா சார் நான் ஒண்ணு சொல்லணும் சார், இவங்க வந்து என்னமோ சொல்ல வந்தாரு. நான் கேட்டேன், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, என்ன வேண்டாம்னு சொல்ல வர்றீங்களா, உங்க மனைவி கிட்ட இருந்து ஏதோ வேண்டாம் அதை பத்தி சொல்ல வர்றீங்களா, ஆனா கேள்வி வந்து என்ன வேணும், இந்த வேண்டா எது வேண்டாவோ அதுல இருந்து தான் நீங்க பல முடிவு செய்யறீங்க வாழ்க்கையில, அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை. என்ன வேணும் உங்களுக்கு, சந்தோஷம் வேணும் தானே, சரி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அகெயின் மூளை வேலை செய்யல. பாருங்க எப்படி
0: ஒரு அடிப்படையான கேள்வி இல்ல,
3: அடிப்படையான கேள்வி, ஆனா மைண்ட் வந்து வாட் ஐ டோன்ட் வாண்ட், வாட் ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு என்ன வேண்டாம் வேண்டாம்னு அந்த வேண்டா திங்க்லிங் அங்கே இருந்து திங்க் பண்ணது எல்லாம் நெகட்டிவா தான் இருக்கும். சோ என்ன வேணும்னு போனாக்கா அது சோ அங்கதான் ஆரம்பிச்சிச்சு அந்த சிக்யூ ப்ராசஸ். கேட்டதும் என்ன வேணும்னு டக் டக் டக்னு எல்லாம் சொல்றேன், கரெக்டா தான் தெரிஞ்சிருச்சே தீர்வு உங்ககிட்ட இருக்க, உங்களுக்கு சந்தோஷம் தானே வேணும். ஒரு மாசம் அவங்களை நான் கோச் பண்ணேன், இது அன்னாடிக்கு அவங்க என்ன செய்யணும்னு. சோ அந்த லிஸ்னிங்ல இருந்து டிஸ்கஷன்ல இருந்து எப்படி எல்லாம் பண்ணணும்னு. சோ இது என்னன்னா அது பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் எடுக்கேட்டட் ஆனா ஐக்யூ பத்தல ஆன்சர் பண்றதுக்கு. இதுக்கு சிக்யூ தேவைப்படுது, ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களோட நல்குணங்களை வெளியில எடுத்துட்டு வருது. சோ அப்படிதான் வந்து அந்த சிக்யூ எப்படி டெவலப் பண்றதுன்னு பெரிய வழியில நம்ம செய்யலாம். இது சின்ன ஒரு சின்ன உதாரணம் தான். அதே மாதிரி ஒரு நிர்வாகத்துல எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரே சிந்தனை நல்ல சிந்தனையில எடுத்துட்டு வரும்போது அது பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்.
1: அதுக்கு நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நிச்சயமா இந்த ஒரு சந்திப்பு அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறோம். நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஒருவருடைய வெற்றி இல்ல ஒரு நிர்வாகம் அப்படின்றது ஒரு குழுவா எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை பணிகள் தான் வந்துட்டு ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதன் பிரகாரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் என்ன.
0: ஆமா, அதாவது இந்த சந்திப்புக்கு முன்னதாக நமக்கே இருந்த ஒரு சில குழப்பங்கள் கேள்விகளுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது உலகத்துல மனிதர்கள் எது வேணும்னு நினைக்கிறத விட வேண்டாத விஷயங்களை நினைத்து தேவையில்லாத குழப்பங்களை தேடிக்கொள்றாங்க. அது தனி மனித வாழ்க்கை மட்டும் கிடையாது, தலைமைத்துவத்தையும் பாதிக்கிறது. அதை வந்து சரிப்படுத்தணும்னு மிக அழகா தெள்ள தெளிவா தலைமைத்துவ பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி தெளிவா கொண்டு வந்திருக்கீங்கயா.
1: ரொம்ப நன்றி சார். நம்ம வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அடுத்த சந்திப்புல நம்ம சந்திக்கலாம். ஆனா அந்த சந்திப்பை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரு குட்டி கேள்வி, ஆனா நீங்க சுருக்கமா அதற்கான பதிலை கொடுத்துருங்க. நாளை தொடங்கி அல்லது இன்று தொடங்கி நம்மளோட பணியிடத்துல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னா என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க, கொஞ்சம் சுருக்கமா சொல்லிருங்க.
0: குறிப்பு
3: ஒரே இதுல சொல்லிடுறேன், உங்க தலைமைத்துவம் இன்னைக்குல இருந்து புதுசா ஆரம்பிக்கணும்னா ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு. இப்ப போயிட்டு உங்களுக்கு ஒரு 10 வர்க்கர் இருக்காங்களா, ஊழியர்கள், ஒரு ஒரு ஆளா உங்க அறையில எடுத்துட்டு வந்து சும்மா லிசன் பண்ணுங்க. லிசனிங் எதுக்கு, லிசனிங் அண்டர்ஸ்டாண்டிங்காக, டிஸ்அக்ரிமெண்ட்காக இல்ல, ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்காக சும்மா அந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. வீட்டுல போயிட்டு மனைவி கிட்ட உன்னோட பிரச்சனை என்ன ஓப்பனா சொல்லு, கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்களேன்,
1: அதை கேட்கும் திறன் தான்
3: அந்த அங்கே இருந்து ஆரம்பிக்கும் உங்களோட சீக்கிய அறிவு.
1: நிச்சயமா
3: லிசனிங் அதுதான் குறைவா இருக்கு. இப்ப அது குறைவா இருக்கிறதுனால தலைத்துவமும் குறைவா இருக்கு. லிசனிங்லயே தான் ஆரம்பிக்கணும். நான் இந்த லிசனிங்கே ஒரு பெரிய எக்ஸசைஸா வச்சிருக்கேன். ஒரு நிர்வாகம் மாறணும்னா ஆர்கனைசேஷனல் லிசனிங் தேவைப்படுது. எல்லாரோட பிரச்சனையும் கேளுங்க, முத பயப்படாம கேட்கணும்.
1: அப்ப நேர்களே இன்றைக்கு பயப்படாம அலுவலகமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், உங்க அன்புக்குரியவர்கள் பணியில் இருப்பவர்கள் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசி கேளுங்க.
0: பேசக்கூடாது ரவி, தெளிவா சொல்லணும், கேட்கணும், கேளுங்க. முடியுமா?
3: ரெண்டாவது பாயிண்ட் ஒரு முக்கியமா இருக்கு, இது உணர்வு. இந்த உணர்வு என்னன்னா எல்லாமே நல்லவங்க.
0: ஆமா,
3: அந்த உணர்வு வந்துட்டாக்கா அங்கே இருந்து பவர் எடுத்துக்கலாம். ஒரு மனுஷனை டீல் பண்றதுக்கு, இன்னொரு மனுஷனை எப்படி சமாளிக்கிறதுக்கு அங்கே இருந்து வருது அந்த சக்தி. ஏன்னா உள்ளுக்கு உணர்ந்தாச்சு எல்லாமே நல்லவங்க.
0: ஆமா,
3: உணர்வு கூட உள்ள அவங்களுக்கே சக்தி இருக்கு எல்லாம், அது தெரிஞ்சாலே போதும்.
0: ஆமா, நாம யாரையும் தீர்ப்பிட வேண்டாமே, எல்லாமே நல்லவங்க தான், அவ்வளவுதான்.
1: அதற்கான ஒரு தீர்வு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நம்ம சந்திக்கலாம்.
3: ரொம்ப நன்றி சார். Yo, yo, honey.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

சீன பயணம் பெருநிறுவனங்களுடனான வட்ட மேசையில் பிரதமர் பங்கேற்பார். நகரசபையிலான அரசாங்க செயலாளரை நீக்கும் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு இல்லை. வணக்கம், சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இன்று காலை தொடங்கும் 2026 உலக திறன் மாநாட்டில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்புரையாற்றுவார். பின் நடைபெறும் வட்டமேசை வர்த்தக கலந்துரையாடலிலும் அவர் கலந்து கொள்வார். மலேசியாவிற்கு தரமான குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முதலீடுகளை ஈர்க்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பெய்ஜிங்கைச் சேர்ந்த சுமார் 21 தொழில்துறையினரை அவர் சந்திப்பார். பிற்பகலில் 2 சுற்றுப்பயணமாக பிரதமரும் அவரது பேராளர்கள் குழுவினரும் ஹோங்ஜோ தலைநகருக்கு வழியாக பயணிப்பர். அங்கு பெருநிறுவனங்கள் அகிபாட், ஹுவாவே, அலிபாபா குழுமத்தினருடனான சந்திப்பில் அவர் பங்கேற்பார். இரவில் சீன பிரதமர் லீ சியாங் ஏற்பாட்டிலான இரவு விருந்துபசரிப்பிலும் அவர் கலந்து கொள்வார். இவ்வேளை ஷாங்காயில் நடைபெறும் உலக திறன் போட்டி வேர்ல்ட் ஸ்கீலில் நாட்டை பிரதிநிதித்து பங்கேற்றுள்ள 22 இளைஞர்களுக்கு டாக்டர் ஸ்ரீ அன்வார் தமது பாராட்டினை தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஷாங்காய் பன்னாட்டு பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற அந்த தொடக்க விழாவில் சீன பிரதமர் லீ சியாங்குடன் பிரதமரும் கலந்து கொண்டார். தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பில் கலந்து கொள்பவர்களை நோக்கி கையசைத்து வாழ்த்து கூறிய அவர், அவர்கள் அனைவரும் நாட்டின் பெருமை மிக்கவர்கள் என புகழாரம் சூட்டினார். நுட்பத்திறன் துறைகளைச் சேர்ந்த அந்த இளைஞர்களின் பங்கேற்பு அத்துறையை வலுப்படுத்த மலேசியா அளிக்கும் கடப்பாட்டினை குறிக்கின்றது என பிரதமர் சொன்னார். 21 போட்டிகளில் களமிறங்கும் தேசிய அணியினர் 60 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களை சந்திப்பர். நேபாளில் கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளப்பேரிடரில் காணாமல் போன 55 மலேசியர்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்றால் அதிகாரப்படியான அணுகுமுறை ஒன்று வரையப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பரிந்துரைத்துள்ளார். தேடி மீட்பு பலனளிக்கவில்லை எனில் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்பத்தினர் சட்டம், நிதி உட்பட நிர்வாக ரீதியிலான நடைமுறைகளை கையாள்வதற்கு ஏதுவாக இந்த நடைமுறை முக்கியமாகும் என்றார் அவர். சீனாவுக்கு பயணமாவதற்கு முன்னர் நேபாள பிரதமர் பலேந்திரா ஷாவுடன் தொலைபேசியில் இதன் தொடர்பில் அவர் கலந்துரையாடினார். நெகரசம்பிலானின் அரசாங்க செயலாளர் உட்பட சட்ட ஆலோசகர்களின் பதவியை இடைநீக்கம் செய்யும் அதிகாரத்தை மாநில சட்டமன்றம் கொண்டிருக்கவில்லை என தேசிய சட்டத்துறை தெரிவித்துள்ளது. அவர்களின் பொறுப்புகளை முடக்கும் அதிகாரம் பொதுச்சேவைத்துறை உட்பட நீதித்துறை சேவை ஆணையத்துக்கு உட்பட்டது என அத்துறை கூறியுள்ளது. இவ்விவகாரம் 1959 நெகரசம்பிலான் அரசியல் அமைப்பு 37 பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக 22 செப்டம்பர் மாதம் என குறிப்பிடப்பட்ட ஆவணத்தில் அரசாங்க செயலாளர் உட்பட சட்ட ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து உடனடியாக செயல்படுத்தப்படுவதாக மந்திரி பசார் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் சட்டத்துறை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. ராம்சார் தளமாக அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள தாசி புர நிரந்தர வனப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு நடவடிக்கையும் விவேக பயன்பாட்டு கொள்கைக்கு இணங்க மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள், மரம் வெட்டுதல் உட்பட வேளாண் நடவடிக்கைகள் விவேகத்துடன் கையாளப்பட வேண்டும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் கூரோப் தெரிவித்தார். மேலும் சுற்றுச்சூழல் அமைப்பின் சமநிலை உட்பட வனவிலங்கு வாழ்விடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் சட்ட விதிகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். 2007 தாசிபுர பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி பட்டியலில் இணைக்கப்பட்டது. மின் வணிக தளங்களுக்கு உரிமம் வழங்கும் செயலாக்கத்திற்கு முன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC, உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு, நிதியமைச்சு ஆகியவற்றின் விதிமுறைகளுக்காகவும் நிபந்தனைகளுக்காகவும் காத்திருக்கிறது. நடப்பில் உள்ள சட்ட வரைவுக்கு கீழ் மின் வணிக தளங்களுக்கு உரிமம் வழங்கும் அதிகாரத்தை MCMC கொண்டுள்ளதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். இருப்பினும் குறிப்பிட்ட விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் தொடர்புடைய அமைச்சுகள் முன்கூட்டியே நிர்ணயிக்க வேண்டும் என்றார் அவர். மின் வணிக தளங்களை நெறிப்படுத்துவதற்கான சிறந்த வழிமுறைகளை ஆராய்வதற்காக தொடர்புடைய இரு அமைச்சுகளுடனும் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சொன்னார்.
எந்த ஒரு செய்தி அறையாலும் முழு தகவல் சூழலையும் தனியாக கண்காணிக்க இயலாது. எனவே போலி செய்திகளை எதிர்த்து போராடுவதில் செய்தி நிறுவனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என மலேசிய தேசிய செய்தி நிறுவனம் பர்னாமாவின் தலைமை ஆசிரியர் அருள் ராஜு துரைராஜ் கூறினார். நாளுக்கு நாள் வலைப்பதிவு பிளாக், சமூக ஊடக பிரபலங்கள், பொதுமக்கள், செய்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து செய்தி நிறுவனங்களுக்கிடையிலான வழக்கமான போட்டி மிகப்பெரிய

0: மாற்றத்திற்கான வழிகாட்டி.
1: அமெரிக்காவை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாற்றியிருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு தரப்புகள் பலத்தை உறுதிப்படுத்தி வருகின்ற நிலையில் தாம் அமெரிக்காவை அதிகாரம் பெற்ற நாடாக உருவாக்கியிருப்பதாக ஐநா உச்சநிலை கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னரை காட்டிலும் அந்த வல்லரசு நாடு மிகவும் பலம் பொருந்தியதாகவும் வலிமையாகவும் உள்ளது என்பதை தாம் பெருமையுடன் கூற முடியும் என்றார். அமெரிக்க பொருளாதாரம் உலகையே வியக்க வைப்பதாக உள்ளது. அதன் ராணுவம் உலகின் மிக வலிமையான ராணுவமாகும் என அவர் குறிப்பிட்டார். டென்மார்க்குடன் புதிதாக எட்டப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் கிரீன்லாந்தில் இரு ராணுவ தளங்களை வாஷிங்டன் அமைக்கும் என டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் அந்த ஆர்க்டிக் மாநிலத்தின் பாதுகாப்பு மீதான ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு நிரந்தர கட்டுப்பாட்டை வழங்குவதாக ஐநா மாநாட்டில் அவர் கூறினார். ஏற்ற பகுதிகளில் தளங்களை அமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்படும். மிகப்பெரிய ராணுவ தளம் அமைக்கப்படும் என்றார் அவர். டென்மார்க்குடன் கிரீன்லாந்து அரசாங்கத்துடன் எட்டப்பட்ட இந்த உடன்படிக்கையின் வாயிலாக அப்பகுதிக்கான இதர தேவைகளையும் அமெரிக்கா பூர்த்தி செய்யும் என டிரம்ப் கூறினார். அமெரிக்காவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நிபந்தனைகளை ஈரான் கடுமையாக்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் உடன்படிக்கை முறிந்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய புரட்சிகரப்படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஒசேன் மொஹேபி தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தும் இலக்கை முன்னிறுத்தி புரிந்துணர்வு உடன்படிக்கைக்கு இரு தரப்பும் இணங்கியதாக இதற்கு முன்னர் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவ்விரு தரப்புகள் ஒன்றை மற்றொன்று தொடர்ந்து சாடி வந்த நிலையில் அந்த உடன்படிக்கை ரத்தானது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் மாதம் கனடாவிற்கு பயணிப்பார். இருதரப்புக்கும் இடையிலான புதிய வர்த்தக உடன்பாடு நேரியல் முன்னேற்றத்தை குறிப்பதாக கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். 2023 முன்னணி சீக்கிய ஆர்வலர் ஹர்தீப் சிங் நீஜார் கொலை செய்யப்பட்டதிலிருந்து இவ்விரு நாடுகளுக்கிடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. 2024 புதுடெல்லியும் ஒத்தாவாவும் தத்தம் தூதர்களை வெளியேற்றின. இந்நிலையில் கடந்த ஆண்டு கனடாவின் முன்னாள் பிரதமர் திருடோவுக்கு பதிலாக பொறுப்பேற்ற காணி அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைத்து வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்த இந்திய சந்தை அணுகலுடனான உறவை புதுப்பிக்க அழைப்பு விடுத்தார். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மின் விளையாட்டு பிரிவில் தங்கப்பதக்கம் வெல்லும் தேசிய அணியினருக்கு கூடுதலாக 20,000 ரங்கின் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என மலேசிய மின் விளையாட்டு சம்மேளனம் MESF தெரிவித்துள்ளது. நாட்டின் வேட்கையை ஏந்தி செல்லும் விளையாட்டாளர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக MESF தலைவர் முகமது நயீம் அல் அமீன் ஷாருடின் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை குழு நிலையிலான விளையாட்டாளர்களுக்கு மட்டுமே, தனிநபர்களுக்கு அல்ல என்றார் அவர். சீன பயணம். பெருநிறுவனங்களுடனான வட்டமேசையில் பிரதமர் பங்கேற்பார். நெகிரிசம்பிலான் அரசாங்க செயலாளரை நீக்கும் அதிகாரம் சட்டமன்றத்திற்கு இல்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: செய்திகளுக்கு அப்புறமா சின்ன இடைவெளிக்கு பிறகு வணக்கம் என்ன நிகழ்ச்சியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இப்பவும் தொடர்ந்து இன்னொரு ஒரு சந்திப்பு இடம்பெற போகின்றது. குறிப்பாக தமிழ் பள்ளி அப்படின்னு நம்ம சொல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு எப்போதும் இருக்கும் அல்லவா? அப்ப நாட்டில் இருக்கும் ஒட்டு மொத்த தமிழ் பள்ளியும் இணைக்கிற ஒரு கனெக்ட் இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி.
0: ஆமா, அதற்கான ஒரு தளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி கொஞ்சம் விபரமா சிறு இடைவெளிக்கு அப்புறமா நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுருக்கோம். முதல்ல நம்ம சொல்லியிருந்தது போல திரேசா, இந்த தமிழ் பள்ளிகளை இணைக்கும் ஒரு தளமாக பார்த்தோம்னா tamilschool.org அப்படின்ற ஒரு அகப்பக்கம் வந்து தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி தான் இன்றைக்கு கொஞ்சம் விரிவா பேச போறோம். இந்த அகப்பக்கத்தோட செயல்பாடுகள் என்ன, எப்படி இயங்குது, அதற்கு பின்னால் ஒரு பெரிய குழுவே இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவா பேசலாம் என்ன?
1: ஆமா, நிச்சயமாக தமிழ் பள்ளியை நம் தேர்வாக இருக்கணும்ன்றத நம்ம எப்போதுமே இந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து வலியுறுத்தி வருகின்றோம். குறிப்பாக நம்ம நாட்டில் மொத்தம் 528 தமிழ் பள்ளிகள், 11 மாநிலங்கள், 122 நாடாளுமன்ற தொகுதிகள், இப்படி இத்தனை பள்ளிகளின் தகவல்களையும் ஒரே இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்த்து இணைக்குது அப்படின்னா அது உண்மையிலேயே நம்முடைய தமிழ் பள்ளிகளுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்ல வேண்டும்.
0: அந்த விபரத்து அகப்பக்கத்துல பாத்தீங்களா என்ன?
1: ஆமா,
0: சரி சரி சரி,
1: அதெல்லாம் கேட்டுறது சரியா? சரி, இது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இளஞ்செழியன் வேணுகோபால் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவர்கிட்ட தான் நம்ம பேச போவோம்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நலமா இருக்கேன்.
0: அங்க உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பா இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம், அந்த தளம் பற்றி பேசியிருந்தோம். முதல்ல இதை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு என்ன ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது?
2: இந்த தளம்ன்றது தமிழ் பள்ளிகள் பற்றிய ஒரு தரவு தளம் இருக்க வேணும்னு 2009 ஆண்டு தமிழர் வாரியம் உருவாக்கணும்.
0: சரி,
2: தளம் அப்பொழுதுதான் tamilschool.org என்ற ஒரு தளம் பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. அப்பொழுது வந்து தமிழ் ஒவ்வொரு பள்ளியிலையும் வாரியம் அமைக்க வேண்டும் என்ற முனைப்புல நம்ம இருந்தோம், தமிழ் அறவாரியம். அப்ப அந்த வாரியங்கள் அமைக்கும் போது அந்த பற்றிய தகவல் எல்லாம் இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியை பற்றிய தகவல், எந்த பள்ளியோட நிலம் என்ன, பள்ளியோட எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, என்னென்ன வசதிகள் இருக்குது, இந்த மாதிரி வசதி, இந்த மாதிரி தரவு எல்லாம் வந்து அப்பொழுது வந்து அப்பப்ப தேவைப்படும் போது மட்டும் திரட்டுவார்கள், ஆனா சேகரித்து வைப்பதில்லை அப்படின்றது. அப்ப வந்து நாம தொடர்ந்தாற் போல சேகரிக்கணும், தொடர்ந்தாற் போல தமிழ் பள்ளிகளை பற்றிய செய்திகள் இருக்கணும், தரவின் அடிப்படையில நம்ம நகர்வுகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில தமிழ் அறவாரி 2009 இந்த திட்டத்தை முன்னெடுத்தது. அதன் பிறகு வந்து அது எப்பொழுதும் பொதுவா வந்து வெளியே சொல்லலை, ஏன்னா இந்த தரவின் அடிப்படையில் தான் அறவரசாங்கத்தோட பேசும்பொழுதும் சரி, எந்தெந்த பள்ளிகள் எங்கெங்க கட்டணும், எந்தெந்த பள்ளிகள் இடமாற்றப்படணும், எங்கெல்லாம் பாலர் பள்ளி போடணும், இந்த மாதிரி தகவலை வைத்துதான் தமிழர் வாரியம் தொடர்ந்தார் போல அடுத்த 15 வந்து நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் இந்த 2012 13 14 எல்லாம் வந்து புதிய பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கும், அந்த பள்ளிகள் எங்கள் படிகள் இடமாற்றுவதற்கும், 2017 வந்து 50 பாலர் பள்ளிகள் கட்டப்பட்டன. இது வந்து அரசாங்கம் கட்டினால் கூட அதற்கான தகவல் வந்து தமிழர் வாரியம் தந்தது. அதன் பின்னணியில் இருந்தது இந்த தமிழ் ஸ்கூல் டோடுஆர்ஜி என்ற வலைதளம். ஆனா இது வந்து பொதுவில் நம்ம சொல்லலை, ஏன்னா இப்பொழுது வந்து தமிழர் வாரியத்துடைய ஒரு இன்டர்னல் ரிசோர்ஸ்னு வச்சுக்கோமே இருந்தது. தமிழ் அறவாரியம் தமிழ் பள்ளி அறவாரியை சார்ந்தவர்களுக்கு தெரியும். இப்பொழுது இதை வந்து பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த தளம் வந்து உருவாக்க, அதாவது வெளியே கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்ல, இப்போ உள்ள இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கல, வந்து குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு இதன் வழியாக நம்ம இன்னும் கூடுதலா செய்ய முடியுது. முன்பு வந்து எல்லாம் மெனுவலா செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம தனிப்பட்ட முறை தானா வந்து செய்யணும், பாருங்க ஒரு ஆள் வச்சு செஞ்சு. இப்ப அப்படி இல்ல, இது வந்து இந்த வலைத்தளத்தை மெயின்டைன் பண்றதே ஒரு AI தான், AI ஏஜென்ட் வச்சு நம்ம மெயின்டைன் பண்றோம். அதுவே வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும், அதுவே எடுத்து கொடுக்கும், அதுவே சுருக்கம் கொடுத்துரும். படிச்சு ஒரு பார்லிமெண்ட் ரிப்போர்ட் எடுக்கணும்னாக்கா பெரிய வேலை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் வந்து ஒரு 50 பக்கம் இருக்கும், 50-60 பக்கம், அதுல இவங்க தமிழ் பள்ளிகள் பற்றி யாரும் பேசியிருக்காங்களா அப்படின்னு வந்து பெரிய விஷயம். இதை வந்து நம்ம AI கிட்ட கொடுத்தோம்னா அது ரொம்ப சுலபமா செஞ்சிருது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்யணும், யாரும் பார்க்காமலே செய்யணும் அப்படின்றதுதான் முக்கியம். இது இந்த விடத்துல இத செய்து வெளியிட்டிருக்கோம்.
1: நிச்சயமாக, அதாவது தமிழ் பள்ளிகளுக்கான ஒரு தகவல் கிடங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இந்த தமிழ் பள்ளிகள் தொடர்பான தகவல்களை ஒரே தளத்தில் ஒருங்கிணைக்க இது இருக்கு. இதுல பயனர்கள் என்ன மாதிரியான தகவல்களை குறிப்பாக பெற்றுக்கொள்ளலாம், அது பற்றி சொல்லுங்க.
2: ஒன்று, அடிப்படை தமிழ் பள்ளிகளை பற்றி அடிப்படை தகவல். அப்ப அந்த பள்ளிகள் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க, இது ஒன்று. அந்த பள்ளியுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றவங்களே, இது அரசாங்க பள்ளியா, அரசு உதவி பெறும் பள்ளியா, பாலர் பள்ளி இருக்குதா அப்படின்னு இருக்கு, அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கா, மாணவர்கள் ஏறிக்கிட்டு இருக்குதா, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருப்பாங்க. இது வந்து அடிப்படை. இதை தவிர்த்து இந்த நில விஷயம் இன்னும் போடல, ஆனா இது வந்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வேற கூடுதலான வசதிகள் இருக்குதா, அது கணினி கூட இருக்குதா, இந்த மாதிரி லேப், சயின்ஸ் லேப் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியணும். அது மட்டுமல்ல, வாரியங்கள் இருக்கா, யார் அங்க பள்ளி வாரிய தலைவர், அங்க யாரு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், யாரு தலைமை ஆசிரியர், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள், ஒரு பள்ளியோட தொடர்பு தகவல் என்ன, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. காரணமாக நம்ம இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அரசியல்வாதிகள் நம்ம பள்ளிகளை பற்றி ரொம்ப பேசுவாங்க பாருங்களேன், பள்ளிகளுக்கு எது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மள உண்மையாகவே பேசுகிறார்களா இல்லையா? யார் பேசினார் இப்ப கடந்த இந்த இந்த 15th பார்லிமெண்ட் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்க, இதுல வந்து யாரெல்லாம் தமிழ் பள்ளிகளை பற்றி என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிந்தால்தான் உண்மையாகவே தமிழ் பள்ளிகளுக்கு ஆதரவாக இருப்பவர் யார் இல்லை என்பது தெரிய வரும். சில மாநில சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு 15 பள்ளிகள் இருக்குது, ஆனா ஒரு முறை கூட பார்லிமெண்ட்ல பேசந்தே கிடையாது. இப்படிப்பட்டவர் வந்து உண்மையாகவே நமக்காக குரல் கொடுக்கிறாரா இல்ல வேற சும்மா இருக்கிறாரா? சரிதானே? இப்படிப்பட்ட இது நம்மளுக்கு தெரியணும்ல, தெரிஞ்சாதான் நம்ம கேட்கலாம். அதாவது நமக்காக வந்து ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் வந்து இவ்வாண்டு வந்து 50 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதாவது பள்ளிகளுக்காக தமிழ் பள்ளிகள் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்குறாங்க. சில வேலைகளை சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, இதுதான் அதுவா அப்படின்னு தெரியாது. இந்த வாழைப்பழம் தான் அந்த வாழைப்பழம்ன்ற மாதிரி இல்லாம இந்த நிதி வந்து எதுக்காக ஒதுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்ட நிதியில பல நடஞ்சாரு, அதாவது எதுவும் நடந்ததா நடக்கலையா அப்படின்னு தெரியணும்ல. தெரியாம கொடுத்ததையே சொன்ன கதையை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாதுல. அப்ப அதை வந்து நம்ம அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்ல இருக்குது. ஹவு டு யூ ஹோல்ட் நம்மளுடைய அரசியல்வாதிகளை நம்மளுடைய தலைவர்களை நம்ம எப்படி அக்கௌண்டபிளா வச்சிருக்கிறது? சொன்ன சொல் தவறாமல் இருப்பதற்கு நாம் ஒரு நமக்குன்னு ஒரு ரெக்கார்ட் இருக்கணும்ல. நாங்க செஞ்சா பத்தாதுங்க, பொதுமக்களும் செய்ய முடியணும். அதாவது பேசும் ஒரு ஏதோ ஒரு பேசணும்னா தரவின் அடிப்படையில ஃபேக்சுவலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இது.
1: சரி, தரவுகள் சொல்லும் போது எப்போதுமே நமக்கு இப்ப இணையதளங்கள்ல ஒவ்வொரு பக்கத்தை பார்க்கும்போது இந்த ஒரு கேள்வி இருக்கும், இதாக கடைசியா எப்ப புதுப்பிக்கப்பட்டது அந்த அப்டேட்ஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப நீங்க நாட்டில இருக்கும் மொத்த தமிழ் பள்ளிகளுடைய தரவுகள் எல்லாமே அங்கே வந்து பதிவு செய்யப்படுகின்றன, இது ஆக புதுசா புதுப்பிக்கப்படுறது அப்படின்னா எவ்வளவு அந்த காலகட்டம் எடுத்துக்கொள்ளுவீங்க? ஏன்னா எப்போதுமே ஒரு சில தளங்கள் பார்க்கும் போது ஆக கடைசியா ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக பதிவு செய்யப்பட்ட அந்த தரவுகள் இருக்கும், அது கொஞ்சம் பழமையா இருக்கும். இப்ப SJKT Connect அப்படின்னா அதனுடைய தனித்துவம் தான் என்ன தரவுகளின் இந்த புதுப்பித்தல் அடிப்படையில்?
2: இந்த தரவு வந்து புதுக்கப்பட்டது ஏப்ரல் மாசம் இந்த வருஷம். இது வந்து நினைக்கிறேன் ஏப்ரல் அதுல எழுதி இருக்குது, ஏப்ரல் 20-26 கல்வி அமைச்சில இருந்து எடுக்கப்பட்ட தரவு. இது வந்து நம்ம அவ்வப்பொழுது இதை செய்வோம், ஒரு 5-6 மாசத்துக்கு வருது. நான் ஒரு ஆண்டுக்கு வந்து பெரிய மாற்றம் வராது. அந்த இந்த வருஷத்தோட தரவு ஏற்கனவே சரியா தான் இருக்கும், அடுத்த வருஷம் வரும்போது 20-27 கண்டிப்பா மாறும். அப்ப அப்பொழுது வந்து புதிய தகவல் நம்ம போடணும்.
1: அப்ப நம்பி இந்த தரவுகளை வந்து எடுத்து நம்ம அடுத்த கட்ட திட்டங்களோ அல்ல உதவிகளை செய்யலாம்ல.
2: கண்டிப்பா இதுல வந்து கண்டிப்பா இது பெரிய வேறுபாடு இருக்காது. இப்ப மாணவர் எண்ணிக்கை அப்படின்னாக்கா இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ஏதோ ஒரு பள்ளி எடுக்கணும், லாடாங் லீமா பிளாஸ் அப்படின்னு ஒரு பள்ளியை பார்த்தேன். இப்ப அங்க வந்து 5 மாணவர்கள் இருக்கு, 5 மாணவர்கள் 6 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த தகவல் வந்து சரிதான், அவங்களுடைய போன் நம்பர் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க, கண்டிப்பா சரி. ஆனா அந்த தலைமை ஆசிரியர் அந்த பெற்றோர் சங்க தகவல் வந்து நம்ம கிட்ட இல்லை. இது வந்து நம்ம இதுதான் வந்து பொதுமக்கள் வந்து அங்க பள்ளியில இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி அவங்களும் எடிட்
1: பண்ணாங்க.
2: இப்ப நீங்க வந்து இப்ப கூகுள் மேப்ஸ் இருக்கு, விக்கிபீடியா இருக்கு, இந்த மாதிரி நீங்க போய் எடிட் பண்ணலாம். அதே போல இதை வந்து பொதுமக்களும் வந்து அதுல உறுப்பினர் ஆயிட்டு மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அவங்க எடிட் பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒரு கர்மா பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே, கொஞ்சம் சரியா சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூடுதல் பிரிவிலேஜஸ் கொடுக்கப்படும். ஆரம்பத்துல மாடரேட்டடா இருக்கும், ஏன்னா எல்லாரும் கொடுக்க போட்டாலும் அது நம்பக்கூடிய தகவலா இருக்கணும்.
1: ஆனா
2: குறிப்பா அந்த பள்ளியிலேயே இருக்கிறவங்க கூடியவர்கள், அந்த பள்ளி பெற்றோர் சங்க தலைவர்கள், பள்ளி ஆசிரியர்களும் சரியா, அவங்க வந்து அதில் அக்கறை எடுத்து அவங்களுடைய பள்ளியோட தகவல் சரியா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இதை அவங்க வந்து புதுப்பிக்கலாம். செய்யறவங்க இருக்காங்க, நம்மளுடைய தகவல் வந்து பொதுமக்களும் செய்யறாங்க, கூடுதலா செஞ்ச நல்லது. ஏன்னா இது வந்து பொது சொத்தா தான் பாக்குறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம கல்வி அமைச்சர்ல இருந்து எடுக்கலாம், சில விஷயங்கள் எடுக்க முடியாது.
1: அது அது சம்பந்தப்பட்ட பள்ளிகள் பள்ளிகள் சார்பில் உள்ளவங்க முன் வந்தாங்க அப்படின்னா இந்த SJKT Connect இந்த தளம் வந்து முழுமை பெறும், இன்னும் வந்து சக்தி பெறும் அல்லவா?
2: இதோட அன்று அடுத்தது அந்த செய்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து செய்தி வந்து அன்றாடம் உள்ள செய்தி. இப்ப இன்னைக்கு நேத்து செய்தினா இன்னைக்கு வந்துடும், ஒரு நாள் கேப்னு வச்சுக்கோங்க, உடனுக்கு உடனே வராது. நேற்றைய செய்தி இணையதளத்தில் எங்க வந்திருந்தாலும் இணைய செய்தியா இருந்தா அது வந்து நம்ம இந்த சைட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும், எடுத்துட்டு போட்டு மொழிபெயர்த்து கொடுக்கும். சீனத்துல வரலாம், மலையில வரலாம், மொழிபெயர்த்தும் போட்டுரும். பாக்கலாம்,
0: இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். ஒரு பாடல் நம்ம கேட்போம், பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம்.
3: பறக்க

0: வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். தமிழ் பள்ளி இணைப்பு தளத்தின் தொடக்க விழா வருகின்ற சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. தமிழ் பள்ளி சமூகங்களை இணைக்கும் ஒரு பாலமாக பலமாக அமையப் போகின்றது. இது குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இளஞ்செழியன் வேணுகோபால். அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இப்பதான் ஒருவேளை நிகழ்ச்சி கேட்க வந்திருந்தீங்கன்னா இதனுடைய அகப்பக்க முகவரியை கொடுக்கிறோம். தமிழ் ஸ்கூல் .org இந்த அகப்பக்கத்துக்கு வந்தா எல்லா விவரங்கள், தமிழ் பள்ளிகளை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகள் உட்படுத்தி எல்லா விவரங்களும் அங்கே இருக்கின்றன, நீங்க பாக்கலாம். சார், நீங்க சொல்லியிருந்தீங்க இதற்கான பணிகள்லாம் ரொம்ப காலமா நம்ம தொடங்கி இருந்தோம் அப்படின்னா, பின்னணியில கண்டிப்பா ஒரு பெரிய குழு இருப்பாங்க. யாரெல்லாம் இதற்கு பின்னணியில இருக்காங்க, யாரெல்லாம் வந்துட்டு பணியில ஈடுபட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொல்லுங்க.
2: இந்த திட்டத்தின் திட்டத்துல வந்து 5 அமைப்புகள் இருக்கு, சரிங்களா? அது தலைமை ஆசிரியர் மன்றம், ஆசிரியர் யூனியன், மலாயா தமிழ் ஆசிரியர் யூனியன், ரெண்டாவது, மூன்றாவது முன்னாள் மாணவர் கூட்டமைப்பு, பிரத்தாமான்வாங்க, அடுத்தது NLPS தேசிய பள்ளி வாரிய கூட்டமைப்பு, NLPS அப்படின்ட்டு நேஷனல் LPS அசோசியேஷன், இவங்க 4 பேரும் சேர்த்து தமிழர் வாரியம். இந்த 5 அமைப்புகளும் ஒன்றை இணைந்து அதோடைய முயற்சி தான் இந்த வலைத்தளம்.
0: எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டீங்க?
2: தளம் உருவாக்குறது ஈஸி தானே, இப்பெல்லாம்
1: ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு.
2: ஆமா, அது தகவல் வந்து ஒரு பக்கம் இருக்குது, தகவல் வந்து திரட்டி இருந்தாக்கா நம்ம தளம் வலைத்தளத்தை உருவாக்குறது வந்து இப்பெல்லாம் ரொம்ப சுலபம். இப்ப AI எல்லாம் வந்துருச்சு. இப்ப நான் வந்து கிளாட் அப்படின்ற ஒரு ஏஜென்ட் பயன்படுத்துறேன். கிளாட்லயே வந்து நீங்க ரொம்ப ஒரே நேரத்துல ஓட்டலாம் பாருங்க. நான் இங்க இருந்துகிட்டே நான் வந்து கிளாட் ஏஜென்ட் எல்லாம் வந்து செய்யலாம். அப்ப நம்ம வந்து தொடர்ந்தாற்புல 24 மணி நேரம் ஓட்டணும்னா பல ஏஜென்ட் ஓட்டலாம். ஒரு நடத்தினோம்னா ஒரு வாரம் 2 வாரத்திலேயே செஞ்சிடலாம்.
0: ஆக தமிழ் பள்ளிகள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்றதுக்கு இந்த SJKT கனெக்ட், இந்த தமிழ் பள்ளிகளின் இணைப்பு ஒரு மிகப்பெரிய சான்றாக தான் அமைகின்றது. அது வருகின்ற செப்டம்பர் 26 பிற்பகல் 2:45 தம்புசாமி தமிழ் பள்ளி செந்தில் கோலாலம்பூர்ல வந்து அறிமுக விழாவை நீங்க செய்றீங்க இல்லையா? சரி, இந்த SJKT கனெக்ட் தமிழ் பள்ளிகளுக்கான இணைப்பு, இதுல பதிவு செய்யணும்னா எப்படி செய்யறது? இது ஏதோ கட்டணம் இருக்கா? இலவசமா? யார் யாரெல்லாம் பதிவு செய்யலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா இது இலவசம். அந்த நிகழ்ச்சி வந்து இலவசம் தான், யார் வேணாலும் வரலாம், எல்லாரும் வரலாம். பொதுமக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி அந்த தமிழ் தமிழ் பள்ளியில் இன்றைய வரும் சனிக்கிழமை மதியம் நினைக்கிறேன் நடக்குது. அது எல்லாரும் கலந்து கொள்ளலாம். ஆனா வர முடியாதவர்கள், இப்ப இங்க இருக்கிறவங்க வரலாம், உண்மையிலே யாரும் இருக்கிறோம் வெளிநாட்டு மாநிலத்துல இருந்து. ஆனா இப்ப யார் வேணாலும் போய் வலைத்தளத்துல போலாம், யார் வேணாலும். இப்ப கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். கூகுள் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு தான், ஏன்னா அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ்னால நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் இருக்க மட்டும்தான் வச்சிருக்கோம். கூகுள் அக்கௌண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா பதிவு செய்து கொண்டு இலவசம் தான், அவங்க உடனே பங்களிக்கலாம். உடனே வந்து அந்த தங்களுடைய தமிழ் பள்ளி, தாங்கள் படித்த தமிழ் பள்ளியில பற்றிய தகவல் வந்து சரியா இருக்கா இல்லையா, இல்ல ஏதாவது தவறா இருக்கு அப்படின்னா திருத்தத்தை வந்து அவங்க பரிந்துரைக்கலாம், முதல்ல பரிந்துரைக்கலாம். பிற்காலத்துல வந்து நிறைய சரியா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களே கூட எடிட் பண்ணலாம், தொகுத்து சரியா போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சிருக்கிறோம். அந்த பள்ளிகளை பற்றி நம்ம இப்ப ஒரு நியூஸ் லெட்டர் இருக்குது, நீங்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை தமிழ் பள்ளிகளை பற்றிய செய்திகள் உங்களுடைய மின்னஞ்சலுக்கு வரும். நீங்க படிச்சு பார்க்கலாம், ஒரு தமிழ் பள்ளியில் என்ன நடக்குது, இப்ப உள்ள என்ன, இந்த வாரம் என்னென்னலாம் நடந்திருக்குது, எந்தெந்த பள்ளிகளில் என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன மாணவர்களுடைய சாதனைகள் என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு 10 செய்தியில் அங்கங்க வரும் பாருங்களேன். ஆனா அவ்வப்பொழுது எதை பார்த்தா வரும், இது வந்து தொடர்ந்து எல்லாத்தையும் தொகுத்து உங்கள்கிட்ட நம்ம அனுப்பி வைப்போம். இதன் வழியாக ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்கும். சில சமயத்துல வந்து நெகட்டிவான நியூஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருப்போம், அதுதான் வந்து ஓ பத்தியா இது பள்ளியில மாணவர் குறைஞ்சிருச்சு, இப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவான நியூஸ் மட்டும் இருக்கும். ஆனா எல்லாமே ஒரு பொது நம்ம பொதுவான பார்வை வேணும்னா பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும், முகம் மறைமுகமான நேர்மறை
0: எல்லாமும் வெளிப்படையா இருத்தல்
2: இருந்தாதான் நமக்கு ஒரு ஓகே சரியா தான் சரி, இந்த அரசாங்கம் உண்மையிலே செய்யறாங்களா சரியா, இல்ல ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நடக்குது நடக்கலையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எந்தெந்த இப்ப என்ன நடக்குது தமிழ் பள்ளியில, என்னென்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது எதுவும் தெரியணும் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மின்னஞ்சல்ல வந்து சேரும். மாதம் ஒரு முறை உள்ளதும் ஒண்ணு இருக்குது, 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றோம், தமிழ் பள்ளி இன்டெலிஜென்ஸ் வரும் அவங்களுக்கு.
1: ஆனா இது குறிப்பா வந்து பெற்றோர்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும், அவங்க இருக்கிற பகுதியில பக்கத்துல இருக்கிற தமிழ் பள்ளி என்ன அப்படின்றது,
2: அவங்களுடைய பள்ளி அவங்களுக்கு விருப்பமான பள்ளிகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னா அவங்க போய் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா செய்யலாம். இதான் நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ் பள்ளின்றது ஒரு சமூகம், நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம இந்த பள்ளிகளை வந்து காத்து கொண்டிருக்கோம், அதுல இருந்து பயன்பெறுகிறோம். ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து ஒரு 8000 ஆசிரியர்கள் வந்து அரசு பணியில இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த தமிழ் பள்ளிகள் இருக்கும் மாதிரி தானே இருக்கும், தமிழ் பள்ளிகள் இருக்கும் வழிதான் மொழி இருக்கும், மொழி இருக்கும் வழிதான் நம்ம இனம் இருக்கும், இனம் இருக்கும் போதுதான் இந்தியர் அப்படின்ற அடையாளத்துக்கு காரணமே அந்த தமிழ் பள்ளிகள் தானே. அப்படி இருக்கும்போது இதை சார்ந்து இருக்கும் ஒரு சமூகம் ஒன்றிணைவதற்கான ஒரு பாலமாக ஒரு தளமாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
1: ஆனா இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப தமிழ் பள்ளிகள்ல படித்த மாணவர்கள் இந்த பேட்ச் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சங்கங்கள்லாம் இருக்கு சார். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இதுல பங்களிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் பெற்றோர்கள் யார் வேணுமாலும் இருக்கட்டும்,
2: அதாவது அவங்கவுங்க அவங்களுடைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தானே. ஆனா அந்த பள்ளிகளை பற்றிய தகவல் வேணும் ஒரு அத்தாரிட்டேட்டிவா எங்க போய் தேடுவாங்க? அப்ப போய் ஆசிரியர் கேட்டுட்டு இருப்பாங்களா, தமிழ் மேசை கேட்டுட்டு இருப்பாங்க, எங்க பள்ளி என்ன நடக்குது? இப்ப ஏதோ ஒரு பள்ளி எடுத்துக்கோமே, பள்ளியை பத்தி என்ன, இப்ப நீங்க இப்ப உங்களுடைய பள்ளி எடுத்துக்கோமே, நீங்க சொன்னீங்க அப்ப ரியோஜன் தோட்ட தமிழ் பள்ளியில எத்தனை பேர் படிக்கிறாங்க? அப்ப நம்ம பாக்கணும் அப்படின்னா நம்ம போயிட்டு அந்த தளத்துல போயிட்டு பாக்கலாம் பாருங்க. இப்ப நாங்க இப்ப நேரம் தான் தேடலாம்.
1: ஆனா இப்ப வந்து சார் இப்ப அது ஒரு பக்கம், பட் அது வந்து இப்ப இந்த குறிப்பிட்ட ஒரு பள்ளியில வந்துட்டு சில உதாரணத்துக்கு வந்து இந்த மாணவர் சங்கம் இயக்கம்லாம் இருக்கும்னா அவங்க அதுல பதிவு செய்யலாமா? இந்த பள்ளியில திறந்தா இந்த பள்ளியில வந்து இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா சார்?
2: அதாவது அந்த பள்ளியில உள்ள ஒன்று, ரெண்டாவது அந்த பள்ளியில அடிப்படை தகவல் இருக்கும். ஆனா அந்த பள்ளியோடைய முன்னாள் மாணவர் சங்கம் இருக்கு அப்படி இல்லையா, இருந்துச்சுன்னா அங்க போட்டுருவோம் பாருங்களேன், இல்லைன்னா அங்க உருவாக்குறத பத்தி யோசிக்கலாம். ஆனா அங்க சில சமயத்து அந்த தகவல் தான் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது இப்ப உண்மையிலே அங்க வந்து முன்னாள் மாணவர் சங்கம் இருந்து அந்த பள்ளி யாரு தலைவர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இருந்துச்சுன்னா அங்க போடணும் யாராவது, நம்மளுக்கு தெரியாது பாருங்களேன்.
1: அதுக்காக தான் நீங்க பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க.
2: பதிவு பண்ணுங்கன்னு சொல்றோம், நம்ம தெரிஞ்சதை போட்டிருக்கோம், தெரியாததெல்லாம் இருக்குல்ல. அப்ப இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரீஜன் தமிழ் பள்ளியில 177 விழுக்காடு மாணவர் எண்ணிக்கை சரிந்திருக்கிறது. 2018 மாணவர்கள், இப்பொழுது 177 மாணவர்கள் குறைஞ்சிட்டு வருது. கட்டணம் வந்து புதிய கட்டணம் வந்திருக்குது, இருந்தாலும் கூட மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. 20 மாணவர்கள் இருக்கிறாங்க அரசாங்க உதவி பெறும் பள்ளி. இந்த மாதிரி தகவல் இருக்குது.
1: நம்ம தேடும் போது நமக்கு கிடைக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கு,
0: துல்லியமா இருக்குல்ல.
1: முக்கியமான விவரங்கள்
2: ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, எந்த செய்தியும் காணோம், இடைப்பட்ட காலத்துல எந்த ஒரு செய்தியும் வரல.
0: செய்தியே நானா இருக்கணும் பாருங்க இந்த பக்கமா.
2: அப்புறம் கான்ஸ்டிடியூன்சி வந்து தம்பின் கான்ஸ்டிடியூன்சில இருக்கு, டோன் வந்து கெபென்சே. அப்ப அங்க யார் இருக்கா? அப்ப வந்து தம்பின் கான்ஸ்டிடியூன்சில 5-6 தமிழ் பள்ளிகள் இருக்குது.
1: நிறைய விபரங்கள் தான், ஒரு பள்ளியை நம்ம தொடும் போது நிறைய விபரங்கள் அங்க வருது.
0: நானும்
1: தேடிக்கிட்டு தானே இருக்கேன். கூடுதலா ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம்.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த தமிழ் பள்ளிகளை அடங்கிய ஒரு தரவு, ஒரு அகப்பக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கின்றது, தமிழ் ஸ்கூல் OR.org. அதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வணக்கம் இன்னல பேசிட்டு இருக்கோம்.
1: SJKT கனெக்ட், தமிழ் பள்ளிகளுக்கான இணைப்பு, இது குறித்த தகவலோடு நம்மோடு இளஞ்சிலியன் வேணுகோபால் இணைந்திருக்கின்றார். சரி, பாடலுக்கு இடையில நான் போய் தேடிட்டேன், தேடி வெற்றிகரமா தேடி இப்ப ரிஜன் தொட்ட தமிழ் பள்ளியில் தான் இருக்கு. இதுல இன்னொரு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வரவேற்க கூடியது, அதுல வந்து அந்த பள்ளியோட வங்கி கணக்கு எண்கள் கூட இருக்கு. ஒருவேளை வந்து படித்த தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம திரும்பி ஏதாவது வந்து நிதி உதவி செய்யணும் அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து இப்போ இந்த ஸ்கேம் அதிகமா இருக்கிற காலகட்டத்தில் குழப்பம் ஏற்படும். சரியா அந்த நிதி சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு சென்று அடைகின்றதா, நம்ம வந்து அங்க ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அது நேரடியாக இங்க வெளிப்படையாக கொடுத்தது கூட இப்போ யார் யாரெல்லாம் தமிழ் பள்ளிகளுக்கு திரும்பி செலுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கின்றது. அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக என்னால் பார்க்க முடிகின்றது.
2: ஆமா, அது பள்ளி வாரியத்துடைய எண், அதை போடும் போது நம்ம பாக்கலாம். அந்த கணக்கு அவங்களுடைய கணக்குல தான் இருக்கா, ஏன்னா பள்ளி வாரியத்தோட பேர் இருக்கணும் பாருங்க.
1: ஆமா,
2: அது பார்த்து அவங்க போடலாம்.
0: சரி சார், இந்த 26 செப்டம்பர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பிற்பகல் 2:45 தொடங்கி தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளி செந்தூல், தலைநகர் செந்தூல நடைபெறவிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சி பற்றி கொஞ்சம் பேசுவோம், சொல்லுங்க என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அந்த நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு.
2: அதுல அதாவது ஒன்று வந்து நம்ம இணைப்பு அப்படின்றோம், எல்லாரும் வராங்க. அதுல ஒன்று நம்ம பேச வேண்டியது, இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ் பள்ளிகள் வந்து மாணவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு பேசுறோம் பாருங்களேன். மிக முக்கியமான காரணம் கண்டிப்பாக மாணவர், இந்திய சமூகத்திலே பிள்ளைகள் பிறப்பது குறைஞ்சிருச்சு, நம்ம திருமணம் குறைஞ்சிருச்சு, பிள்ளைங்க பெற்றுக்கிறது குறைஞ்சிருச்சு, எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அதன் காரணமா வந்து பள்ளிகளுக்கும் மாணவர்கள் உள்ளுக்கு போறவங்களும் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளுடைய நம்ம எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறோம்னா, இப்ப நம்ம 528 தமிழ் பள்ளிகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களேன். அதுல வந்து முன்பெல்லாம் 523 சொல்லியிருந்தா, இப்ப அது வந்து ஏறி இப்ப 528 நிக்குது. இதுல பார்த்தோம்னா ஒரு பள்ளியில மாணவரே இல்ல. இப்ப பெடனோக் தமிழ் பள்ளியில வந்து மாணவரே இல்ல, பேரளவுல தான் பள்ளி அங்க, ஆனா மாணவர் இல்லாத ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று தொடர்ந்து இருக்குது, பட்டியல இருக்குது. கல்வி அமைச்சு கூட அமைச்சர் கூட சொன்னாங்க, நாங்க எங்களுடைய அரசாங்கத்தின் கீழே நாங்க எந்த பள்ளியும் மூட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கல் என்னன்னா, மூடாது இருக்கிற ஒரு பக்கம், ஆனா நிறைய பள்ளிகள் வந்து மாணவரே இல்ல, ரொம்ப குறைவா இருக்கிற மாணவர்கள் ரொம்ப இருக்குது பாருங்க. அந்த பள்ளிகள் வந்து உண்மையிலே யாருக்காக செயல்படுது, அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அங்க பயன்படுறாங்களா. இப்ப நீங்க நம்மளுடைய பிள்ளைகளை எடுத்துக்கோமே, அங்க வந்து 5 பிள்ளைங்க இருக்காங்க, நம்மளோட பிள்ளையும் ஒண்ணு அப்படின்னா அந்த பள்ளிக்கு அனுப்புவோமா? அந்த பள்ளிக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு வளர்ச்சி இருக்கும், சரிதானே? ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அப்ப இந்த மாதிரி பார்த்தோம்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு 9 மாணவர்களுக்கும் குறைவா பள்ளிகள் வந்து 32 இருக்குது சரிங்களா, 31 குறைவா. அப்ப இந்த 32 பள்ளிகள் என்ன செய்யுது, அதே 10 போனா 39. இப்போ நீங்க வந்து 20 பிள்ளைகளுக்கு குறைவான 113 பள்ளிகள், தமிழ் பள்ளிகள் 20 மாணவர்கள் குறைவா இருக்காங்க. இங்க உள்ள ஆசிரியர்கள் பத்தி நினைச்சு பாருங்க, இங்க உள்ள மாணவர்கள் பத்தி நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு வகுப்பறை பள்ளிகளன்றது ஒரு வகுப்பறை 113 பள்ளிகள் இருக்குங்க. அப்ப நம்மளுடைய வளர்ச்சி எங்க, இந்த பள்ளிகள்லாம் இடமாற்றி கொண்டு போறது அப்படின்னு பேசலாம், இந்த பள்ளிகள்ல கட்டணம்லாம் போடணான்னு பேசலாம், அதெல்லாம் உண்மையிலே அது எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கும், சமூக மாற்றத்தை உருவாக்குமா இல்ல வேற எப்படி மாற்றத்தை கொண்டு வரல, இதை பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். அந்த இதுல வந்து ஏன்னா இதை பத்தி பேசுறதுக்கு ஆளும் பயப்படுறாங்க, சின்ன பள்ளிகளை பத்தி பேசக்கூடாது, மூடக்கூடாது, ஓ மூடுறதுக்கு தான் பேசுறானுங்க. கேள்வி அது இல்லைங்க, கேள்வி வந்து இந்த பள்ளிகளை வந்து என்ன செய்யறதுன்றது ஒரு பக்கம். உண்மையில் இப்ப நம்மளுக்கு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா, பணம் இருந்தா, நிதி இருந்தா எங்க போடணும்? இப்ப அதே நேரத்துல வந்து பெரிய பள்ளிகள் எடுத்தீங்கன்னா, இப்ப துண்ணாமினா தமிழ் பள்ளி இல்ல பாரத் பள்ளி இல்லைங்க, 2700 மாணவர்கள் படிக்கிறாங்க, குறைஞ்சிருச்சாங்க கூட. ஆனா அங்க வந்து பாலர் பள்ளி இல்லையே, காஜாங் தமிழ் பள்ளி இல்ல, பாலர் பள்ளி இல்லையே. ஏன் பாலர் பள்ளி இல்ல, இடம் வசதி இல்ல, நில வசதி இல்ல, அப்ப இல்லாத இடத்துல எப்படி என்ன செய்யறது, இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது மாணவர்கள் நிறைய இருக்காங்க, ஆனா இடம் இல்ல, வசதிகள் வந்து போதுமான அளவுக்கு இல்ல. எங்க இல்ல அப்படின்னா, இந்த பெரிய பெரிய பள்ளிகள்ல இல்ல, குறைந்த பள்ளிகள் வந்து நிறைய நாளா இருக்குது, வசதிலாம் இருக்குது, ஆனா மாணவர் இல்ல. அப்ப நம்மளுடைய சிந்தனையும் போக்கும் நம்மளுடைய அணுகுமுறை மாறணும் அப்படின்னா, இதை பற்றிய ஒரு சிந்தனை வேணும் அப்படின்றது அங்க அதுல பேசுவோம் நினைக்கிறாங்க. தான் அது மாதிரி ஒரு பேசணும், ஒரு கலந்துரையாடல் இருக்கணும். இது அங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பேச வேண்டிய ஒரு விஷயம் அது. இப்ப வந்து நம்ம பள்ளிக்கூடனாக்கா 3 மாடி கட்டணும், 4 மாடி கட்டணும் இல்லாம ஏன் வந்து ஹைரைஸா இருக்கக்கூடாது, இப்ப வெளிநாட்டுலாம் அப்படி இருக்க, இப்ப மேன்ஹாட்டன் நியூயார்க்ல போனீங்கன்னா ஹைரைஸ் பில்டிங்ல தான் ஸ்கூல் நடக்குது. இங்கே நியூயார்க் இப்ப கோலம்புர்லயே ஒரு சீன பள்ளிகள்ல வந்து 13 மாடி கட்டணம் இருக்குது. அந்த மாதிரி வந்து பள்ளிக்கூடம் நடத்துறாங்க பாருங்களேன், டவுன் சென்டர்ல இருக்குது பாருங்க. அப்ப ஏன் அந்த மாதிரி உள்வெளி இருக்கு அப்படியே யோசிக்கணும் நம்ம. அதாவது மாற்று சிந்தனைங்க நமக்கு தேவை. குறிப்பாக இந்த பெரிய பள்ளிகள் வந்து குறுகிய இடங்கள்ல இருக்குது, நகர்ப்புற பள்ளிகள் வந்து குறுகிய இடத்துல. அப்ப அங்க வந்து வேற மாதிரி கட்டணம் கட்டி வேற மாதிரி விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு பள்ளியும் பெரிய பெரிய பள்ளிகள் ஒவ்வொன்றிலும் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகமான மாணவர்கள் எல்லா பள்ளிகளும் பெற்று ஒரு நல்ல ஒரு தமிழ் பள்ளிகள் மற்ற பள்ளிகளுக்கு போட்டி தரும் விதத்திலும் உலக தரத்திலும் இயங்க முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
1: தமிழ் பள்ளிக்கான ஒரு எதிர்காலத்தை தான் இந்த எஸ்ஜேகிதி கொனெக்ட் கொடுக்க போது. ஒரே தளம் ஆற்றல் மிகு எதிர்காலம், அதை அடையணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சாரரோ ஒரு அமைப்போ அல்லது அரசாங்கம் ஒரு கட்சியோ மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுக்கும் போது நீங்க கொண்டு வர நிறைக்கு அந்த சிந்தனை மாற்றம் தமிழ் பள்ளிகளுக்கு உருவாகும் என்று நம்ம நம்புவோம், களத்துல இறங்குவோம்.
0: மறந்துடாதீங்க, 26 செப்டம்பர் வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:45 தலைநகர் செந்தூர்ல இருக்கக்கூடிய தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியில் இந்த விழா அறிமுக விழா நடைபெறுகின்றது. வாய்ப்பு இருந்தா கலந்துக்குங்க சார். ரொம்ப நன்றி, உங்களுக்கு நிறைய விபரங்கள் கொடுத்திருந்தீங்க, நல்ல ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கீங்க. இன்னும் நிறைய பெரிய புதிய தகவல்கள் இந்த அகப்பக்கத்தில் கூடிய விரிவில் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம சந்திப்பு நிறைவு கோருவோம். என்ன
2: உங்களுடைய வாழ்த்துக்கும் வாய்ப்புக்கும் மிக்க நன்றி.
0: மீண்டும்
2: வெற்றி அடைய நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா
1: கண்டிப்பாக, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல.
2: எல்லாரும் கலந்து கொண்டா இது சிறக்கும்.
0: கண்டிப்பாக,
2: இது ஒரு கூட்டு முயற்சி. தமிழ் பள்ளி என்பது ஒரு கூட்டு முயற்சி, தமிழ் பள்ளி என்பது ஒரு சமூகம், அதை நம்பி நம்ம எல்லாம் இருக்கிறோம்.
0: கண்டிப்பா, ரொம்ப நன்றி சார், சந்திக்கலாம் நம்ம.
2: நன்றி, வணக்கம்.

0: சரிங்க, வணக்கம் மின்னல் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம்.
1: ஆமா, இன்றைய வணக்க மின்னலில் நிறைய தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக இன்று உலக சைகை மொழிக்கான ஒரு நாள் என்று சொல்லியிருந்தோம். சில நேரங்கள் வார்த்தைகளை விட சைகைகள் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால ஒரு சில இடங்கள்ல நம்ம பேசணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அப்படியே ஒரு பார்வை மட்டும் போதும் அரவிந்த்.
0: கண்டிப்பா ஒரு பார்வை, அந்த பார்வையே 1000 கேள்வி, அதற்கான பதிலையும் கொடுத்துறோம். சரி, அடுத்து 10 மணி தொடங்கி இளமை உல்லாசம் காத்துக்கிட்டு இருக்கு. கிஷன் உங்களை சந்திக்க வந்திருக்காரு, அவரோட நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம சந்திக்கலாம்.
1: சரி, விடைபெறுகின்றேன். உங்கள் நான் திரைசாலா சாரு.
0: நான் ரவி. மீண்டும் சந்திக்கலாம் நீர்களே.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை. ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
1: புரிஞ்சுகிட்டேன்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். உடற்பேறு குறைந்தோருக்கான படித்தொகை, இபிஓகேயு, சமூக மீட்சி மைய பணியாளர்களுக்கான படித்தொகை ஆகியவற்றை உயர்த்தும் பரிந்துரை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சிடம் முன்வைக்கப்படும். இதன் மூலம் அது 2027 வரவு செலவு திட்டத்தில் இணைக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படும். அப்பரிந்துரை ஓகேயு தரப்பினர் உட்பட சமூக மீட்சி மையங்களுக்கு ஆதரவாக விளங்கும் பணியாளர்கள் ஆகியோரின் நல்வாழ்வை உயர்த்தும் என அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நஞ்சி சுக்ரி தெரிவித்தார். மலாக்கா சட்டமன்றம் அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டுள்ளது. எனினும் மாநில அரசாங்கத்தின் நிர்வாகம் வழக்கம் போல் நடைபெறும் என முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவ் யூசுப் தெரிவித்தார். தேர்தல் நிறைவடையும் வரை மாநில அரசாங்கம் இடைக்கால அரசாங்கமாக செயல்படும் என அவர் கூறினார். இவ்வேளை மலாக்கா சட்டமன்ற தேர்தலுக்கான முக்கிய தேதிகளை நிர்ணயிக்கும் வகையில் விரைவில் சிறப்பு கூட்டம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் SPR அறிவித்துள்ளது. இன்று தொடங்கி செப்டம்பர் 27 வரை நடைபெறவிருக்கும் ஐநா பொது பேரவையில் மலேசிய பேராளர் குழுவிற்கு வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது அசான் தலைமையேற்பார். இவ்வாறு ஐநாவுக்கான மலேசிய நிரந்தர பேராளர் டத்து நஸீரா உஸ்மான் தெரிவித்தார். மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTMன் சரவா கிளை ரெட் FM வானொலி அறிவிப்பாளர் அஸ்ரானி அஸ்மி காலமானார். 47 வயதான அவர் நேற்றிரவு சரவா RTM அலுவலகத்தில் சுய நினைவின்றி காணப்பட்டதையடுத்து சக பணியாளர்கள் அவரை பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக அவரது இளைய சகோதரி நுர்ஃபாரா அன்னா ஹஸ்மி கூறினார். இவ்வேளை அவரது திடீர் மறைவுக்கான காரணத்தை கண்டறியும் வகையில் குடும்பத்தினர் உடற்கூராய்வு முடிவுக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை தவிர வேறு எந்த உடல் நல சிக்கலையும் அவர் எதிர்கொண்டிருக்கவில்லை என அவர் கூறினார். மேற்காசிய போரில் தங்களின் பங்களிப்பின் ஆற்றல் தயாராக உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் அமெரிக்க பிரதமர் டொனால்டு டிரம்பிடம் கூறியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா மாநாட்டினூடே அவ்விரு தலைவர்களும் முதன்முறையாக சந்தித்துக் கொண்டனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க தமது தரப்பு உதவும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு காலையில எழுந்த உடனே அந்த நாள் காட்டி பாக்குற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? ஏன் அப்படின்னா, இந்த மாதம் இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இன்னும் ஒரு வாரம் மட்டும்தாங்க இருக்கு செப்டம்பர் மாதத்திற்கு விடை கொடுக்க. ஆமா, இன்னும் நிறைய வேலைகள் தலைக்கு மேல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, கவலையே படாதீங்க, எல்லாம் சரியா முடிச்சிடலாம். சரியா, இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மலையாள பாடல்களை கேட்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக ஜெஸ்ஸி கிஃப்ட் தாரா கொண்டு வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

உண்மையிலேயே சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மம்முட்டி அவர்களுக்கு வந்து 4வது தேசிய விருது வந்து வழங்கப்பட்டதுதான். சமூக வலைத்தளங்கள்ல அவருடைய நேர்காணல் தான் இப்போ வைரலா பேசப்பட்டு இருக்கு இல்லையா. நீங்க இன்ஸ்டாகிராமை திறந்தா அவர் பேசுற காணொலிகளை நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 72வது தேசிய விருது அவருக்கு வந்துட்டு பிரம்மயுகம் படத்துக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1990 வந்து அவருக்கு முதல் தேசிய விருது வந்து கிடைச்சிருந்தது. ஒரு வடக்கான் வீரகதா அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்காக, மதிலுக்கள் அப்படின்ற திரைப்படத்திற்காகவும். அதற்கு பிறகு 1994 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு 2வது விருது வந்து கிடைச்சிருந்தது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 1999 வந்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது. இப்போ 4வது முறையாக இவ்வளோ ஆண்டுகள் கழித்து இப்போ வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதில் மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சிருந்தார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் நிறைய வாங்கணும், நிறைய நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ அடுத்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் ஷான் கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்து

மது பாலகிருஷ்ணன் சுனில் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது இயற்கை வாயிலாக இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய உணவுகள் இருக்கு இல்லையா, அதை எந்த அளவுக்கு நம்ம உட்கொள்றோம் அப்படின்றது இருக்கு. உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல தான் அதிகமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளை வந்து உட்கொள்றதா தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆமாங்க, இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்டயும் நிறைய இருக்கு. நம்ம வந்து வீட்லயே விவசாயம் பண்ணி வீட்லயே கூட சாப்பிட்றவங்கள நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனா எந்த அளவுக்கு அதை அதிகமா செய்யறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா, நிறைய பேர் வந்து செய்யறது கிடையாது. ஏன் அப்படின்னா வேலை காரணமா, இல்லைங்க வேலைக்கு போயிட்டு வரோம், போயிட்டு வந்து தூங்குறதுக்கே சரியா இருக்கு, இல்லை போயிட்டு வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கே சரியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கை வளங்கள் அப்படி இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குங்க, நம்மை நாமே ஆரோக்கியமா பார்த்துக்கலாம். பாருங்க அடுத்து ஜோஸ்னா பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

எம் ஜி ஸ்ரீகுமார் மனு குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, வேலை வாய்ப்பு குறித்த தகவலை உங்களோட நாங்க அடிக்கடி பகிர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு குறித்த தகவலை பதிவு செஞ்சிருக்காங்க. மலேசிய பொது சேவை துறையின் கீழ் இந்த வேலை வாய்ப்பு இருக்கு. ஏஜென்சி பெங்காட்கோசா அண்ட் மரித்தி மலேசியா, இதற்கு கீழ் இந்த வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இதுல நீங்களும் இணையணும் அப்படின்னா அதற்கான விவரங்களை நீங்க எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். 29 செப்டம்பர் 2026, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை 11:59 இந்த விண்ணப்பத்தை நீங்க மேற்கொள்ளணுங்க. நீங்க மேல் விவரங்களை நாங்க சொல்லியிருந்த மாதிரி sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம், விண்ணப்பிக்க மறந்துடாதீங்க. இப்ப அடுத்த பாட்டு எம்ஜி ஸ்ரீகுமார் நதிர்ஷா வராங்க, கேட்கலாம்.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

இருக்கேன், நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜப்பானில் டூஜுவான் சூறாவளி காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. மேலும் 5 காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளம் காரணமாக சீபா வட்டாரத்தில் ஏறக்குறைய 58,000 வீடுகள் மின் துண்டிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளன. விடுமுறை காலத்தில் டூஜுவான் சூறாவளியினால் டோக்கியோவில் நடைபெற்று வந்த உலகின் மிகப்பெரிய காணொலி வர்த்தக கண்காட்சியும் முன்கூட்டியே மூடப்பட்டது. அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெறும் 81வது ஐநா பொது பேரவையில் கலந்து கொண்டுள்ள நௌரு அதிபர் டேவிட் அடாக் அந்நாட்டு பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC-யிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். பலதரப்பு நீதி நிறுவனமாக விளங்கும் ICC-யின் முக்கியத்துவம் கேள்விக்குறியாக மாறி வருவதாக அடெங் கூறினார். இதனால் அந்த பன்னாட்டு நீதி அமைப்பிலிருந்து விலகிக் கொள்ளும் அதேவேளை அதன் உறுப்பியத்தையும் ரத்து செய்வதாக அவர் கூறினார். இவ்வேளை நியூயார்க்கை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாக அடியேங் நௌருவின் விலகல் கடிதத்தை ரோம் சட்ட காப்பாளரிடம் ஒப்படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் வான் போக்குவரத்து துறையை இலக்கிட்ட அமெரிக்காவின் கடுமையாக்கப்பட்ட தடை புதன்கிழமை நடைமுறைக்கு வருகிறது. முன்னதாக அமெரிக்கா தெஹரானின் விமான நிறுவனங்கள் முடுக்கிவிடப்படும் என சூளுரைத்திருந்தது. அத்துடன் அந்நாட்டுடன் வர்த்தக தொடர்பு கொண்டுள்ள தரப்பு துண்டிக்கப்படும் என்றும் வாஷிங்டன் எச்சரித்திருந்ததைத் தொடர்ந்து இந்த தடை செயல்படுத்தப்படுகிறது. இவ்வேளை ஈராக் ஓமான் தலைநகரங்களுக்கான விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுவதாக ஈரானிய ஊடகம் செவ்வாய்க்கிழமை அறிவித்திருந்தது. எனினும் மற்ற தடங்கள் பாதிக்கப்படாது என்று அது குறிப்பிட்டிருந்தது. மேற்காசிய போரில் பங்களிக்க தயாராக உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்மேம் அமெரிக்க பிரதமர் டொனால்டு டிரம்பிடம் தெரிவித்தார். ஐநா பொது பேரவையினூடே இரு தலைவர்களும் முதன்முறையாக சந்தித்தனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க தமது தரப்பு உதவும் என்றார் அவர். ஈரான் ஒருபோதும் அணுசக்தி நாடாக மாறக்கூடாது என்ற கூற்றுக்கு பர்ன்ஹாம் ஆதரவளிப்பதாக அனடோலு செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சந்திப்பில் வர்த்தகம், ஃபால்கன்ஸ் தீவு உட்பட குடியேற்றம் சார்ந்த விவகாரம் தொடர்பில் பர்ன்ஹாம் ட்ரம்பும் கலந்துரையாடினர். தென் சூடானில் டிசம்பரில் பொது தேர்தல் நடைபெறும் நிலையில் அந்நாட்டின் இடைக்கால ஒற்றுமை அரசாங்கத்தை அதிபர் சல்வா கேர் கலைத்தார். தேர்தல் முடிவடையும் வரை அந்நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் இடைக்கால அதிகாரியையும் அவர் நியமித்துள்ளார். அந்த நிர்வாகத்தில் அந்நாட்டின் நிதி திட்டமிடல் அமைச்சர் ஷெஷெலா அப்துல் மான்யோக், வெளியுறவு பன்னாட்டு வர்த்தக ஆலோசகராகவும் அமைதி பாதுகாப்பு அமைச்சராக ஸ்டீபன் பாக் ஹோவலும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 10 உட்பட 3 நிர்வாக பகுதிகளுக்கு இடைக்கால ஆளுநர்களையும் அதிபர் நியமித்துள்ளார். இலங்கையில் 2019 ஏப்ரல் 21 நாள் ஈஸ்டர் ஞாயிறு பண்டிகையின் போது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட 24 பேர் மீதான வழக்கு விசாரணையில் கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இவ்வழக்கில் மொத்தம் 15 பேர் குற்றம் இழைத்தது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எஞ்சிய 9 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அந்த 24 பேர் மீதும் தாக்குதலுக்கான திட்டம் தீட்டுதல், கூட்டு சதிக்கு உதவுதல், ஆயுதங்களை திரட்டுதல், கொலை முயற்சி செய்தல் என 23,000 மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. 260 பேர் பலியாக காரணமான இத்தாக்குதல் தொடர்பான வழக்கில் 2,309 பேர் சாட்சியம் அளித்தனர். இவ்வேளை குற்றஞ்சாட்டப்பட்ட 15 பேருக்கும் 200 முதல் 260 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விளையாட்டு கார்பந்து. உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயின் அந்த வெற்றிக்கு பின் முதன்முறையாக இவ்வாரம் களத்தில் இறங்குகிறது. ஐரோப்பிய வெற்றியாளர் உலகக்கிண்ண ஆசிய போட்டிகளில் லாரோஹா வாகை சூடியிருந்தாலும் யுஎஃப்ஆ லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்தை எதிர்கொள்ளும்போது மேம்பட்ட ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என பயிற்றுநர் லூயிஸ் டி லா ஃபிட்டே கூறினார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. புதன் கிழமைனாலே நம்ம வந்து பாலிவுட் பக்கமா போயிருவோம் இல்லையா. ஹிந்தி பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். தொடக்க பாடல் உங்களுக்காக கிஷோர் குமார் கொண்டு வராரு, கேட்கலாம்.

எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: வணக்கம் சிஷன், நான் தேவகி ராஜேந்திரன் பேசுறேன். சிறந்தாங்க,
1: எனக்கு
0: ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, பல வருஷங்களாக நான் இந்த பாடல கேட்கவே இல்லை. நீங்க இருக்கும் போது ஒரு பாடலை போட்டீங்கல்ல,
1: கோனாயாவா?
0: அதுதான் எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து நான் ரொம்ப ரசிச்சு சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருந்த பாடல். ஆனா இது வரைக்கும் நான் எந்த அது பாடலும் போடல. நீங்க தான் அதை போட்டிருக்கீங்க, எனக்கு அதுக்காக உங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகும். பாடல் கேட்டோன்னே எனக்கு அப்படியே என் மனசு நல்லா நிறைஞ்சிருச்சு.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதனாலதான் தேடி தேடி பாலிவுட் பாடல்களை உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். நன்றி அழைத்து பகிர்ந்து கிட்டதுக்கு.

ஸ்ரீதருக்குறள் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழைக்கலாங்க, அழைச்சி பாடல்களை கேட்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்ருக்கு. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. புதிய பாடல்களில், தமிழ் பாடல்களில் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும், பிடிச்சவங்களுக்காக அன்பு பரிசு வானொலி பக்கமாக நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே நீங்கள் அழைக்கலாம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், என்னோட பேர் அபிராமி.
0: அபிராமி, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கிளாங்ல இருந்து கால் பண்றேன்.
0: கிளாங்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையா?
1: அபிராமிக்காகவும்
0: அடுத்த பாட்டு. நன்றி.
2: Music is our passion.
3: Palayada moongilil raagam alaindhu nulaiyude nulaiyude.
2: L

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: சரஸ்வதி சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: என் தோழி தோழர் ரெண்டு பேரும் பிறந்த நாள், நேற்று தோழிக்கு, அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்ன தோழர் எல்லாம் வந்து நாங்க முன்னாள் மாணவர்கள், அவருக்கு வந்து வாழ்த்து சொல்றோம். அவங்க பேர் காந்தியம்மா, அவர் பேர் வந்து வாசன். சுமாய் பள்ளியில படிச்சவங்க நாங்கெல்லாம், எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோம். பாடல் வந்து ஆல் டே ஜாலி டேன்னு அந்த பாடல் போட முடியுமா கிஷன்?
0: அதாவது நீங்க வந்து வாகனத்திலயோ இல்ல பேருந்துலயோ ஒன்னா போகும்போது இந்த பாட்டுலாம் கேட்ட நல்லா இருக்கும்ல?
1: ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, நாங்கெல்லாம் சமயத்துல ஒன்று கூட நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்பா இருக்கும். நாங்க அந்த மாதிரி பாடலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஆட முடியலனால எங்களால
0: முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. பிரபுதேவ அளவுக்கு இல்லனாலும்
1: இல்ல இல்ல இல்ல.
0: சரி, அடுத்த அடுத்த திட்டம் எப்போ?
1: அடுத்த வருடம், இந்த வருடம் முடிஞ்சிச்சு.
0: முடிஞ்சாச்சா?
1: முடிஞ்சிச்சு. இதோட அடுத்த வருடம் எங்களோட இது. ஆனா இந்த பிறந்த நாள் இந்த மாதிரினா வந்து நாங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லிடுவோம்.
0: கண்டிப்பா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. இப்ப இந்த பாட்டை கேட்கும் போது நீங்க பேருந்துல போறதா நினைச்சுக்கோங்க. ஆடிக்கிட்டே
1: கிஷன், ரொம்ப நன்றி கிஷன் வாய்ப்புக்கு.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவும் சீனாவும் உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, இயந்திரவியல், தொழில்துறை, தானியக்கம், மின்னியல் வாகனம், குறைக்கடத்தி உட்பட இலக்கவியல் தொழில்நுட்பங்களை ஒன்றிணைந்து முன்னோக்கி கொண்டு செல்லும் சிறந்த நிலையில் உள்ளதாக பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்று தொடங்கி செப்டம்பர் 27 வரை நடைபெறவிருக்கும் ஐநா பொது பேரவையில் பன்முகத்தன்மை, பன்னாட்டு சட்டம் உட்பட வலுவான திறன்மிக்க அப்பேரவையின் கடப்பாட்டினை மலேசியா மீண்டும் வலியுறுத்தும் என ஐநாவுக்கான மலேசிய நிரந்தர பேராளர் டத்தோ நத்ஸிரா ஒஸ்மான் தெரிவித்தார். இப்பேரவையில் மலேசிய பேராளர் குழுவிற்கு வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ மோமன் ஹசான் தலைமையேற்பார். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள 3 மாதங்களுக்கு முன்னரே தயார் நிலை பணிகள் முன்னெடுக்கப்பட்டுவிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இக்காலகட்டம் நெடுகிலும் 3,150 அதிகாரிகள் பணிக்கமர்த்தப்படுவர் என மாநில காவல்துறை தலைவர் டத்து ஜுல்கைரி முக்தார் குறிப்பிட்டார். இம்மாதம் 21 கஜாங் புத்ராஜயா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை அந்நிய நாட்டினரை உட்படுத்திய போக்குவரத்து சேவை நடவடிக்கையை மலேசிய குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. இதில் 7 கனரக வாகன ஓட்டுநர் உட்பட 53 அந்நிய நாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டதாக அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. சமூக வலைதள பெரு நிறுவனம் மேட்டா சிங்கப்பூர் காவல்துறை வழங்கிய தரவுகளை அடிப்படையாக கொண்ட இணைய மோசடியுடன் தொடர்புடைய 3.7 மில்லியன் போலி கணக்குகளை தடை செய்துள்ளது. இணைய முறைகேட்டு சூழலையும் அச்சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோரை முறியடிக்கும் நடவடிக்கையிலும் சிங்கப்பூர் காவல்துறை மேட்டா விசாரணை அதிகாரிகளுக்கு உதவ முன்வந்துள்ளது. ஐநா பொது பேரவையில் கலந்து கொள்வதற்காக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்கா நியூயார்க் சென்றடைந்துள்ளார். அவர் அந்த உலக அமைப்பின் 81 பொது பேரவையில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. IRIB ஊடகம் வெளியிட்ட காணொலி காட்சியொன்றில் பெசஸ்கியான் விமானத்தை விட்டு வெளியேறும் காட்சி இடம்பெற்றுள்ளது. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் குழு நிலையிலான போட்டியில் 3 வீரர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அவர்கள் வியட்நாமை 3-2 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டு இந்த பதக்கத்தை ஈட்டினர். முக்ரிஸ் மஸ்லான், முகமன் அஸ்னில் ஹென்றி உட்பட முகமன் ஐகால் அஸ்மாடி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. சரி, இப்போ 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கம் தொடங்கியாச்சு. அழைக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, இந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுத்து அதையுமே நீங்க செய்யலாம். யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்க, 10 என்றதுக்குள்ள நாங்க கேட்கிற சுலபமான கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில கொடுக்க போறீங்க. பாட்டு கேளுங்க, அழைச்சு பேசுங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:09. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:09.
2: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: கையெழுவிழி. சரி, பேர்லயே விழி இருக்கிறதுனால கண் தொடர்பான ஐந்து பாடல்களை பத்து வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க நீங்க.
1: ஓகே. கண்ணும் கண்ணும் நோக்கிய, கண்ணாலே காதல் கவிதை, கண்ணே கண்மணியே,
0: வாங்க வாங்க வாங்க வாங்க,
1: கண் போன போக்கில் கால் போகலாமா,
0: அடுத்து
1: பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை,
0: முடியறதுக்குள்ள சொல்ல முயற்சி பண்ணீங்க ஆனா நேரம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அஞ்சு சொல்லிட்டீங்க நீங்க. கண் தொடர்பான பாடல்களை சொன்னதுனால உங்களுக்கு பாட்டு கொடுக்க நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: உங்களுக்காகவே போடலாமே.
0: எனக்காகவே என்ன பாட்டு? கண்ணும் கண்ணும் நோக்கியா வேணும் உங்களுக்கு?
1: ஆமா.
0: சரி, வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: போக்குவரத்து தகவல்.
1: வயலாக வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரங்களை தொடர்ந்து நம்ம பார்த்திடலாம். கோலக்கங் சாலையில இருந்து திருவங்க பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க. அங்க சாலை மேம்பாட்டு பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆயிர்குரோவில இருந்து ஜாசின் பக்கமா இப்போ நீங்க பயணத்துல இருக்கீங்களா இல்ல பயணம் போக போறீங்களா, அங்கேயுமே வந்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்து பதிவிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு கோலக்கங் சார் பக்கமாவும் நெரிசலா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். பூலாய் பக்கமா நீங்க இப்ப பயணத்துல இருக்கீங்களா, அங்க வாகனம் வந்து பழுதடைந்த காரணத்தினால அங்க நெரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது வழக்கம் போல ஒரு சில இடங்களில் நெரிசலா இருக்கு. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். போக்குவரத்து தகவல்.

0: நம்மை சுற்றி
1: திருவள்ளுவரும் சிந்தனையாளர்களும் என்ற பொதுப்பொழிவு பப்ளிக் லெக்சர் நாளை 24ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை பிரிக்ஃபீல்ட்ஸ் நேதாஜி இந்திய பண்பாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த சொற்பொழிவை ஆற்றும் மலாயா பல்கலைக்கழக திருவள்ளுவர் இருக்கை தலைவர் பேராசிரியர் செல்லப்பெருமாள் நமக்கு மேல் விவரங்களை தருகிறார்.
2: மலேசிய மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நாளை பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள நேதாஜி இந்தியன் கல்ச்சுரல் சென்டரில் திருவள்ளுவரும் பிற ஞானியரும் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை ஒன்றை நான் நிகழ்த்துகின்றேன். நான் பேராசிரியர் செல்லப்பெருமாள். இந்தியவியல் துறையில் மலையா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் ஆய்வு இருக்கையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆய்வு இருக்கை மலேசிய அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் இணைந்து ஏற்படுத்தியது. இந்த ஆய்வு இருக்கையின் மூலமாக பல ஆய்வு பணிகள், கல்வி பணிகள், திருக்குறள் பரப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். அதிலே ஒரு முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக பொதுமக்களுக்கான உரையாடல்கள், பொதுமக்களுக்கான பொழிவுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். இது அப்படிப்பட்ட இன்னொரு உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வு திருவள்ளுவரும் பிற சிந்தனையாளர்களும் என்ற தலைப்பில் நாளை மாலை 5 மணிக்கு பொழிவை நிகழ்த்துகின்றேன். வாய்ப்புள்ள மக்கள் அனைவரும் வந்து கேட்குமாறு விரும்புகின்றேன். இந்த உரை ஆங்கிலத்தில் அமையும். இலவசமாக யாரும் வரலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. பெருந்திரளாக வந்து திருவள்ளுவரையும் அவருடைய பங்களிப்புகளையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
3: நம்மை சுற்றி
1: இயல் இசை நாடக மன்றமும் கில்லான் தலைமை ஆசிரியர் மன்றமும் இணைந்து நடத்தும் மாணவர் பண்பாட்டு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் நாள் பிற்பகல் 2 மணி தொடங்கி கில்லான் விஸ்மா தெங்சினில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் இயல் இசை நாடக மன்ற தலைவர் சிங்கார வேலன்.
4: வணக்கம். எதிர்வரும் 27/9/2026 அன்று பிற்பகல் 2 மணி இருந்து 6 மணி வரை தியோங்சிங் மண்டபம் கில்லான் அங்கே மாணவர் பண்பாட்டு விழா என ஒரு விழா நடைபெறவிருக்கிறது. இந்த விழா வந்து கில்லான் வட்டார ஆரம்ப பள்ளி இடைநிலை பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்றது. ஏறக்குறைய 25 போட்டிகள் மூலியமாக பங்கு பெற்ற மாணவர்கள் அவர்களுக்காக நடத்தப்படுகின்றது. மாணவர் பண்பாட்டு விழா என்பது மாணவர்களை நல்லொழுக்கமும் அவர்களது கல்வி திறனை மேம்படுத்தவும் நடத்தப்படுகின்ற ஒரு விழாவாகும். இந்த விழா 1978ஆம் ஆண்டு முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. நாளிருந்த கவிஞர், தமிழறிஞர், தமிழாசிரியர் பாப்பாவின் பாவலர் திரு முரசொந்தமரன் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. கில்லான் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 14 ஆரம்ப பள்ளி மாணவர்கள், 400 மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இளநிலை பள்ளிகளை சார்ந்த 28 பள்ளிகளை சார்ந்த 300 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்டுரை போட்டி, திருக்குறள் மனநம், ஊகிய போட்டி, ஆத்திச்சூடி, முக்கியமாக பட்டிமன்றம், இன்னும் பல போட்டிகள் மூலியமாக இந்த போட்டிகள் நடைபெற்றது. ஓம்ஸ் அறவாரியம் கில்லான் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்றம் அவர்களும் இணைந்து நடத்துகின்றோம். நோக்கம் மாணவர்களை கல்வி கேள்விகளிலே திறன்படவும் அவர்களுக்கு நல்லொழுக்கங்கள் மேம்படவும் இந்த விழாக்கள் நடைபெற ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா மாணவர்களும் குறிப்பாக போட்டிகள் பங்கு பெற்ற மாணவர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறும் மற்றும் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நம்மை சுற்றி
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: சுபாஷினி அழைப்புல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்க. பத்து என்றதுக்குள்ள போட்டி எங்கம் போலாமா?
1: போலாம்.
0: ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஆமா, உங்ககிட்ட பேசுறதுனால எனக்கு எப்பயும் ஆர்வம் தானே.
0: முடியலப்பா, சாப்பிட்டாச்சா?
1: நீங்க சாப்பிட்டீங்களா கிஷன்?
0: நீங்க சொன்னீங்கல்ல, அதுலயும் வயிறு நிறைஞ்சிருச்சுங்க.
1: ஐயோ.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாகம் இரண்டு வந்த திரைப்படங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு ஐந்து திரைப்படத்தை பத்து வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா? போலாம்.
1: காஞ்சனா 2, சந்திரமுகி 2, ஜெயிலர் 2, சர்தார் 2, விடுதலை 2, இந்தியன் 2.
0: ஓ, நேரம் முடியலன்ற வசி நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
1: பொன்னியின் செல்வன் பாகம் 2 இன்னும் வரலன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, வந்துருச்சு.
1: வந்துருச்சா?
0: வந்துருச்சு. நீங்க நிறையவே தான் சொல்லிட்டீங்க நினைக்கிறேன். உங்கள்ட்ட கொஞ்சம் கூடியாவே கேட்டிருக்கலாம் போல.
1: ஆமா,
0: தப்பு பண்ணிட்டேன். சரி, அடுத்த முறை பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நீங்க சரியா சொன்னதுனால உங்களுக்கு பாட்டு வழங்க நாங்க ரொம்ப தயாரா இருக்கோம். யாருக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: அதாவது நான் வந்து எனக்காக ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு ரதிமா பாட்டே போடுங்களேன். ஏன்னா நான் வந்து தங்கமான பொண்ணு இல்லையா, அதனால வந்து
0: தங்கமான பையன் இருக்கிறத நீங்க பொண்ணா மாத்திக்கிட்டீங்க.
1: மாத்திக்கிறேன்.
0: சரி, தங்கமான பொண்ணுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம் வாங்க.
1: ரொம்ப நன்றி கிஷன்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக செய்கை மொழி அப்படின்றதுனால இந்த செய்கையிலேயே பேசுவாங்களே அவங்கள பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: இது கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஒரு சிலர் வந்து இந்த செய்கை மொழியை பயன்படுத்துவாங்க. வழக்கமா அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அல்லது நெருங்கியவர்கள்ட்ட வாய்விட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல தான் இந்த செய்கை மொழியை பயன்படுத்துறாங்க.
3: கிளாஸ் தாண்டி போறப்ப சத்த கேட்டு நான் சும்மா நின்னு பார்த்தாலே போதும் அந்த ஹோல் கிளாஸே சைலண்டா எல்லாம் உட்கார்ந்துருவாங்க.
4: அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே நான் கிளம்பிடணும்.
2: மகளுக்கு என்ன வயது?
4: 30 வயசு.
1: என்னங்க உங்களை இப்படி மிரட்டி வச்சிருக்காங்க?
2: வழக்கமா அது அப்பா தானே செய்வாரு, இங்க என்ன
4: அவங்க தான் ரொம்ப எங்க போனாலும் எங்க கூட வருவாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, நான் ரொம்ப நேரம் அந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னாக்கா அவங்க இனி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிடும்.
5: என்னோட செய்கை மொழியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து மகனுக்கும் மகளுக்கும் தேவையில்லாத அக்யூமெண்ட் ஓடிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் இங்கிற மட்டும் அப்படி காமிச்சனா அதோட ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பத்தி போயிடும்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அடுத்து ஸ்வேதா இருக்காங்க. ஸ்வேதா நல்லா பாடுவீங்களா?
1: சுமாரா பாடுவேன்.
0: சுமாரா பாடுவீங்க. சரி, ஸ்வேதா பாடகியோட பெயர் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யாரு?
1: எனக்கு சித் ஸ்ரீராம் பிடிக்கும்.
0: சித் ஸ்ரீராம்னா ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாண்ணே.
0: அவருடைய பாட்டா? ஒரு 5 பாட்டை 10 வினாடிகளுக்குள்ளதான் நீங்க சொல்ல போறீங்க. போலாமா?
1: போலாம். எனக்கு கண்ணானு கண்ணை பிடிக்கும், கதை போமா பிடிக்கும், விசிறி பிடிக்கும், என்னடி மாயாவினி பிடிக்கும், இனி சாரி மெய்நிகரா பிடிக்கும்.
0: சரி, நேரம் முடிஞ்சு ஒண்ணு சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, ஏத்துக்கிறோம் நாங்க. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: எனக்கு இப்ப வந்துட்டு கதை பூமா பாட்டு வேணும்.
0: கதை பூமா பாட்டு உங்களுக்கு வேணும், இப்ப கேக்கணும்னு தோணுது. யாருக்காக டெடிகேட் பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்க அன்பு பரிசா?
1: என்னோட ஃப்ரெண்ட்க்கு கொடுக்கறேன்.
0: யாரு அந்த தோழர் பேர் சொல்ல மாட்டீங்களா?
1: பவித்ரன் கொடுக்கறேன்.
0: பவித்ரனுக்காக கதை பூமா அப்படின்னு ஒரு பாட்டை ஸ்வேதா கொடுத்திருக்காங்க. நீங்க வாட்ஸ்அப்ல கதைக்க மறந்துடாதீங்க. நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்கிற நேரமும் வந்தாச்சு. ஏன்னா மணி ஒன்னாக போகுது. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக பிரேமா வந்துட்டாங்க. அதனால நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. மீண்டும் வெள்ளிக்கிழமை மண்ணி நட்சத்திரம் வங்கத்தில் உங்களை சந்திக்க கிஷன் ரொம்ப அவளா காத்துட்டு இருப்பேன். மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றிங்க.

சேவையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM. நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

நாட்டின் பொருளாதார உருமாற்றத்திற்கான தொழில்துறை கொள்கையில் டிபேட் முக்கிய இடம். மலேசியாவும் சீனாவும் போக்குவரத்து துறை புரிந்துணர்வு உடன்பாட்டை எட்டியுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியா தொழில்துறை கொள்கையின் மையப்புள்ளியாக நுட்பத்திறன் கல்வி டிவேட்டை நிலைநிறுத்தியுள்ளது. உயர்திறன் கொண்ட நல்ல வருமானம் பெறும் ஆழ்வளத்தை உருவாக்கும் பொருளாதார மாற்றத்திற்கான ஒரு முக்கிய ஊக்கியாக டிவேட் விளங்குகிறது என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். சில்லு வடிவமைப்பு, செயற்கை நுண்ணறிவு, பசுமை தொழில்நுட்பம், வேளாண் உணவுத்துறை என டிவேட் விரிவடைகிறது. மேலும் உயர் வருமானம் ஈட்டும் உயர் மதிப்புடைய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக திகழும் மலேசியாவின் இலக்கை அடைவதிலும் டிவேட் பங்களிப்பதாக நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். தொழில்துறை நடத்துனருக்கும் பயிற்சி கழகங்களுக்கும் இடையே அணுக்கமான ஒத்துழைப்பை ஆதரிப்பதை டிவேட் 2.0 உருமாற்றம் நோக்கமாக கொண்டுள்ளதென அவர் கூறினார். இன்று தொடங்கி செப்டம்பர் 27 நாள் வரை நடைபெறும் ஐநா பொது பேரவையில் வெளியுறவு அமைச்சர் இடதுஸ்ரீ மொமன் ஹசான் தலைமையில் மலேசிய பேராளர் குழு பங்கேற்கிறது. பன்முகத்தன்மை, பன்னாட்டு சட்டம் உட்பட வலுவான திறன்மிக்க அப்பேரவையின் கடப்பாட்டினை மலேசியா மீண்டும் வலியுறுத்தும் என ஐநாவுக்கான மலேசிய நிரந்தர பேராளர் டத்து நசிரா உஸ்மான் தெரிவித்தார். பன்முகத்தன்மை அதிக கவனத்துக்கு உட்படுத்தப்பட்டு நம்பிக்கை நெருக்கடியையும் சந்தித்து வருவதால் வலுவான கூட்டு நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். 2023 பதவியேற்ற பின் டத்து ஸ்ரீ மொமன் ஹசான் 3வது முறையாக உங்கா மாநாட்டிற்கு தலைமையேற்றுள்ளார். இதனிடையே பலதரப்பு அரச தந்திரத்தை வலுப்படுத்துவதில் ஐநா அதன் கடப்பாட்டை வெளிப்படுத்த மலேசியா மீண்டும் வலியுறுத்தும் என ஐநாவுக்கான மலேசியாவின் நிரந்தர பேராளர் டத்து நசிரா உஸ்மான் தெரிவித்தார். அத்துடன் உலக சவால்களை எதிர்கொள்வதில் அந்த உலக கழகத்தின் கூட்டு நடவடிக்கை ஏற்புடையதாக இருக்க அது மேம்படுத்தப்பட பரிந்துரைக்கப்படும் என அவர் கூறினார். 81வது ஐநா பொது பேரவையில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் விவாதத்தில் வெளியுறவு அமைச்சர் இடது ஸ்ரீ மொமன் ஹசான் இந்த

0: கூற்றுகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவும் சீனாவும் போக்குவரத்து ஒத்துழைப்பு புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. இதன் மூலம் இருதரப்பும் போக்குவரத்து துறையின் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தவுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தது. பெய்ஜிங்குக்கான அதிகாரப்படி பயணத்தில் அமைச்சர் ஆந்தனி லோக்கும் அவரது சீன சகா லியூவேயும் அதில் ஒப்பந்தமிட்டனர். தொழில்நுட்ப நிபுணத்துவ பரிமாற்றம், திறன் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, பசுமை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் அந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்தும். மலாக்காவின் சட்டமன்ற தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னரே ஆயத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இக்காலகட்டம் நெடுகிலும் 3150 அதிகாரிகள் பணிக்கு அமர்த்தப்படுவர் என மாநில காவல்துறை தலைவர் டத்து ஜுல்கைரி முக்தார் கூறினார். தேர்தல் நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய இதர மாநிலங்களைச் சேர்ந்த 1500 அதிகாரிகளின் உதவி நாடப்படும் என்றார் அவர். மலாக்கா சட்டமன்றம் அதிகாரப்படியாக கலைக்கப்பட்டது. இன்று ஜலனிப்பு நிலையத்தில் ஓர் ரயிலின் பிரேக் அமைப்பில் ஏற்பட்டு கோளாறு காரணமாக புத்ராஜயா தடத்துக்கான சேவையில் தாமதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில் பயணங்கள் ஒருங்கிணைக்கப்படும் வரை பயணிகள் தற்காலிகமாக நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் நிலவும் என ரபிகேல் தெரிவித்தது. இதற்கு மாற்று வழியாக குவாசா டமான்சரா நிலையத்தில் இருந்து வரும் ரயில்கள் ஜலனிப்பு நிலையத்தில் திருப்பிவிடப்படும். அத்துடன் கோலாலம்பூர் மருத்துவமனை நிலையத்திலிருந்து வரும் ரயில் புத்ராஜயா சென்ட்ரல் நிலையத்தில் திருப்பிவிடப்படும். மேலும் கேன்டோன்மென்ட் நிலையத்துக்கும் கோலாலம்பூர் மருத்துவமனை நிலையத்துக்கும் இடையே இருவழி பயண சேவை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ரயில் சேவையை விரைவில் வழக்க நிலைக்கு கொண்டுவர நுட்பக் குழுவினர் சோதனையையும் சீரமைப்பு பணிகளையும் துரிதப்படுத்தியுள்ளனர். இம்மாதம் 21ஆம் நாள் காஜாங் புத்ராஜயா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை அந்நிய நாட்டினரை உட்படுத்திய போக்குவரத்து சேவை நடவடிக்கையை மலேசிய குடிநுழைவுத்துறை JIM முறியடித்துள்ளது. இதில் 7 கனரக வாகன ஓட்டுநர் உட்பட 53 அந்நிய நாட்டினர் தடுத்து வைக்கப்பட்டதாக அத்துறை அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. இச்சோதனையில் அந்நிய பயணிகள் பயணித்த 7 மூடுந்துகள் வேன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதில் 5 மூடுந்துகளை அந்நிய நாட்டினர் செலுத்தியதாக JIM கூறியுள்ளது. அவர்களிடம் முறையான பயண ஆவணமும் உரிமமும் இல்லை. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு
0: ஐநா பொது பேரவையில் கலந்து கொள்வதற்காக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்கா நியூயார்க் சென்றடைந்துள்ளார். அவர் அந்த உலக அமைப்பின் 81ஆம் பொது பேரவையில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. IRIB ஊடகம் வெளியிட்ட காணொலியொன்றில் பெசஸ்கியான் விமானத்தை விட்டு வெளியேறும் காட்சி இடம்பெற்றுள்ளது. மேலும் ஈரான் அதிபர் நியூயார்க் விமான நிலையத்தை சென்றடைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் போரில் ஈடுபட்டுள்ள நாட்டின் தலைவர் ஒருவர் அமெரிக்க மண்ணில் நடைபெறும் ஐநா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அந்த வல்லரசு நாட்டில் கால் பதித்திருப்பது இதுவே முதல் முறை. ஐநா பொது பேரவையினூடே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸும் முதல் முறையாக நேரடியாக சந்தித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. அந்த சந்திப்பு தொடர்பான மேற்கூடிய விவரங்கள் உடனடியாக பகிரப்படவில்லை. ஜனவரியில் வெனிசுவேலாவின் முன்னாள் அதிபர் கைதான பின் ரோட்ரிகோஸ் முதல் முறையாக அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். மடுரோவின் நிர்வாகத்தில் துணை அதிபராக சேவையாற்றிய ரோட்ரிகோஸ் வாஷிங்டனின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒத்துழைக்கிறார். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கை கொண்டுள்ள வெனிசுவேலாவின் எண்ணெய் வளங்களை அணுகும் உரிமையை அவர் அமெரிக்காவிற்கு வழங்கியுள்ளார். சமூக வலைதள பெருநிறுவனம் மேதா சிங்கப்பூர் காவல்துறை வழங்கிய தரவுகளை அடிப்படையாக கொண்டு இணைய மோசடியுடன் தொடர்புடைய 3.7 மில்லியன் போலி கணக்குகளை தடை செய்தது. இணைய முறைகேட்டு சூழலையும் அந்த சட்ட

பாப்புவா நியூகினியில் இணைய முறைகேட்டில் ஈடுபட கோரி 39 பேரை கட்டாய வேலை வாங்கியது தொடர்பில் சீன நாட்டவர் நால்வர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் இந்தோனேசியர்கள் ஆவர். அவர்கள் 3 படுக்கை அறைகள் கொண்ட வீடொன்றிலிருந்து இணைய முறைகேட்டில் ஈடுபட வற்புறுத்தப்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் இதுகுறித்த மேலதிக தகவல்களை வெளியிட மறுத்துவிட்டார். இவ்வேளை தங்களின் விருப்பத்திற்கு எதிராக தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த 39 பேரையும் காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஆடவர் குழு நிலையிலான போட்டியில் நாட்டின் 3 வீரர்கள் வெண்கல பதக்கம் வென்றனர். அவர்கள் வியட்நாமை 3-2 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டு இந்த பதக்கத்தை ஈட்டினர். முக்ரிஸ் மஸ்லான், முகமது ஹஸ்னில் ஹென்றி, முகமது ஐகா லஸ்மாடி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர். முன்னதாக அரையிறுதிச் சுற்றில் மலேசிய அணியினர் சுழியத்துக்கு 5 என வெற்றியை தவறவிட்டனர். இதனுடன் இப்போட்டியில் தேசிய வீரர்கள் 5 வெண்கலத்தை பெற்றுள்ளனர். நாட்டின் பொருளாதார உருமாற்றத்திற்கான தொழில்துறை கொள்கையில் டிவேட் முக்கிய இடம். மலேசியாவும் சீனாவும் போக்குவரத்து துறை புரிந்துணர்வு உடன்பாட்டை எட்டியுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

ஜெயிலர் 2 திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரேமா கிருஷ்ணன். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இசையும் இசையும் தொகுப்புல ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசுவோம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றது, தினமும் நாம் செய்யக்கூடிய ஒரு விழுக்காடு மாற்றம் அந்த வாழ்க்கையே மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆக எப்படி அந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக செய்வீங்க அப்படின்றதுதான் கேள்வி. உதாரணமா சொல்லணும்னா, உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைப்போம், ஒரு நாள் உடனே நம்ம வந்து ஜிம்முக்கெல்லாம் கிளம்பி போய் அதை பயிற்சி எல்லாம் செய்வோம், ஒரு 3 நாள் செய்வோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது நாள் இல்லை நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்படியா தான் நம்ம வந்து அதை தட்டி கழித்து கொண்டே போவோம். ஆனால் நீங்கள் கையாளுகின்ற அந்த யுக்தி என்ன அப்படின்றது தான் அழைத்து பேச போகிறீங்க. சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லியோ 3-2-2-8-2-4-7-6-8.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மதிய உணவு
1: சாப்பிட்டாச்சு?
0: சரி, நீங்க என்ன யுக்தியை வந்து கையாள்வீங்க சொல்லுங்க.
1: ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு என்ன உடம்பு குறைக்கணுமா, இல்லாட்டி இந்த ஸ்பெசிபிக் வெயிட் வேணுமா
0: அப்படின்னு.
1: ஜிம் ரிலேட்டட்னா ஒரு கோச் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸி, ஒரு கைடன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்ப், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அளிக்கிட்ட கேட்டா அவங்க ஒன்னும் ஸ்பெசிபிக்கா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் மெயின்லி வந்து ஸ்டார்ட் ஸ்மால், எடுத்தோட 1 hour போற, சும்மா ஒரு 10 minutes,
0: பட்
1: கொஞ்சம் அந்த 30 minutes நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்ணாலே ஓகே தான். அதே ஒரு பிக் தான்.
0: சரி, இதுதான் நீங்க உங்க வாழ்க்கைக்கு அமல்படுத்துறீங்களா?
1: என் வாழ்க்கைக்கு இதுதான். அதாவது டெய்லி வந்து 10K steps பண்ணுவாங்க. கே ஸ்டெப்ஸ் எடுக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 5K ஸ்டெப் ஓகே அச்சீவ் பண்ணோட ஓகே ஒன்னும் கொஞ்சம்
0: கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதை வந்து தொடங்கி. இப்ப எத்தனை நடை நடந்துட்டு இருக்கீங்க?
1: இப்போ வந்து நீங்க நம்புறீங்களா, ஆல்மோஸ்ட் டெய்லி 10K steps.
0: 10,000 அடிகள் நடக்க தொடங்கிட்டீங்க?
1: ஆமா.
0: வாழ்த்து நசி.
1: ரொம்ப ரொம்ப
0: நன்றி. அக நசி அழைத்து நம்மளோட வந்து பகிர்ந்து கொண்டாங்க. எப்படி வந்து அவங்க செயல்படுத்துவாங்க, ஒரு பழக்கத்தை வந்து வழக்கமா கொண்டு வரதுக்கு என்ன செய்யாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அழைக்கலாம் சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லியோ 3-2-2-8-2-4-7-6-8.

0: நேரம் பிற்பகல் மணி 1:30. தொடர்வது வரலாறு. வழங்குபவர் கிள்ளான் தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941. நூலாசிரியர் ஷாலாம் சீரியநாதன் முனியாண்டி.
1: எது சரிப்பட்டு வராது, நாம் பேசியபடி பெரிய போராட்டத்தை நடத்தி ஆக வேண்டும். உடனடியாக பக்கத்து தோட்டங்களுக்கு செய்தியை பரவ வேண்டும். அதற்கான ஏற்பாடு செய்தாக வேண்டும் என்று முடிவுக்கு வந்தனர். அதன்படி வெள்ளந்தோட்டத்து ராஜு, பழனி, அருளப்பன், வெள்ளையன், மாயாண்டி அனைவரும் சைக்கிள் மூலம் துண்டு அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து தோட்டங்களுக்கு சென்று கொடுத்து வந்தனர். அதுபோல் போட்சாட்டணம் தோட்டத்து முனியாண்டி, அவரது தம்பிகள் ஆறுமுகம், சாந்திரன், காத்தான், சின்னத்தம்பி, ஏகாம்பரம், சுப்பிரமணியம் ஆகியோர் பந்திங், காப்பார், மேரு போன்ற இடங்களில் இருக்கும் தோட்டங்களுக்கு சென்று சைக்கிள் மூலம் துண்டு அறிக்கைகளை கொடுத்து வந்தனர். மே 8 கில்லான் செட்டிப்படாங் பகுதியில் போராட்டம் நடைபெற இருக்கிறது. தொழிலாளர்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளும்படி செய்தி கில்லான் வற்ற தோட்டங்களுக்கு பரவியது. இந்த தோட்ட நிர்வாகிகளுக்கும் தெரிந்தும் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் செய்து RH நாதன், MK மேனன் இருவரையும் கைது செய்யதாக வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு தோட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திவிடும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அதன்படி மே 6 காவல்துறை RH நாதனை கைது செய்தனர். அன்றே மெட்லந்தோட்டம் கோட்சொட்ட தோட்ட தலைவர்கள் தொழிலாளர்கள் அனைவரும் திரளாக கில்லான் காவல் நிலையம் முன்கூடி திரண்டு நாதனை விடுதலை செய்யும்படி கோஷம் எழுப்பினர். இருந்தாலும் காவல்துறை கேட்டுக்கொள்வதாக இல்லை. அவர்கள் கூட்டத்தை கலைத்து செல்லும்படி ஒளிபெருக்கு மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு செய்தனர். தொழிலாளர்கள் அங்கிருந்து கிளம்பி, நாம் இனி பொறுத்திருக்க முடியாது, நாம் செய்ய வேண்டியதை அடுத்தபடி போராட்டத்தை தான் நாம் தொடங்க வேண்டியது என்று அங்கிருந்து

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக செய்கை மொழி அப்படின்றதுனால இந்த செய்கையிலேயே பேசுவாங்களே அவங்கள பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: இது கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஒரு சிலர் வந்து இந்த செய்கை மொழியை பயன்படுத்துவாங்க. வழக்கமா அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அல்லது நெருங்கியவர்கள்ட்ட வாய்விட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல தான் இந்த செய்கை மொழியை பயன்படுத்துறாங்க.
3: தாண்டி போறப்ப சத்த கேட்டு நான் சும்மா நின்னு பார்த்தாலே போதும் அந்த ஹோல் கிளாஸே சைலண்டா எல்லாம் உட்காந்துருவாங்க.
4: அவங்க ஒரு பார்வை பார்த்தாலே நான் கிளம்பிடணும்.
2: மகளுக்கு என்ன வயது?
4: 30 வயசு.
1: என்னங்க உங்களை இப்படி மிரட்டி வச்சிருக்காங்க?
2: வழக்கமா அது அப்பா தானே செய்வாரு, இங்க என்ன
4: அவங்க தான் ரொம்ப எங்க போனாலும் எங்க கூட வருவாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, நான் ரொம்ப நேரம் அந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னாக்கா அவங்க இனி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிடும்.
5: என்னோட செய்கை மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து மகனுக்கும் மகளுக்கும் தேவையில்லாத அக்யூமெண்ட் ஓடிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் இங்கிற மட்டும் அப்படி காமிச்சனா அதோட ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பத்தி போயிடும்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்படி ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியாக நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அடுத்து பாத்தீங்கன்னா ரவங்கல இருந்து கிருஷ்ணவேணி அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க, உங்களுடைய யுக்தி எப்படி நீங்க வந்து கையாள்வீங்க சொல்லுங்க.
1: ஒரு ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா நம்ம செய்யணும்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிக் வாய், ஏன் நம்ம செய்யறோம், அந்த ஆரம்பம் தான் எல்லாத்துக்கும். நம்மள பொதுவா ஒரு விஷயம் கையில எடுத்தா ஒரு ரெண்டு நாள் செய்வோம், ஒரு நாள் செய்வோம் விட்டுருவோம். ஆனா அதை கன்சிஸ்டன்டா செய்யணும், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின், அப்புறம் அது ஏன் செய்யறோம் அப்படின்ற அந்த குறிக்கோள் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம்னாக்கா கண்டிப்பா அந்த கோல் அடைஞ்சிருவோம்.
0: இதுதான் உங்க வாழ்க்கையில் நீங்க பின்பற்றீங்க.
1: ஆமா.
0: சரி, நன்றி, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க கிருஷ்ணவேணி.
1: தேங்க்யூ.
0: நன்றி.
2: கதை இல்லையா தரப்பாக்கா?
3: கதையா கொக்கோ? கதையே இல்ல, கதை கட்ட
2: என்ன சொல்ற, என்னதான் சொல்ல வர? சரி.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வரேன்.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.

0: பாட்டாங்கல இருந்து தேவகி ராஜேந்திரன் அழைச்சிருக்கிறாங்க. ஒரு பழக்கத்தை எப்படி வந்து தொடர்ச்சியா நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு என்ன சொல்றாங்க கேக்கலாம். சொல்லுங்க, என்ன செய்வீங்க?
1: நான் வந்து ரொம்ப வெற்றிகரமா தொடர்ச்சியா செய்யணும்னு ஆசை, ஆனா எல்லாருக்குமே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒண்ணு மட்டும் நம்ம நினைச்சு பாத்துக்கணும். என்னன்னா, ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, இட்ஸ் நவ் ஆர் நெவர். நம்ம செய்யலன்னா அவ்வளவுதான், அதை கண்டினியூ பண்ணலன்னா நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாதிரி நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம ஒரு நாளைக்கு செய்யறோம், இன்னொரு நாளைக்கு நமக்கு சோம்பேறியா இருந்தா விட்டு கொடுக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டாம திருப்பி தொடங்கணும். அது நான் வந்து எப்படியும் அதை செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறு வயதுல நம்ம கட்டுக்கோப்பா அப்படி இருந்தோம், இப்ப வயதாகிட்டதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளால முடியாட்டியும் நம்ம டோட்டலி உற்றக்கூடாது. அதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா நம்ம செய்யலன்னா அந்த வில் பவர்ல நம்ம பில்டப் பண்ணிக்கிட்டா, நான் நினைக்கிறேன் எனிபடி ஒருசோ யாரா இருந்தாலும் வெற்றி அடையலாம், தொடர்ச்சியா செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன்.
0: ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியா நம்ம செய்தா அது கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதை வந்து செய்து முடிப்போம் அப்படின்றது தேவகி ராஜேந்திரன் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி.

விக்ரம் வேதாத்திரை பாடலை அனிருத் குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் பாத்தீங்கன்னா ஒரு பழக்கத்தை எப்படி வந்து தொடர்ச்சியாக நம்ம செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நேயர்களும் அழைத்து அவங்களோட கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொண்டாங்க. நான் வந்து அண்மையில ஒரு பயிற்சிக்கு சென்று இருந்தேன். அங்க வந்து சொல்லிக் கொடுத்தது என்னதுன்னா, 21 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக நம்ம ஒரு பழக்கத்தை வந்து செய்து கொண்டே இருந்தா அதை நமக்கு வந்து வழக்கமாகி விடுமா. அதுல அவங்க குறிப்பா சொன்னாங்க, எப்படின்னா அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, காலையில எழுந்த உடனே நம்ம ஏன் பல்லு வளர்க்கிறோம், இந்த பல்லு வளர்க்கறது எப்படி கத்துக்கிட்டோம், ஒருத்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதை நம்ம செய்ய செய்ய அதை தொடர்ச்சியா எழுந்த உடனே நம்மளோட மனசுல தோணும் இல்லையா, போய் பல்லு வளர்க்கிட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியா ஒரு வேலையை 21 நாள் தொடர்ச்சியா செய்தாலே போதும், அது பழக்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது இந்த மாதிரி நீங்களும் செய்யக்கூடிய வேலைகள்லாம் இருந்தா, அப்புறம் பிற்பகல் 3 மணிக்கு பிறகும் நம்ம வந்து டிக்டாக் நேரலையில வருவோம், அங்க வந்து கூட பதிவு செய்யலாம். இப்பொழுது உங்களுக்காக சுப்லாக்ஷினி கொண்டு வரும் பாடல்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். 2026 ஷங்காய் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் மாநாட்டில் பசுமை ஆள்பலம், திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மலேசியா அதன் வட்டார தலைமைத்துவத்தை நிலைநாட்டியதாக பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தாய்லாந்து பெங்காக்கில் நடைபெற்ற ஆசியான் பிளாஸ்ட்ரி தொழிலாளர் அமைச்சர்கள் கூட்டத்தில் வட்டார பசுமை தொழில் திட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பு மலேசியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதை பிரதமர் பகிர்ந்து கொண்டார். இவ்வாண்டின் 2 காலாண்டில் உள்நாட்டு சுற்றுலா செலவினம் 12.3% அதிகரித்து 32.8 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அந்த எண்ணிக்கை 29.2 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது என மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்தது. இது நாட்டின் தொடர் வலுவான பயண தேவையை குறிக்கின்றது. 2 காலாண்டில் உள்நாட்டு சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 4.3% அதிகரித்து 76.9% உள்ளது. பெல்ஜியமும் ருவாண்டாவும் தூதரக உறவுகளை புதுப்பிக்க ஒப்புக்கொண்டதாக இருதரப்பின் வெளியுறவு அமைச்சர்களும் அறிவித்தனர். ருவாண்டா கடந்த ஆண்டு அதன் முன்னாள் காலனித்துவ ஆட்சியுடனான உறவை முறித்து கொண்டது. கொங்கோ குடியரசில் நிகழ்ந்த பேரளவிலான தாக்குதலில் M23 ஆயுத குழுவை ருவாண்டா ஆதரித்ததாக பெல்ஜியம் சாடியது. அண்மைய சில மாதங்களாக நடைபெற்ற வெளியுறவு விவகார அமைச்சர்கள் கூட்டத்தில் அந்த விவகாரம் உள்ளிட்ட இன்னும் சில கருத்து வேறுபாடுகள் கலந்துரையாடப்பட்டதாக அவை தெரிவித்தன. 2028 மத்தியிலிருந்து சிட்னிக்கும் நியூயார்க்கிற்கும் இடையே இடைவிடாத வர்த்தக விமானம் இயங்கும் என ஆஸ்திரேலியாவின் கந்தஸ் நிறுவனம் தெரிவித்தது. முதல் முறையாக வழங்கப்படும் இந்த சேவையில் விமான பயணம் 18 மணி நேரம் வரை நீடிக்கும். இதன் வழி மொத்த பயண நேரம் 3 மணி நேரத்திற்கும் மேல் குறையும் என அந்த நிறுவனம் கூறியது. விளையாட்டு காட்பந்து. ஹரிமா மலாயாவுடனான தமது எதிர்கால சேவை குறித்த முடிவை எடுக்கும் பொறுப்பு மலேசிய காட்பந்து சங்கம் FAM கொண்டுள்ளது என இடைக்கால தலைமை பயிற்றுநர் தன் சிங் ஹோ தெரிவித்தார். 2026 ஆசியான் பிஃபா கிண்ண போட்டியில் தமது அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதிலேயே தாம் தற்போது கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் கூறினார். வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

இசையின் தொகுப்பில் தொடர்ந்து நாம் மனதை விட்டு நீங்காத இன்னிசை கானங்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்களும் அழைத்து கேட்கலாம். ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, அழைத்த நேயர்களையே அழைக்கிறாங்க, எப்பொழுதுமே அவங்க தான் பேசுறாங்க, ஏன் எங்களெல்லாம் பேச விடல அப்படின்னு சொல்லிட்டு புதிய அழைக்கின்ற நேயர்கள்லாம் சொல்றாங்க. ஆக இன்றைக்கு பாத்தீங்கன்னா புதிய அழைப்பு, வானொலியில் நாங்கள் பேசினதே இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்க போறோம். நீங்களும் அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8 இப்பொழுது உங்களுக்காக உத்தம புத்திரன் திரையில் இருந்து இனிமையான பாடலோடு பேச சில

0: அதிசயம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம லங்காவி பக்கமாக போக போறோம். அங்க பாத்தீங்கன்னா ஆரியம்மாள் நம்மளோட பேச போறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா.
0: நான் வந்து புதிய நேயர்களை அழைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். லங்காவில இருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு.
1: ரெண்டு மாசமா நான் கிடைக்க மாட்டேது.
0: ஆரியம்மாக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்ன பாடல் வேண்டும்?
1: செவ்வான திரு நட்சத்திரம்.
0: டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடி அந்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்கீங்க. அங்க நிலவரம் எப்படி இருக்கு? அங்க வானிலை எல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை பெஞ்சிட்டு இருக்குமா? மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்பதான் முடிஞ்சு. நீ சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சமையல்?

0: உங்க சமையல் வந்து கறி மிளகாய் கறி வச்சுமா, கத்திரிக்காய் போட்டு கருவாடு போட்டு குழம்பா கறி வச்சு சொன்னேன்.
1: ஓ சரி, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பாடல கேளுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து ஒளிபரப்பு.
0: நன்றிமா, நன்றிமா, ரொம்ப வாழ்க்கை, ரொம்ப நன்றிமா.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பி பி ஸ்ரீனிவாஸ் எல்லாரும் ஈஸ்வரி குரலில் சித்தி திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா காப்பார்ல இருந்து பன்னீர் செல்வம் அழைச்சிருக்காங்க. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சித்தி திரைப்பாடல் பாத்தீங்கன்னா சந்திப்போமா இன்று சந்திப்போமா அப்படின்ற பாடல வந்து கேட்டுட்டோம். இன்னைக்கு யாரும் நீங்க சந்திக்க போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாரையும் நினைக்கல. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஓராயிரம்
0: பார்வையிலே யாருக்கு வந்து இந்த பாடல் சமர்ப்பணம் பண்ண போறீங்க?
1: யாருக்கெல்லாம் அந்த பாடல் பிடிக்குமோ
0: எல்லாருக்காகவும். சரி, என்ன வீட்ல சமையல் இன்னைக்கு? நன்றி ஐயா.

0: அவங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 PM.

0: ராஜா பிசிலா குரலில் கல்யாண பரிசு திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜோஹோரஸ் கமட் பக்கமாக போறோம். அங்கிருந்து யார் பேசுறா? வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா.
0: பேர் சொல்லுங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: சத்தியம், இது சத்தியம். நோன்றுமா, நம்முடைய மகளுக்கு முடிந்த முந்தானத்து 21 பிறந்தநாள். அவங்களுக்கு நான் திருநாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன். பேர் வந்து லோகசுந்தரி.
0: லோகசுந்தரிக்கு பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிருக்கீங்க. எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து நாங்க சொன்னதா சொல்லிருங்க.
1: ஓகேமா.
0: சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவ பாடலை கேட்டிருக்கீங்க. எத்தனையோ பாடல்கள் இருக்கும்போது குறிப்பா இந்த பாடல் ஏன் ஐயா தேர்வு பண்றீங்க?
1: நமக்கு பழைய பாடல் ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா நான் வந்து மின்னல் ரசிக்கிறேன். இப்போ மட்டும் நானே பழைய கால எனக்கு தெரிஞ்ச காலத்து 40 அந்த மின்னல் தான்.
0: மின்னல் எஃப்எம்மோடு பயணிக்கின்ற உங்களுக்காகவே நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றிமா.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: கோலியம்ல இருந்து விஜயகுமார் அழைச்சிருக்கீங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஓ, எனக்கு வந்துட்டு ஒரு புரட்சி தலைவர் பாடு, எம்ஜிஆர் பாடுதான் வேணும். பணக்கார குடும்பம் படத்துல இருந்து ஏற்பட்ட ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, இந்த பாட்டு ஒளிபரப்ப முடியுங்களா?
0: நிச்சயமா ஒளிபரப்பு செய்கின்றோம். சரி, இப்ப கடல்லாம் எப்படி இருக்கு சார் வானிலை?
1: ஒரு சில இடத்துல மழை, ஒரு சில இடத்துல மழை இல்லை. நான் கட்டமே இப்ப நான் இங்க வந்திருக்கேன், நான் இங்க மாநிலத்துக்கு ஒரு வேலையா, இங்க லேசா மழை.
0: அப்படியே பயணத்துல பாடல்லாம் கேட்டுட்டே போகும்போது எப்படி இருக்கு சார்?
1: ஓ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மின்னலம் வந்து பழைய பாடல்களை கேட்கும் போது, ஏன் கேக்குறீங்க? பழைய பாடல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, உங்களுடைய பயணத்தை இன்னும் மேலும் அழகாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் அதுவும் பாருங்க. இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, இந்த பாடல கேட்கறதுக்காக இன்னும் வானொலி வந்து கொஞ்சம் சத்தமா கேட்பீங்க தானே?
1: ஆமா ஆமா.
0: சரி, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி ஐயா, பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி.

0: உடலில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: நேயர்கள் வந்து அழைச்சிட்டு பாடலை கேட்பாங்க. அப்ப அந்த பாடல் வந்து நாங்க இங்க தேடணும், இந்த பாடலை சரியா நம்ம வந்து ஒளிபரப்பு செய்வதற்கு தேடிக்கொண்டு இருக்கும் போது சில வார்த்தைகள் பேசிட்டு இருப்போம். அப்பொழுது இவர் பேசிய சில வார்த்தைகளோடு தான் அடுத்த பாடலை நாம கேட்க போறோம். என்னதான் பேசினாரு கேட்கலாம்.
1: நான் சிவகணேஷ், தம்பின் நகரி சிமிலான்ல.
0: ரொம்ப நாள் ஆச்சு சார் பேசி.
1: ஆமா, சமயத்துல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு லைன் கிடைக்கவே கிடைக்காது.
0: அப்படியா, எவ்வளவு நாள் ஆச்சு பேசாம இருக்கீங்க?
1: நினைக்கிறேன் ஒரு 8-9 மாசம் இருக்கும்.
0: 9 மாதங்களா நீங்க முயற்சி பண்றீங்க. அப்ப வந்து நான் ஆரம்பத்துல சொன்னது போலதான் புதிய நேயர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், பழைய நேயர்களை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ன்றீங்களா?
1: அதுதான் வெரி குட். எல்லாருக்கும் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கணும்.
0: நிச்சயமா நிச்சயமா. சிவகணேஷ் அழைச்சிருக்கீங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: மகசித்தி திரையில் இந்த பெண்களுக்கு உரித்தான ஒரு பாடல் வந்து அந்த படத்துல இருக்குது. அதாவது பெண்ணாக அவங்க வாழ்க்கையில வந்து 2 முறைதான் தூக்கம், ஒன்று பிறப்பில், இன்னொன்று மற்றொன்று இறப்பில். இது வந்துட்டு மிகவும் அருமையான தத்துவமான ஒரு பாடல் இது. அதுவும் பெண் பிள்ளைகள் இந்த பாடலை கேட்கும் போது அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக அமையக்கூடிய பாடல். காலம் மீது காலம் இது கண்புரங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே. அந்த பாடல் தாங்க அது பாடல், நீங்களும் கேளுங்க அந்த பாடல், ரொம்ப இருக்கும் அந்த பாடல்.
0: ஆக பெண்களுக்கு ஒரு நல்ல பாடல், பெண்கள் அனைவரும் கேட்க வேணும், அவங்களுக்காகவே சமர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிகவும் தரமாகவும் சிறப்பாகவும் படைக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி ஐயா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2027 வரவு செலவு திட்டத்தில் உணவு உத்தரவாதம் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக MBSP முதலீட்டு பொருளகம் குறிப்பிட்டுள்ளது. 2030 தேசிய உணவு உத்தரவாத கொள்கையின் கீழ் வரையப்பட்டுள்ள விரிவான முனைப்புகளுக்கு ஏற்ப இது அமைவதாக அது கூறியது. நாட்டின் உணவு முறையின் மீள்தன்மையை வலுப்படுத்த அவ்விவகாரம் மீது தொடர் கவனம் செலுத்துதல் அவசியமாகும். கிளாந்தான் கல்வித்துறை வெள்ள இடர் தொடர்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளது. SPM தேர்வெழுதும் மாணவர்களை தேர்வின்போது வெள்ள இடர் குறைவான பள்ளிகளுக்கு அனுப்புவதும் அதில் அடங்கும். திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகம் UMTயின் துணைவேந்தராக பேராசிரியர் டாக்டர் சுரியானி முகமத் நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாதம் 28 நாள் முதல் அந்நியமனம் நடப்புக்கு வருகிறது. கல்வி, நிர்வாகம் உட்பட பொருளாதாரத்துறையில் பரந்த அனுபவத்தை கொண்டுள்ள அடிப்படையில் டாக்டர் சுரியானியிடம் அப்பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக UMT வர்த்தக தொடர்பு அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு பாதுகாப்பான பொறுப்பான முறையில் அந்த தொழில்நுட்பத்தில் முன்னணி நிலையை தக்கவைக்கும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஐநா பொது பேரவையின் 81st கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் AIயை கட்டுப்படுத்துவதில் பன்னாட்டு நெறிமுறையை விதிக்கும் முயற்சிகளை அமெரிக்கா முழுமையாக நிராகரிப்பதாக கூறினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ரஷ்ய சக செர்கே லவ்ரோவை புதன்கிழமை சந்திக்கவுள்ளார். ஐநா பொது பேரவை கூட்டத்தொடருக்கு புறந்தே திட்டமிடப்பட்டுள்ள இந்த சந்திப்பு நடைபெறும் அதே நாளில் யுக்ரைன் அதிபர் வலடிமிர் ஜெலன்ஸ்கியின் உரையும் இடம்பெறுகிறது. 2026 ஐச்சி நொகையா ஆசிய போட்டி நாட்டின் மின் விளையாட்டு வீரர் தஜ் இஸ்ரின் ஐமான் தஜ் மடிரா மலேசியாவுக்கு 2nd தங்கத்தை பெற்றுத்தந்தார். கிராண்ட் துரிஸ்மோ 7 பந்தயத்தில் அவர் 3 சுற்றுகளிலும் சிறந்த கட்டொழுங்கை வெளிப்படுத்தி மொத்தமாக 36 புள்ளிகளை பெற்றார். இவ்வேளை நாட்டின் கராத்தே வீராங்கனை சி ஷாம்லா ராணி மலேசியாவுக்கு 3rd தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்தார். 50 kg கீழ்பட்டு குமித்தே பிரிவின் இறுதி ஆட்டத்தில் அவர் ஹாங்காங்கின் சங் யத்திங்கை வெற்றி கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்து விட்டோம். இன்றைய தொகுப்பில் உங்களோட நான் பிரேமா கிருஷ்ணன். இப்பொழுது தொடங்கி பிற்பகல் 3:45 வரை வாழ்த்து நேரம் இடம்பெறும். இதை என் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. டிக்டாக் பக்கமா வாங்க, மின்னலுடைய டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அவங்க உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு இன்று பிறந்தநாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்தலாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். சரியா, இப்பொழுது உங்களுக்காகவே ஜில்லன்னு ஒரு காதல் அந்த திரையில் இடம்பெற்ற பாடலோடு தன்வி வருகின்றார்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல சுரேஷ் ரோகன் சரிமலா சிவகுரு குரலில் மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா இசையும் இசையும் தொகுப்புல வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மின்னல் FM டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வாழ்த்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாறன் வந்து தன்னுடைய மகன் அஸ்வந்த் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. நீங்களும் வந்து இது போன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலாம். லக்ஷ்மி வந்து மாலதி, மாலதி லக்ஷ்மி வந்து ஒனேசிமோஸ் அவங்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாளை பிறந்தநாள் கொண்டாடும் கஸ்தூரி கணவர் சண்முகம் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. மகள் கீர்த்திகா இவங்க வந்து ஜோஹர் பார்வை சேர்ந்தவர்கள், வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய கஸ்தூரி உங்களுடைய அன்புக்குரியர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று நீங்களும் பிறந்தநாள் வாழ்த்தலாம் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மின்னல் FM டிக்டாக் பக்கமா நேரலையா வந்து இப்ப நீங்க பகிர்ந்து கொள்ளலாம்.

கார்த்திக் சின்மாயி குரலில் பாடலை கேட்டோம். நேரம் பிற்பகல் மணி 3:22 ஆகிவிட்டது. இசை மியூசியம் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து நம்மளுடைய நேயர்கள் வாழ்த்து பதிவு செய்துட்டு இருக்காங்க. செல்லமுத்து 79 வயது பிறந்தநாளை கொண்டாடுவதாக சந்திரலேகா சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பேரன் விஷாலும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய தாத்தாவுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா மிக்கி மவுஸ் வந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி மிக்கி மவுஸ். அப்புறம் கல்பனா புக்கேட் பாகார் தாப்பால இருக்கிறாங்க. சத்தியசீலன் வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பா வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு ஒரு அடைப்பு குறியில போட்டிருக்காரு, SPK ஃபேமிலின்னு போட்டிருக்காரு. அந்த SPK குடும்பத்தினர் வந்து கல்பனாவுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. இது போன்று பாத்தீங்களா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நம்மளாம் வந்து இத புலனம் வாயிலாக குழுக்கள்லாம் வைத்திருப்போம். நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் வைத்து ஒரு ஒரு பெயர் வைத்திருப்போம். சிலர் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அதை பேசும்போது அந்த குடும்ப உறவுகள் வலுப்படுத்துறதுக்கு ஒரு நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது சிலர் வந்து ரொம்ப திறந்த உடனே அந்த குழு திறந்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படிலாம் கூட இருக்கு. ஆனால் இவங்க மறக்காம கல்பனாக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செல்வி வந்து இன்று பதிவு திருமணம் செய்த தினேஷ்குமாருக்கு வந்து வாழ்த்து சொல்வர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார்கள். உமா தம்பதி, தியாகு மணி தம்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனிஷா வந்து தவமலர் தன்னுடைய சித்திக்காக வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷான் அவருக்கு வந்து இன்று 18 வயது பிறந்தநாள் கொண்டாடுறாரா. மகேஷ் பவானி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சித்தியவன் பேராக்கிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மகன் விநாயகன் அவருக்கு வந்து நாளை பிறந்தநாள். ஆக இன்றைய வந்து நம்ம சுசீலா அம்மா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மாமா மகன் ரீமன் மதுர வீரன் அவருக்கு வந்து கெட்டால இருக்கிறாராம். September 27 பிறந்த நாள். ஆக இன்றைய வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சிவமணி லோகேஷ் ஜெஞ்சாராம் பத்து 15 அங்கிருந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஆக இது போன்ற நீங்களும் வாழ்த்து சொல்லலாம். அதற்கு என்ன செய்யணும், மின்னலம் டிக்டாக் பக்கமா வாங்க.

தனுஷ் ரிதி ஹாசன் பாடிய மூணு திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த பக்கமாக மின்னல் டிக்டாக் பக்கமாக நேயர்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நூறுவாள் ஹைனி அக்கா மகன் நாளை வந்து திருமண நிகழ்வு நடைபெறுவதாக இருக்கின்றது, வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு 29 செப்டம்பர் தர்ஷனுக்கு வந்து பிறந்த நாளாம் அம்மா தமிழ்ச்செல்வி வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. 27-9 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தங்கை மகள் தஞ்சன்யா ஸ்ரீ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்று தேவி அவங்களுக்கு வந்து பிறந்த நாளாம், சஹால் உள்ளவங்க வாழ்த்துக்கள். அண்ணன் சிவா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. செல்வி மேகா வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து தர்ஷனுக்காக சொல்லியிருக்கிறாங்க. தம்பி சுப்பிரமணியம் அவருக்கு வந்து செப்டம்பர் 27 பிறந்த நாளாம். இந்திரா வந்து இப்பொழுதே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அக்கா. ஆஹா, அதற்கு பிறகு அஸ்வினிக்கு வந்து இன்னும் பிறந்தநாள் வரல அஸ்வினிக்கு, ஆனால் அறிவிப்பாளர் அஸ்வினிக்கு வந்து அவளும் நானும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நன்றி. நேற்று என் மருமகள் வர்ஷினி கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கல்யாணி ராமசாமி அவங்களும் சால இருந்து ஆக சா மக்கள் ஜோஹர்ல இருந்து இப்போ வந்து டிக்டாக் நேரலையில் இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்ரா, சித்ரா எப்படி இருக்கீங்க? ரம்யா மாமா லட்சுமணன் அவங்களுக்கு வந்து அம்மாக்கு பிறந்தநாள் யாருக்குன்னு தெரியல, ஓ அம்மா ரம்யாவுக்கும் மாமா லட்சுமணனுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம கஸ்தூரி. அதற்கு பிறகு ஆசிரியர் சக ஆசிரியர் திருமதி கோகிலா தேவி இளங்கோவன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள், அன்புடன் தேவிகா முனுசாமி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியரே உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. அதற்கு பிறகு யார் இவங்க, நேற்று மருமகள் அவங்களுடைய வாழ்த்து நம்ம வந்து சொல்லிட்டோம். லட்சுமணன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 பிறந்த நாள், அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய கீர்த்தனா ஆஹா அவங்களுக்குமே இன்று பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா முனீஸ்வரன் சிவகாமி தம்பதிகள் நன்றி. ராகினிகான் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாரு. ராகினிகான் அவர் பேரு. சிந்தி வந்து அவங்க வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மனைவி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று நீங்களும் உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா வாழ்த்து சொல்லலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கௌரி சுப்பையா அவங்க வந்து காஜாங்கில் இருக்கிறாங்க. மகான் கோபி அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று இன்று பிறந்தநாள் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்காகவும் இந்த பாடல் சமர்ப்பணம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு ஒரு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொந்த பந்தங்களை பேணி இணைந்து வாழ்ந்தார்கள். ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஒரு கூட்டத்தினர் வந்திருந்தனர். அவ்வாறு வந்த குழுக்களில் பனு ஹிலால் கோத்திரத்தவரும் வந்திருந்தனர். அவர்களிடையே அன்னை அவர்களின் சகோதரியின் மகனான சியாத் பின் அப்துல்லா பின் மாலிக் ஆம்ரி அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் தனது சிற்றன்னையான மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கும் முகமாக அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வேலை நிமித்தமாக வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பிய இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அருகில் முன்பின் தெரியாத ஒரு நபர் நிற்பதை பார்த்தார்கள். மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபருடன் மிகவும் சகஜமாக பேசுவதை பார்த்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இவர் எனது சகோதரியின் மகன், உங்களை சந்திக்க வந்த குழுவினருடன் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினார்கள். இதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இரத்த பந்த உறவுகளை எவ்வாறு பேணி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். அதாவது, தன் சொந்த பந்தத்தில் உள்ள அனைவரிடமும் நல்ல அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டதனால் அவர்களை அவர் சொந்த பந்தங்கள் அனைவரும் அடிக்கடி வந்து பார்த்து செல்பவர்களாகவே இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறையச்சம் மிக்க பெண்மணியாக திகழ்ந்ததோடு நற்பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாடுகளை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். உறவுகளை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னை அவர்கள் இறந்த பொழுது இதையே புகழாரமாக அன்னை அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூடினார்கள். இவ்வாறு அன்னை அவர்கள் சொந்த பந்தங்களின் நட்பை பேணி வந்த போதும் அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்கள் செய்யும் போது தன் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட கண்டிக்க தவறாமல் இருந்ததில்லை. ஒருமுறை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மது அருந்திவிட்டு அன்னை அவர்களின் வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது அவர்கள் வீட்டு வாசலிலேயே வைத்து, அல்லாஹுவும் நபியும் தடுத்த செயலை செய்துவிட்டு எங்கள் வீட்டிற்குள் தாங்கள் நுழைய வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறி அனுப்பினார்கள். இந்த ஹதீஸ் மூலமாக நம் தந்தை, நம் தாய், நம் சகோதரர், நம் சகோதரிகள், நம் கணவன் அல்லது நம் மனைவி என்பதற்காக அவர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யும் போது அதை ஆதரிப்பது கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாத்தில் எவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாமும் நம் வாழ்வில் தடை செய்ய வேண்டும். இது மது மட்டுமல்ல, வட்டி முதலான மற்ற விஷயங்களிலும் இஸ்லாத்தின் வரைமுறைகளை பேணி வாழ வேண்டும். நாம் மட்டுமல்லாமல் நமது சொந்த பந்த உறவுகளையும் வாழ தூண்ட வேண்டும். நம் சொந்த பந்த உறவுகளில் இவ்வாறு தவறான செயல்கள் செய்பவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நம் மீதும் குற்றமாகும். நாம் அவர்களுக்கு நல்லதை ஏவி அல்லதை தடுக்க வேண்டும். மேலும் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலே மற்றொரு சம்பவம், இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு நடந்த சம்பவம் அது. அல்லாஹுவின் பாதையில் தான தர்மங்கள் செய்வதிலேயே தங்களிடம் இருந்த பெரும் பொருளாதாரத்தையும் செலவு செய்த நிலையில் தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவருக்கு உதவி செய்வதற்காக தனக்கு தெரிந்தவரிடம் பெரும் தொகையை கடனாக கேட்டபொழுது, இவ்வாறு கேட்கிறீர்களே, இதை உங்களால் அடைக்க முடியுமா, இது உங்களுக்கு தேவைதானா என்று கேட்ட நபருக்கு பதிலாக, என் கணவர் அல்லாஹுவின் தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், கடன் வாங்கும் பொழுது அதை கொடுக்கக்கூடாது என்ற நியத்தில் வாங்கக்கூடாது. அதற்கு மாற்றமாக எவர் ஒருவர் கடன் வாங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ், இந்த கடனை கண்டிப்பாக கொடுத்து விடுவேன் என்ற நியத்தோடு வாங்கினால் அல்லாஹ் அந்த கடனை அடைக்க போதுமானவன். இந்த செய்தி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் உள்ளது. ஆனால் இன்று கடன் கேட்டால் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கடனை வாங்கிவிட்டு அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அழகிய கடன்கள் இஸ்லாத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அழகிய கடன்கள் என்பது வட்டி இல்லாத, வட்டி நோக்கம் இல்லாத கடன்கள். எனினும் கடன்களை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறும் பொழுது, ஒருவர் கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே கடன்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் படைத்த ரஹ்மானே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறும் பொழுது, நாம் எனக்கு தெரிந்தவர்தானே, என் சொந்தக்காரர்தானே, நமக்குள் எதுக்கு எழுத்து என்பதெல்லாம் கூறிக்கொண்டு எழுதி வைக்காமல், எழுதி எதுவும் பெறாமல் அப்படியே கடனை கொடுத்து விடுகின்றோம் அல்லது கடன் பெற்றுக்கொள்கின்றோம். பின்னால் அதை கேட்கும் பொழுது அதனால் எவ்வளவு மன வருத்தங்களும் மனத்தாக்கங்களும் ஏற்படுகின்றன. அதற்கு முன்பதாகவே கடன் கேட்டு வருபவரும் கடனை கொடுப்பவரும் முறையாக எழுதி வைத்துக் கொண்டால் இரு உறவுகளும் மென்மேலும் வலுப்படும். அவ்வாறு கடன் கேட்டு வருபவர்களிடம் நாம் அல்லாஹ்வினுடைய அந்த ஆயத்தை கூறி, அல்லாஹ் கூறியுள்ளான், எனவே நாம் இருவரும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என புரியும்படி எடுத்துக் கூறி எழுதி கொள்ள வேண்டும். இதுவே அல்லாஹ் காட்டிய சீரான வழி. இதை புரிந்து நடக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் சுவன மலரை செவிமடிப்போம்.

0: நேர்களே, அழகிய கடன் பற்றி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நான் திடீரென்று வரும் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றார்கள். ஏனென்றால் திடீரென்று வரும் மரணத்தின் போது நான் யாரிடம் கடன்பட்டுள்ளேன் என்பதாக யாரிடமும் கூற முடியாமல் போய்விடும். சக்ராத்துடைய நிலையில் கூட நம்முடைய கடன் பற்றிய விவரங்களை நம் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட வேண்டும். ஏனெனில் நாளை அதிபயங்கரமான அந்த மறுமை நாளிலே ஷஹீதுகள் கூட சுவனத்திற்குள் நுழைய முடியாமல் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பதை பதைத்து நிற்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் உலகில் வாழ்ந்த பொழுது கடன் வாங்கி அதை முறையாக திருப்பிச் செலுத்தாமல் இருந்திருப்பார்கள் என்பதாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கடன் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பவர்களும் கடன் வாங்குபவர்களும் எழுதி வைத்துக் கொள்வதே சிறந்தது. ஏனெனில் அல்லாஹுவும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த வழியில் நாம் அழகிய கடனை வாங்குவதும் கொடுப்பதும் சிறப்பாக அமையும். கடன் பற்றி அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் அளித்த போது, அதை ஏற்றுக்கொண்ட நபர் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுத்தார்கள். மேலும் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்கள் சம்பந்தமான ஹதீஸ்கள், அதிலும் குறிப்பாக மாதவிடாய், குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் உள்ள மிக அதிகமான ஹதீஸ்களை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நான் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, சின்னம்மா எனக்கு தலை சீவி விடுங்கள், ஏனெனில் என் மனைவிக்கு மாதவிடாய், அவள் தலை சீவி விட முடியாது அல்லவா என்று கூறினேன். இதை கேட்ட மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுக்கு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் நினைவுக்கு வரவில்லையா? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மாதவிடாய் நேரங்களில் எங்களின் மடியில் தலை வைத்து உறங்கியிருக்கிறார்கள், எங்களுடன் உணவு உண்டியிருக்கிறார்கள், ஒரே பாயில் படுத்திருக்கிறார்கள் என்பதாக மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் ஒரே ஹதீஸ் மூலமாக தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். மாதவிடாய் சம்பந்தமாக நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெண்மணிகள் கேட்ட பொழுது, அல்லாஹ் தன்னுடைய ஆயத்தில் மாதவிடாய் என்பது ஒரு உடல் உபாதை, அது மனம் சம்பந்தப்பட்டதல்ல, அந்த நேரங்களில் தொழக்கூடாது மற்றும் நோன்பு வைக்கக்கூடாது, வீடு கூடுவதும் கூடாது, மற்ற அனைத்து அமல்களையும் இயல்பாக மற்ற காலங்களைப் போல் செய்யலாம். அல்லாஹ் பெண்கள் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாகவே அவர்களின் உடல் வலி இருக்கும் மாதவிடாய் நேரத்தில் தொழுதல் மற்றும் நோன்பு வைத்தல் போன்ற அமல்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான். இது அல்லாஹ் பெண்களான நமக்கு கொடுத்த சலுகையாகும். மாதவிடாய் காலங்களில் தொழாத தொழுகையை மீண்டும் எடுத்து கதா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட நோன்பை மீண்டும் உடல் சுத்தத்திற்கு பின்பு கதா செய்ய வேண்டும் என்பதும் மார்க்க சட்டமாகும். இன்ஷா அல்லாஹ் மார்க்க சட்டத்தை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியாரில் புரிவானாக என்று துவா செய்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கின்.

0: இந்த அளவில் இசையும் இசையும் தொகுப்பு ஒரு நிறைவை அடைகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் தெய்வீகன் தாமரை செல்வன். நாம் கடந்து வந்தவை அனைத்துமே பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். அந்த பாடங்கள் நமக்கு நல்ல அனுபவங்களை தந்து இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் கசப்பாக இருந்திருக்கலாம், அல்லது இனிப்பான சம்பவங்களாக கூட இருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க அனுபவங்கள் எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கின்றன. ஆக நாம் எடுக்க போகும் அடுத்த முடிவுகளை இந்த அனுபவங்கள் நம்மை வாழ்க்கையில் மேம்படுத்திக் கொள்ள உதவி செய்கின்றன. அந்த அனுபவங்களை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நானும் பிரேமா கிருஷ்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2026 ஷங்காய் உலகத்திறன் மாநாடு கண்காட்சியின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், விரைவான தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப திறன்மிக்க ஆழ்வளத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இளையோர் திறன் சார்ந்த தொழில்களை சிறந்த எதிர்காலம் கொண்ட தொழிலாகவும் நல்ல வருவாய் தரக்கூடிய ஒன்றாகவும் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்யும்போது குறைந்தபட்சம் 20 விழுக்காடு விளைச்சல் அளவு இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஏதுமில்லை. விற்பனையின்போது நெல்லின் உண்மையான தரத்தின் அடிப்படையில் பிடித்த விகிதம் நிர்ணயிக்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு வலியுறுத்தியது. இதில் ஈரப்பதம், இளம் நெல், சேதம், கழிவுகள் என சில கூறுகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. கடந்த சனிக்கிழமை அம்பாங்கில் கம்பிவட திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபருக்கு சொந்தமான வாகனத்துடன் காவற்றுற்று வாகனம் MPV சென்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை ஸ்லாங்கூர் காவல்துறை மறுத்துள்ளது. மறைக்காணி CCTV காட்சி பகிரப்பட்ட விதம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டெத்தோ ஷசலி கஹார் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில், ஆகஸ்ட் 27 KLIA முனையம் 2 உள்ள விமானத்தின் வட்டை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலத்தின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று டெத்தோ ஷசலி கூறினார். இதுவரை நெருங்கிய உறவினர்கள் எவரும் தகவல் வழங்க முன்வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மியான்மர் ஜனநாயக தலைவி ஆங் சான் சூச்சி கனிவாக நடத்தப்படுவதாக அதிபர் மின் ஹாங் லிங் கூறினார். 2021 முதல் தடுப்பு காவலில் உள்ள அவர் மீது தாம் கடினமான போக்கை கடைபிடிக்கவில்லை என டைம் சஞ்சிகைக்கு வழங்கிய நேர்காணலில் ஹாங் லிங் தெரிவித்தார். அதேவேளை மனித உரிமை அமைப்பின் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார். தென்னாப்பிரிக்கா டர்பன் நகரில் ஆயுதமேந்திகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் கொல்லப்பட்டனர். வீடொன்றில் புகுந்த அவர்கள் அங்கு குடியிருந்தவர்களை தொடர்ச்சியாக சுட்டதாக காவல்துறை கூறியது. தாக்குதலுக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. விளையாட்டு 2026 ஐசினகோயா ஆசிய போட்டி ஆடவர் கராத்தே குழு நிலை காத்தா பிரிவில் மலேசிய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. தங்கம் குவைத் வசமானது. வெள்ளிப்பதக்கத்தை மாக்கோ தட்டிச் சென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய வணக்கம். மின்னலின் தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. இன்னொரு நல்லதொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திப்பதில் தனி ஒரு மகிழ்ச்சி. வாழ்க்கலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்றைக்கு செப்டம்பர் 23rd. இன்றைய நாள் நமக்கு எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல நாளா இருக்கணும். வேலை எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். இனி வரக்கூடிய இந்த 4 மணி நேரங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத தருணங்களை கொடுப்பதற்காகவே காத்துட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பிடித்த உங்க மனசோடு நிறைய நினைவுகளை ஏற்படுத்தும் 80-90 பாடல்களை வழங்குறதுக்கு நாங்க காத்துட்டே இருக்கோம். நீங்க தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். இயேசுதாஸ் அவரோடு ஜானகி அம்மா சேர்ந்து பாடிய பாடலோடு இன்றைய தீரா இசையின் கதவு திறக்கின்றது. நீங்க வந்தீங்கன்னா வாங்க வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்க காத்துட்டு இருக்கோம். நீங்க வரலன்னா இப்பவே வரணும். எதுக்கு தீரா இசைக்கு? வாங்க கேட்கலாம்.

காளிதாசன் கண்ணதாசன் ஜெயச்சந்திரன் பி சுசீலா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் இது. மணி போ நான்காகி 14 நிமிடங்கள். திராய்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமை அதுவுமா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில தருணங்களை இந்த பாடல்கள் வழங்குது. திராய்சை வழி அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்ட இரண்டு பாடல்கள் வச்சுக்கவா ஒன்ன மட்டும், அதுக்கப்புறம் காளிதாசன் கண்ணதாசன், இந்த இரண்டு பாடல்கள்லயுமே வந்து அந்த கதாநாயகியுடைய பிறந்த நாள். அதனாலதான் இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்கலாம். எப்போதுமே சில பேர் வந்து நம்ம கூட இருப்பாங்க, சில பேர் நம்ம கூட இருக்க முடியாத ஒரு சூழல், சில பேருடைய மறைவுக்கு பிறகு இந்த சிறப்பு நாட்கள்லாம் வரும்போது, இந்த மாதிரியான நினைவு கூறக்கூடிய நாட்கள்லாம் வரும்போது, அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நினைவு வரும்போது அந்த காலம் அது எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு செப்டம்பர் 23 1996 நடிகை சில்க் சுமிதா வந்து காலமானாங்க. இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நேர்கள் சில பேர்கிட்ட இருந்தும் சொல்லப்பட்டது என்னன்னா, அவங்களுடைய பாட்டெல்லாம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், எப்போதும் அதை கேட்கறதுல எப்பயாவது இந்த மாதிரி தொகுப்பு கேட்கும் போது நல்லா இருக்கும்னு உங்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவங்களுடைய பாடல்களை இன்னைக்கு உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அதனால நீங்க 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சில்க் சுமிதாவுடைய பாடல்கள் தான் கேட்க போறீங்க. இன்றைக்கு வந்து 30 ஆண்டுகள் அவங்க மறைந்து, இந்த பாடல்கள் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நிறைய நினைவுகளை கொண்டு வர காத்துட்டே இருக்கு. முதல்ல கேட்ட பாடல்களுக்கு அடுத்தபடியா இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு ரொம்ப பிரபலம். ஆனா சர்வம் படம் வந்த பிறகு இன்னமும் பிரபலமானுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை கிட்ட. ஏன்னா அதுல வந்து இந்த காலர் ரிங்டோன் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அந்த ரிங்டோனா இந்த பாட்டு வரும். அந்த பாட்டை தான் அடுத்து எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கிடையில நீங்க கூப்பிடலாம் ஒரு பாட்டு.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக செய்கை மொழி அப்படின்றதுனால இந்த செய்கிலேயே பேசுவாங்களே அவங்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: இது கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஒரு சிலர் வந்து இந்த செய்கை மொழியை பயன்படுத்துவாங்க. வழக்கமா அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அல்லது நெருங்கியவர்கள்ட்ட வாய்விட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல தான் இந்த செய்கை மொழியை பயன்படுத்துறாங்க.
3: கிளாஸ் தாண்டி போறப்ப சத்த கேட்டு நான் சும்மா நின்னு பார்த்தாலே போதும் அந்த ஹோல் கிளாஸே சைலண்டா எல்லாம்
1: உட்காந்துருவாங்க. என்னங்க லீடியா நீங்க முகபாவனை இப்படி பண்ணுது?
2: நீங்க என்ன கட்டு ஒழுங்கு ஆசிரியையா என்ன?
4: என்னங்க
1: உங்களை இப்படி மிரட்டி வச்சிருக்காங்க?
2: வழக்கமா அது அப்பா தானே செய்வாரு. இங்க என்ன
4: அவங்க தான் ரொம்ப எங்க போனாலும் எங்க கூட வருவாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல. நான் ரொம்ப நேரம் அந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னாக்கா அவங்க இனி ஒரு பார்வை பாப்பாங்க. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிடும்.
5: என்னோட செய்கை மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து மகனுக்கும் மகளுக்கும் தேவையில்லாத அக்யூமெண்ட் ஓடிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸிங்கர மட்டும் அப்படி காமிச்சனா அதோட ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பத்தி போயிடுவோம்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும் போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: மலேசிய வாசுதேவனுடைய இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடலை கேட்டும் சில்க் அவர்களுடைய பாடல் தான். இவங்களும் இந்த காட்சிக்குள்ள இருப்பாங்க. மணி 4:25. யுவலட்சுமி பீனாங்கிலேந்து வந்திருக்காங்க. எப்படி யுவா, பாட்டு கேட்கலாமா?
1: கேட்கலாம்.

0: பேசக்கூடாது
1: அந்த பாட்டு. அடுத்த வரி என்னவா வரும்?
0: உன்னாலே பசி தூக்கமில்லை, உன்னாலே நெஞ்சுக்குள் தொல்லை, இனி ஏதும் பிரிவேதும் இல்லை.
1: சரி சரி பாத்துருவோம் முதல்ல.

0: சரியா பாடிட்டீங்க. இந்த பாடல் அடுத்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: என்ன
0: பாட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்க அப்பா கூப்பிடுங்க, நீங்க நான் அப்பாட்ட கேக்குறேன்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார். சில்க்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமா, ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சரி, உங்களுக்காக ஒரு பிட் இருக்கு, இதை நீங்க பாட முடியுதான்னு பாப்போமா?
2: அடியே அடியே மனம் என்னன்னா நிக்காத அடி. ஓகே, ரொம்ப நன்றி நன்றி, தேங்க்யூ.
0: ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு கூப்பிடலாம். அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. முதல்ல அவங்க பாடி சரியா பாடினாங்களே, அந்த பாட்டு தான் கேக்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது.

0: சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ஒண்ணும் தெரியாத பாப்பா பிரபு அப்புறம் சில் சுமிதா இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டுக்கு ஆடுவாங்க. ரெண்டு பேரும் ஈடு கொடுத்து ஆடுவாங்க. அந்த காட்சி, அதுக்கப்புறம் அந்த மேடை, அந்த அலங்கரிப்பு, அதெல்லாம் ரொம்ப கவர்ந்த ஒன்று. இப்ப பார்த்தா கூட நிறைய நினைவுகள் வரும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வந்து இருந்த அந்த உடைகளுடைய நிறங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுதான், அதெல்லாம் ஒரு துறை. இப்ப நம்ம வந்து அது சினிமான்னு பாக்குறோம்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொருத்தர் உழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. விழா இருக்கும் போது சில் சுமிதா அவங்களுடைய பிறந்த நாள், அது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவங்களுடைய நினைவு நாள், 30 ஆண்டுகள் ஆகின்றன. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நடிகையை பத்தி தொடர்ச்சியாக எல்லா நடிகர் நடிகைகள் பேசுவாங்க. அவங்க படத்துல காட்டியது ஒன்று, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒன்று அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். சுஹாசினி அவர்களும் ராதிகா அவர்களும் ஒரு சந்திப்பு, ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு அவங்களை பத்தி பேசி சில நினைவுகளை பகிர்ந்துக்குவாங்க. அந்த காட்சி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்க கேட்கலாம்.
1: But certain people have left us halfway through. நீங்க சொன்னீங்க நம்ம மூணு பேரும் ஒரு ஃப்ளைட்ல போகும்போது நீங்க நானு சில்க் ஸ்மிதா she is not there. அந்த படம் பார்க்கும்போது கூட ஜஸ்டிஃபை ஆல because அவங்களோட ரியல் கேரக்டர் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். என்னோட ரிக்வெஸ்ட், நீங்க வந்து சில்க் ஸ்மிதா மாதிரியே பேசுவீங்க. அந்த 1400 ரூபீஸ்க்கு அது வாங்கினேன், அதுக்கப்புறம் மிளகா பழம் அது கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா, அவங்க மாதிரி எப்படி பேசுவாங்க அவங்க?
2: சில்க் ஸ்மிதா ஷூட்டிங் வந்தோடனே இந்த படத்துல காட்டின மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, அவ்வளவு டிக்னிஃபைட்,
1: ரொம்ப டிக்னிஃபைட்.
2: எங்கேயோ உட்கார்ந்தாங்கன்னா யாருமே கிட்ட போக முடியாது. அது கிட்ட மிளகா பஜ்ஜியும் என்னமோ யாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது என்னது அப்படி கேட்டாங்க. மிளகா என்ன? மிளகா இல்லம்மா, அதோட பழம். ஓ, மிளகா பழமா?

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0309 7219 19. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம பாட்டுல எந்த பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க தொடர்ந்து பாடணும். இப்போ நம்ம கூட யாரு வந்திருக்காங்கன்னா, கிளங்கில இருந்து மகேஸ்வரி வந்திருக்காங்க. சரி, நான் முன்கூட்டே சொல்லிடுறேன், சில்க் சுமிதா பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கோம். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க பாட்டுல?
1: அவங்க பாட்டுல நிறைய பாட்டு இருக்கு. அடியே மனம் நிலைன்னு நினைக்குது.
0: இது இப்ப வருது உங்களுக்கு, கேளுங்க முதல்ல.

0: எனக்கு
1: அவங்க பார்வை, நடிப்பு, அவங்க பேசுற அந்த விதம், அவங்க மென்மையா பேசுறாங்க, கொச்சி கூட பேச
0: மாட்டாங்க,
1: அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கு அது ஒரு தனி ரகம்.
0: நீங்க ரொம்ப விரும்பி கேட்ட அடியே மனம் பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கேட்டவை படத்துக்காக கேட்கலாமா?
1: கேட்போம் கேட்போம்.

0: பெண்களே சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க. அதுவே லிங்கம்.
1: மலாய் ஆட்சியாளர் கழகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். உயர் மதிப்பு தொழில்துறையை ஊக்குவிக்க சீனாவுடன் டிவிட் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா எண்ணம். வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்கின் விளக்கமளிப்புக்கு பின் அவரது பதவி விலகல் தொடர்பிலான எந்தவொரு முடிவும் எடுக்கப்படும் என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுகுறித்து சிந்திப்பதற்காக அமைச்சருக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இது தொடர்பில் துல்லியமான கலந்துரையாடலை இன்னும் நடத்தவில்லை என்றார். சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ஹங்ஸோவுக்கு செல்லும் வேளையில் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளை முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பம் தொடர்பான விவகாரத்தில் அரசாங்கத்துக்கு வரம்புகள் உள்ளதென பிரதமர் தெரிவித்தார். அந்த விவகாரம் பேரரசர் தலைமையிலான மன்னிப்பு வாரியத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. மாமன்னரிடம் முன்வைக்கப்பட்ட இந்த விவகாரத்துக்கு தேசிய சட்டத்துறை தலைவரும் சட்ட அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்தார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் பொது மன்னிப்பு வழங்குவதில் அரசாங்கத்திற்கு முழுமையான அதிகாரம் இல்லை என டத்துஸ்ரீ அன்வார் விவரித்தார். ஊழலை ஒழிக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என அவர் திட்டவட்டமாக கூறினார். நகரி செமிலான் நிர்வாகம் மாநில ஆட்சியாளர் கழகம் தொடர்பான விவகாரம் குறித்தும் பிரதமர் பேசினார். அரச கழகம் தொடர்பான எந்தவொரு நடவடிக்கையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தையும் நிலைப்பாட்டையும் மதிக்க வேண்டும் என்றார் அவர். மேலும் மலாய் ஆட்சியாளர் விவகாரங்களில் கூட்டரசு அரசாங்கம் தலையிடுவதில்லை, ஆயினும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியலமைப்பையும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என பிரதமர் நினைவூட்டினார். ஆட்சியாளர் கழகம் தொடர்ந்து மதிக்கப்படுவதோடு நிலைநிறுத்தப்படுவதை உறுதிப்படுத்த இந்த நிலைப்பாடு அவசியம் என்றார் அவர். சீனாவின் 21 முன்னணி நிறுவனங்களின் தொழில்துறை தலைவர்களுடனான மலேசிய பேராளர்களின் வட்டமேசை கலந்துரையாடலில் குறை கடத்தி, செயற்கை நுண்ணறிவு, எந்திரம் உள்ளிட்ட உயர் ஆற்றலுடைய பல்வேறு துறைகள் தொடர்பில் பேசப்பட்டன. உயர் மதிப்புடைய வியூக முதலீடுகளை ஊடுருவவும் மலேசியாவின் முயற்சிக்கு இணையாக இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். மலேசியாவில் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பை பற்றி சீன தொழில்துறை நடத்துனர்கள் பகிர்ந்து கொண்டனர். அந்த முதலீட்டை மெய்ப்பிக்கும் நடவடிக்கைகளும் கலந்துரையாடப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் 2026 ஷங்காய் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் கண்காட்சி மாநாடு தொடக்க அங்கத்தில் உரையாற்றினார். மலேசியா சீனாவுடன் கூட்டு பயிற்சி, மாணவர் பயிற்றுநர் பரிமாற்றம் மூலம் நுட்பத்திறன் கல்வி டிவேட்டில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஒத்துழைப்பில் உயர் மதிப்பு தொழில்துறையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தொழில்நுட்பத்தையும் நிபுணத்துவத்தையும் பகிர்ந்து கொள்வதும் அடங்கும் என டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டத்தில் உணவு உத்தரவாதம் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக MBSB முதலீட்டு பொருளகம் குறிப்பிட்டுள்ளது. 2030 தேசிய உணவு உத்தரவாத கொள்கையின் கீழ் வரையப்பட்டுள்ள விரிவான முனைப்புகளுக்கு ஏற்ப இது அமைவதாக அது கூறியது. நாட்டின் உணவு முறையின் மீள்தன்மையை வலுப்படுத்த அவ்விவகாரம் மீது தொடர் கவனம் செலுத்துதல் அவசியமாகும். விவசாயிகள், மீனவர், கால்நடை வளர்ப்போர் நலனை மேம்படுத்த வரவு செலவு திட்டத்தில் இன்னும் ஆக்ககர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அப்பொருளகம் கணித்துள்ளது. திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகம் UMT-யின் துணைவேந்தராக பேராசிரியர் டாக்டர் சுரியானி முகமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாதம் 28ஆம் நாள் முதல் அந்நியமனம் நடப்புக்கு வருகிறது. கல்வி, நிர்வாகம் உட்பட பொருளாதாரத்துறையில் பரந்த அனுபவத்தை கொண்டுள்ள அடிப்படையில் டாக்டர் சுரியானியிடம் அப்பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக UMT வர்த்தக தொடர்பு அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அவரின் சிறந்த தலைமைத்துவம் பல்கலைக்கழகத்தின் நிலையை உயர்த்த உதவும் எனவும் அது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. அம்பாங்கில் கடந்த சனிக்கிழமை கம்பிவட திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபருக்கு சொந்தமான வாகனத்துடன் காவச்சுற்று வாகனம் MPV சென்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை ஸ்லாங்கூர் காவல்துறை மறுத்துள்ளது. மறைக்காணி CCTV காட்சி பகிரப்பட்ட விதம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டத்துஷசிலி கஹார் தெரிவித்தார். சந்தேக நபர் ஒருவர் தடுத்து வைக்கப்படுவதற்கு முன்னதாக நிலைமையை சரிபார்க்க அந்த இடத்திற்கு MPV வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் விளக்கினார். சந்தேக ஆள் மீது துன்புறுத்தல் சட்டம் பிரிவு 379 கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு 8,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டது. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக கருதப்படும் வேறு சில சந்தேக நபர்களையும் காவல்துறையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
3: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
2: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
1: மியான்மர் ஜனநாயக தலைவி ஆங் சான் சூச்சி கனிவாக நடத்தப்படுவதாக அதிபர் மின் ஹங் லெங் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு முதல் தடுப்பு காவலில் உள்ள அவர் மீது தாம் கடினமான போக்கை கடைபிடிக்கவில்லை என டைம் சஞ்சிகைக்கு வழங்கிய நேர்காணலில் ஹாங் லெங் தெரிவித்தார். மனித உரிமைகள் வெளியிட்டுள்ள பல்வேறு குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர், 81 வயது சூச்சி நாட்டின் சட்டங்களுக்கு ஏற்ப முறையாக நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். இவ்வேளை அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுமா என வினவப்பட்டதற்கு அது சூச்சியை பொறுத்தது என்று ஹாங் லெங் கூறினார். சீனாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் அலிபாபா ஐரோப்பாவிலும் மேற்காசிய நாடுகளிலும் தனது தரவு மையங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. அடுத்த 12 மாதங்களில் துருக்கி, பின்லாந்து, நெதர்லாந்தில் புதிய மேக கனிமை மையங்களை அமைப்பதுடன் மலேசியா, ஜெர்மனி, ஐக்கிய அரபு சிற்றரசு, பிரான்ஸ், ஹாங்காங் ஆகியவற்றிலும் தரவு மையங்களை விரிவுபடுத்தவுள்ளது. மேலும் 2032ஆம் ஆண்டுக்குள் உலக அளவில் 20 GHz-க்கும் மேற்பட்ட தரவு மைய திறனை உருவாக்க அலிபாபா இலக்கு நிர்ணயித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா டர்பன் நகரில் ஆயுத மீந்திகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் கொல்லப்பட்டனர். வீடொன்றில் புகுந்த அவர்கள் அங்கு கூடியிருந்தவர்களை சரமாரியாக சுட்டதாக காவல்துறை கூறியது. தாக்குதலுக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோத வணிக போட்டிகளால் ஆயுத மீந்திகளுக்கு இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளன. இச்சம்பவத்திற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு துறையில் போட்டியை தக்கவைக்க பல பில்லியன் டாலரை செலவிடும் மேட்டா நிறுவனம் புதிய செயற்கை நுண்ணறிவு தயாரிப்புகளை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. மேட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பர்க் புதன்கிழமை நடைபெறும் நிறுவனத்தின் ஆண்டு கொனெக்ட் மாநாட்டில் AI சார்ந்த புதிய தயாரிப்புகளை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாத தொடக்கத்தில் மனிதர்களுக்கு பதிலாக சேவைகளில் பதிவு செயல்முறை, சந்திப்புகளை முன்பதிவு செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் மியூஸ் AI செயலியை மேதா அறிமுகப்படுத்தியது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஐச்சி ஸ்கை கண்காட்சி மையத்தில் நடைபெற்ற இ ஸ்போர்ட்ஸ் மூலம் தேசிய விளையாட்டாளர் தாஜ் இஸ்ரேன் ஐமான் தாஜ் மரீரா மலேசியாவுக்கு 2வது தங்கம் பெற்றுத்தந்தார். அலெக்ஸ் யோங்கிடம் பயிற்சி பெற்ற அவர் கிராண்ட் டூரிஸ்மோ 7 பிரிவில் சவுதி அரேபியா, தென்கொரியா ஆகியவற்றைச் சேர்ந்த ஓட்டுநர்களை தோற்கடித்த 3 இறுதிப் பந்தயங்களில் மொத்தம் 36 புள்ளிகளை பெற்றார். தொடக்கத்தில் முதல் 2ம் பந்தயங்களில் 18 புள்ளிகளை பெற்று 2ம் இடத்தை பிடித்த தாஜ் இஸ்ரேன் 3ம் சுற்றில் எழுச்சி பெற்றார். இவ்வேளை நாட்டின் கராத்தே வீராங்கனை சி ஷாமலா ராணி மலேசியாவுக்கு மூன்றாவது தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்தார். 50 கிலோகிராமுக்கு கீழ்பட்ட குமித்தே பிரிவின் இறுதியாட்டத்தில் அவர் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஹாங்காங்கின் சங் யி திங்கை வெற்றி கொண்டார். வெண்கலப்பதக்கம் பிலிப்பீன்ஸின் மேரி ஜூன் அட்ரியானோவுக்கு சொந்தமானது. மலாய் ஆட்சியாளர் கழகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். உயர் மதிப்பு தொழில்துறையை ஊக்குவிக்க சீனாவுடன் டிவெட் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா எண்ணம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

உன்னிகிருஷ்ணன் ரொம்ப யதார்த்தமா பாடிய பாடல் வரிசையில இந்த பாடலும் இருந்திருக்கும். ரொம்ப அழகான பாட்டுங்க, அது மகாநதி சோபனாவோட சேர்ந்து பாடியிருந்தார். அன்பே அன்பே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டம் வரும் பாருங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட வரிகள் நிறைந்த பாடல் இது. கண்ணோடு கண்ணோடு வந்த காதல், காதோடு பேசும் காதல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள காதல் அப்படின்ற காதலுடைய அழகை ரொம்ப அழகா சொன்ன ஒரு பாட்டு தான். மணி 5:17 தீரா இசையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. 4 to 5 வரைக்கும் சில்க் சுமிதாவுடைய பாட்டெல்லாம் கேட்டோம். நிறைய பேர் கூப்பிட்டு அந்த பாட்டுக்கெல்லாம் நன்றி எல்லாம் சொன்னதற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு பிடித்த தருணங்களை ஏற்படுத்தி கொடுப்பது தான் எங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளையும் கொண்டு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு புதன்கிழமை மருத்துவ குறிப்பு கேட்போம். இந்த குளுக்கோமா பற்றிய தகவல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு பாடல், எஸ்பிபியும் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடிய பாடல், கண்ணழகு கண்ணழகு காந்தம் போல இழுக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு. ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டுக்கு, நினைக்கிறேன் வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம். அந்த பாடல் தான் உங்களுக்காக கொண்டு வரும், உங்களுக்கு சில ஞாபகங்களை கொண்டு வரும். இந்த கிராமத்து சூழலை கொண்டு வந்த சில காலகட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இந்த பாட்டும் இடம்பெற்று இருக்கும்.

தெரியாது அப்படின்னு ஒண்ணு, எல்லாருக்குமே வந்து கேட்ராக்ட் தெரியுது, அதாவது அந்த கண் புரை தெரியுது, அந்த கன்ஜங்டிவைட்டிஸ் கண்ணு சிவப்பா இருக்குமா அது தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வை அது தெரியுது. ஆனா கிளாக்கோமா அப்படின்ற அந்த வார்த்தை கூட நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டது. கண் அழுத்தி வியாதி வந்து ரொம்ப பரவலா இருக்கு. உலகம் பூரா வந்து 80 மில்லியன் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு பார்வை இழந்திருக்காங்க. மலேசியால வந்து 8% மக்கள் பார்வை இதனால பாதிக்கப்படுது. நம்ம இந்திய சமுதாயத்தை பத்தி நான் பேசுறேன், பார்வையை வந்து அவங்க போய் செக் பண்ணணும், கண் நிபுணரை வந்து செக் பண்ணணும். ஓகே, கண் அழுத்த நோயில வந்து நிறைய விதமா இருக்கு, குழந்தைகளை கூட இது பாதிக்கும். முக்கியமா பரவலா இருக்கிறது வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு. இதோட பாதிப்பு என்னதுன்னா, வியாதினால பார்வை நரம்பு பாதிச்சதுன்னா இழந்த பார்வைய நம்மளால மீட்க முடியாது. சோ அந்த பார்வை இழப்பு வந்து நிரந்தரமானது. சோ அதுதான் அழுத்த நோய்னா என்னன்னு சொல்லிடுறேன். பிரஷர், பிரஷர்னா நம்மளுக்கு வந்து பிளட் பிரஷர் வந்து தான் தெரியுது. பட் கண்ணுக்கும் வந்து ஒரு பிரஷர் இருக்கு. அந்த பிரஷர் வந்து 21 மில்லிமீட்டர் மெக்குரிக்கு அளவு குறைவா தான் இருக்கணும். இது எப்படின்னா, நம்ம வீட்டுல சிங்க் இருக்குல்ல, சிங்க் அடப்பட்டா வந்து தண்ணி ஏறிக்கிட்டே போகுமே, அந்த மாதிரி கண்ணுல வந்து அந்த வடிகால்கள் ஒண்ணு இருக்கு, அடைப்படும் போது அந்த பிரஷர் வந்து லைட்டா ஏறிக்கிட்டே போகும். சோ திடீர்னு பிரஷர் ஏறும் போது கண் வலி, தலைவலி, குமட்டல், வாந்தி அந்த மாதிரி வரும். சோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து எமர்ஜென்சி, உடனே நீங்க வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து பார்வை இழப்பு வந்து நிச்சயம். முதல் முறை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது நம்மளோட வாழ்க்கை முறை, சாப்பாடு விதைகள், நல்ல சாப்பாடு, காய்கறிகள், எஸ்பெஷலி கண்ணுக்கு கொடுக்கறது வந்து அந்த பழங்கள், கேரட் சொல்லுவாங்களா, பீட்ரூட், அந்த மாதிரி வர்ணங்களுடைய காய்கறிகள் கண்ணுக்கு நல்லா ஹெல்த்தியானது. இன்னொன்னு வந்து ஆஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்யணும். இந்தியால இடையில செய்த ஆய்வுப்படி அந்த மூச்சு பயிற்சி சொல்லுவாங்கல்ல, பிராணாயம் சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி வந்து 1 வாரத்துல 3 தடவை அட்லீஸ்ட் 5 நிமிடம் செஞ்சா கண் அழுத்தம் குறையும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் பண்ணணும், கண்ணு நல்ல லைஃப் ஸ்டைல், அதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இது தவிர வருடத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ரத தண்ணினும் நம்மளை போட்டு மருந்து வாங்கி தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம்.

0: அவள் வருவாள். தேவாவுடைய இசையில ஷாலோமி ஹரிஹரன் எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல். இந்த பாடலை எவ்வளவு நாள் வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி இந்த பாட்டுக்குள்ள ஒரு கட்டம் வரும், அந்த அந்த அந்த அதிருப்தி இல்ல ஒரு வகையான ஏக்கத்தை கோபமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் நேருக்கு நேர்ல இதுல வந்தது. இதெல்லாம் வந்து டக்குன்னு ஹரிஹரன் அப்படியே மனமுருகி மனமிறங்கி ஒரு கட்டம் வருவார் பாருங்களேன். அவளை ரசித்த பின்னி நிலவு இனிக்கவில்லை, மலர்கள் பிடிக்கவில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோபமா வருவாரு. ஏன் கண்டு கேட்டு உண்டு பயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த அந்த அதை உருகி பாடுற அந்த கட்டம் தாங்கப்பா. அந்த பாட்டை இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பாடல்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டே இருக்கின்றோம். ஆசை விளையாட்டு போட்டி ஜப்பானில் நடந்துட்டு இருக்கு. இதுல தொடர்ச்சியாக மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு வந்துட்டே இருக்கு. அந்த கதைகள் இன்னும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். அடுத்து கேட்க போற பாட்டு எத்தனையோ வருடங்களா நம்ம கேட்டுட்டு இருக்கோம், 90களில் இருந்து கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இனிமையும் தித்திப்பும் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு. எஸ்பிபி அவர்கள் பாடிய இந்த பாடலை ஒரு மேடை நிகழ்ச்சியில ஒரு போட்டியில அவர் பாடி காட்டுவார். எப்படி இருக்கு அப்படின்றத முதல் கேட்டுருவோம்.
1: சிவந்த கன்னங்கள் ரோசாப்பூ, கண்டல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிறுப்பு மல்லிகைப்பூ, சிறு காய்வளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. Then the beautiful change comes orchestrationally. சித்திரமே நீ தாழும்பூ, சேலையணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜோலிக்கும் செண்பகப்பூ. பின்னல்ல பின்னல்ல ஊதாப்பூ.
0: ஐயோ, இந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கலாம். அவர் சொன்னது போல சித்திரமேனி தாழும் பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. ஒரு பெண்ணையும் பூவையும் இதை விட வர்ணிக்க முடியுமான்னு தெரியல.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01019712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 01971321688.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
2: ஒரு மணி நேரமா இதையதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வர வரேன்
2: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
2: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: அஞ்சு நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
2: மின்னல் FM.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம ஒவ்வொரு பாடலையும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகளை கொண்டு வரக்கூடிய தருணத்தை இந்த பாடல்கள் ஏற்படுத்தி கொண்டு அந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்திருக்கு, வாங்க பேசலாம்.
1: இந்த பாட்டு போட்டீங்களே, அவள் வருவாளா, எனக்கு என் மகனோட நினைப்பு தான் வந்துச்சு. அவர் காலேஜ் படிக்கக்குள்ள அவர் மோட்டர்ல எழுதி ஓட்டிருந்தாரு, அவள் வருவாளான்னு. அப்ப அவங்க அப்பா கேட்டாரு, எங்கயா வருவா, மோட்டருக்கு வருவாளா யான்னு கேட்டாரு. ஆனா நாளடைவில் அந்த பொண்ணதான் நினைச்சிருக்காரு, அவளைதான் கல்யாணம் பண்ணாங்க, அவங்கதான் ரேணுகா தேவி. அது எனக்கு அந்த நினைவு வந்துச்சு. இப்ப ரெக்கார்ட் பண்ணி அந்த பாட்டு நான் இப்ப அவன் மருமகளுக்கு அனுப்புனேன்.
0: அப்ப அந்த பொண்ணு அவர் காதலிச்சிருக்காரு,
1: காதலிச்சிருக்குள்ள அப்ப அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்துச்சுங்களா. அப்ப அவர் கரெக்டா அதுல எழுதிருந்திருக்காரு அந்த மோட்டர்ல. அப்ப அதான் அவங்க அப்பா கேட்டாரு மோட்டருக்கு. ஆனா இப்ப இல்ல அவங்க அப்பா, இருந்தாலும் அந்த நினைவுகள் வந்து அந்த ஒரு ஒரு பாடலுக்கும் நினைவு கொடுத்து பாருங்க. அது அதுதான் தேவியன்.
0: அப்பா கிட்ட எப்படி சமாளிச்சாரு?
1: இல்லப்பா அப்படின்னு இதான் சொல்லுவாங்களே, இல்லப்பா அப்படின்னு. யாரையாது சொல்லி அப்பாட்டு இல்லப்பா அப்படின்னாரு. தெரிஞ்சனா ஓ இவங்க தானா அவங்க அப்படின்னா.
0: இல்ல இப்போ காதலிச்சுட்டாங்கன்னா வீட்டுல வந்து சொல்லணும்ல.
1: அதுதான் பாருங்க, இப்படிதான் அப்ப எங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க அப்பாவே தான் அவரை வந்து, அவங்க ஒரு கடையில வேலை செஞ்சாங்க, அதுல வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து வீணா போச்சு, அது கொஞ்சம் செய்யணும் என்னமோ சரியில்ல, அது செய்யறதுக்கு தான் இவரு அனுப்பி விட்டாரு அந்த கடைக்கு. இவரை போய் பாக்க சொல்லி எனக்கு இவருக்கு அதை பத்தி தான் படிச்சுட்டு இருந்தாரு. அதனால அவங்க வந்து அந்த கடையில கிளாக் வேலை செஞ்சாங்க. அப்ப இவரு போய் செய்ய வர
0: கற்று கொடுக்க போன இடத்துல அப்ப அப்பாவோட முழு ஆசீர்வாதம் இருக்கு, நான் அப்பா தான் அனுப்பி
1: விட்டாரு. இவரு அந்த மாதிரி நினைச்சு அனுப்பினாரு, கடைசியில
0: நன்றிங்க, நன்றி, நல்ல கதை.
1: நன்றியா, நன்றியா, பாடல்கள்லாம் சூப்பரியா, அருமையா இருக்கியா.
0: உங்களுக்கு நினைவுக்கு நல்ல ஒரு ஞாபகத்தை கொண்டு வந்துச்சுல, அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு.
1: இன்னொரு பாடல், இதயம் ஒரு கோயில், ஐயோ அந்த பாடல ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஏன்னா அந்த பாட்டை அவர் கேட்டா அழுதுவாரு. அவங்க அப்பாவுக்கு அவருக்கும் உள்ளது, ஒரு 3-4 வயசு இருக்கும் அவருக்கு. அந்த வேன்ல உக்காந்துருப்பாரு அந்த டேஷ்போர்ட் நடுவுல, அவங்க அப்பா வேணும்னே அவர் சொல்லுவாரு, இதயம் ஒரு கோயில், இவரு ரிப்பீட் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு கேட்ட உடனே எப்படி அதை வந்து மறக்க முடியாது அந்த பாடல்லாம்.
0: பாட்டுக்குள்ள 1000 கதைகள் அந்த மாதிரி,
1: அந்த மாதிரியா. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா.

சில பாடல்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கும். என்ன சக்தி அப்படின்னா, அந்த பாடல் வந்து படத்துல காதலுக்காகவோ இல்ல வேற ஒரு சூழலுக்காகவோ உருவாகி இருக்கும். ஆனா அந்த பாடலை வானொலியில கேட்கும் போதோ இல்ல அந்த வரிகளை கேட்கும் போதோ நம்ம வேறொன்றோடு அதை வந்து சரிப்படுத்தி கூடிய ஒப்பிடக்கூடிய வகையில இருக்கும். இப்ப இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அது ஏக்கம் இதெல்லாம் நிறைந்தது. ஆனா இந்த பாட்டை கேட்கும் போது நம்ம நினைச்சு ஏங்குற ஒரு நபருக்கு இந்த பாடலை அர்ப்பணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பாதை ஒன்று ஆன போதும் இசைகள் வேறுமா, உனது பாதை வேறு எனது பாதை வேறுமா, இதெல்லாம் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க இல்லையா, அப்பா மகனுக்கு இடையிலே ஒரு பந்தத்தை ஏற்படுத்திய பாட்டு. இந்த மாதிரி நிறைய தருணங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்தை நினைவு கூறுவதுதான் உங்களுக்கான தீரா இசை. இதே நேரத்தில் 27 வயதுடைய நம்ம நாட்டு நட்சத்திரம் சி ஷாமலா ராணியுடைய வெற்றி கதையையும் இங்க பகிர்ந்துக்கணும். ஏசியன் கேம்ஸ் வந்து ஜப்பான்ல நடந்துட்டு இருக்கு. இவங்க 50 கிலோ எடை பிரிவில் இப்போ தங்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. நம் நாடு பெற்றிருக்கக்கூடிய 3வது தங்கமாக இது திகழ்கின்றது. 27 வயது ஷாமலா ராணி ஹாங்காங் உடைய சாங்கி இவங்களை வந்து தோற்கடித்து இந்த தங்கத்தை வென்றிருக்கிறாங்க. ஆசிய விளையாட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு முதல் தங்கம். ஷாமலா ராணி ஜப்பான்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கோம். வாய்ப்பு இருந்தா அவங்களுக்கு நம்ம அழைத்து வாழ்த்து சொல்லலாம், இல்லைன்னா விரைவில் அவங்களை சந்திக்க மின்னலும் இந்த அறிவிப்பறையும் காத்துட்டே இருக்கு. ஷாமலா ராணி போல களம் கண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வேளையில எங்களுடைய வாழ்த்தினையும் பாராட்டையும் சொல்லிக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஷாங்காயிலிருந்து ஹோங்ஜியாவுக்கான அதிவேக ரயில் பயணம் செய்து சீனாவின் போக்குவரத்து தொழில்நுட்ப செயல்திறனை அறிந்து கொண்டார். சுமார் 45 நிமிட 160 கிலோமீட்டர் ரயில் சேவை பயணத்தை பிரதமர் உட்பட மலேசிய பேராளர்களும் ஊடக பணியாளர்களும் பயன்படுத்தினர். இந்த ரயில் பயணத்தினூடே மலேசிய செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் அவர்களின் சில கேள்விகளுக்கும் பதிலளித்தார். கணிக்க முடியாத வானிலையால் இவ்வாண்டு முன்கூட்டியே வெள்ளம் ஏற்பட்டால் SPM தேர்வு எழுதும் மாணவர்களை வெள்ள ஆபத்து குறைவான பள்ளிகளுக்கு இடமாற்றம் செய்வது உள்ளிட்ட முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வித்துறை JPN தயாராக உள்ளது. கிளாந்தான் குவா முசாங்கில் அண்மையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மாநில JPN இயக்குநர் சிதி நோரினா முகமத் கூறினார். தெஹ்ரானிலிருந்து புறப்பட்ட மகான் ஏர் நிறுவனத்தின் வர்த்தக விமானம் ஒன்று தென்சீனாவில் தரையிறங்கியதாக ஒரு கண்காணிப்பு தரவு இணையதளம் தெரிவித்தது. முன்னதாக அமெரிக்கா ஈரானின் விமான நிறுவனங்களின் சேவைகள் முடுக்கிவிடப்படுவதோடு அந்நாட்டுடன் வர்த்தக உறவை கொண்டிருக்கும் நாடுகள் தண்டிக்கப்படும் என எச்சரித்திருந்த அதே நாளில் இந்த செய்தி வெளிவந்துள்ளது. பிரான்சில் 2027 அதிபர் தேர்தல் வேட்பாளரும் பிரெஞ்ச் கிரீன்ஸ் கட்சி தலைவருமான மேரின் தாண்டலியர் தமக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்ததாக அறிவித்தார். தமது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் அதேவேளை தேர்தல் பரப்புரைகளையும் தொடர உள்ளதாக அவர் கூறினார். பிரான்ஸ் அரசியலில் கற்பமாக இருந்தபோது தேர்தலில் போட்டியிட்ட முதல் வேட்பாளராக 40 வயது தாண்டலியர் திகழ்கிறார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நாட்டிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்த தேசிய கராத்தே வீராங்கனை அடியோலா ஃபேரோபர்ட் தமக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் புரோத்தோன் இமாஸ் மின் வாகனத்தை குடும்பத்தினரின் பயன்பாட்டிற்காக சபாவுக்கு கொண்டு செல்ல உள்ளதாக கூறினார். தமக்கு அளிக்கப்பட்ட இந்த வெகுமதிப்பாக அவர் மலேசிய கராத்தே கூட்டமைப்பு மக்காஃபுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மணி இப்போது 6:04. மின்னலின் தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. மணி 6:04 7 வரைக்கும் இந்த வார உறவுகள் தொடர்கதையை கேட்க உங்களை அன்போடு அழைக்கின்றது மின்னல் FM. ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு என்ன கதை உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இந்த ஒரு பாட்டு நமக்காக வந்துட்டே இருக்கு. பரத்வாஜுடைய இசையில் பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்துல இருக்கக்கூடிய பாட்டுல ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கோம். பொதுவாகவே பாடல் சரணத்துக்குள்ள நுழையும் போதோ இல்ல பல்லவி கிட்ட போகும்போதோ அதிலிருந்து எடுத்த வரிகள் ரொம்ப மனசை பாதிக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாட்டு அப்படி இல்லை, ரொம்பவும் மாறுபட்ட ஒரு பாடல். ஏன் அப்படின்னா இந்த பாடல் எடுத்த இடத்துலே அந்த முதல் 2 வரிகளே அப்படி இதயத்திற்குள் நுழைந்து ஏதோ செய்யும் ஆற்றல் கொண்டது. அப்படிப்பட்ட வரிகளை உன்னி கிருஷ்ணன் ஹரிணி ரொம்ப அழகா நமக்காக கொண்டு வந்திருப்பாங்க. என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே அப்படின்னு இந்த பாட்டுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் உன்னி கிருஷ்ணன் ஒண்ணு கேட்பாரு, உயிரே உயிரே உலகில் சிறந்தது எதுவென்று காத்திருந்தேன், கேட்க காத்திருந்தேன், கணித்திருந்தேன் அப்படின்னு அதுக்கு வரக்கூடிய பதில் அந்த கட்டமெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளவு சொல்லியாச்சு, பாட்டை தாமதிக்க வேண்டாம், வாங்க கேட்கலாம். இது தீரா இசையில் உறவுகள் தொடர்கதை. உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வன்.

இந்த பாட்டை ஒருவேளை இவ்வளவு நீங்க ரசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இதை கேட்ட பிறகு ஆமால இதுல ஏதோ ஒண்ணு இருக்கலையா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஒரு 5 நிமிடங்கள் 24 வினாடிகள் இந்த பாடல் உங்களுக்கு ஒரு வகையான அமைதியை விட்டு சென்றது. இப்போ நம்ம கூட மீனகா வந்திருக்காங்க. எப்போதும் உறவுகள் தொடர்கதையை கேட்க

0: Fofongsai, Seren Lawat Naparcho. Johor Baru, Sekolah Menengah Kebangsaan Aminuddin Baki, short form SAB in Suluang school pere. Form 5 ke aparon ena na form 5 or form 4 oru vayithu elevrenoda adukaparam endha oru contact illa JB la irukkaru school la irukkaru theriyum but contact illama pochi
1: per enna avarku
0: avaru per Balachandran
1: palli kuda junior ah theedringa Balachandran ipo neenga Johor la dhaan irukinga
0: illinga theriyum namba vandu Klang la irukom
1: oh Klang vandutinga ana Johor porad irukka
0: irukku amma la JB la dhaan irukanga
1: pogumbodhu தேடி பாக்குற சூழல் அந்த மாதிரி
0: நிறைய தேடிட்டோம் தேடி பார்த்தோம் எங்கேயும் கிடைக்கல போன் நம்பர் தான் மெயின் அவர் வீட்டு அட்ரஸ் நமக்கு தெரியாது அப்ப ஸ்கூல் படிக்கும் போது போன் நம்பரும் மிஸ் பண்ணியாச்சு அப்ப ஏரியில வந்து எங்களுடைய டிசிப்ளின் சார் தவறிட்டாரு அவரை கான்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாலும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும்
1: நீங்க அவருக்கு சீனியர் இல்ல இப்போ அவர் கூட படிச்சவங்க வேற யாராவது உங்களுக்கு தொடர்புல இருக்காங்களா
0: யாருமே இல்ல தேவிகன் யாருமே இல்ல இவன் ஏன் கூட படிச்சவங்க கூட தொடர்பு இல்ல
1: பாலச்சந்திரன் எப்படி இருப்பாரு அதுக்கு முன்னுக்கு எத்தனாவது வருஷத்துல அவரு உங்க கூட படிச்சாரு
0: 1999 2000
1: எப்படி இருப்பாரு அப்ப பாக்குறதுக்கு
0: ஒல்லியா உயரமா கொஞ்சம் மானேரமா இருப்பாரு
1: சரி இந்த பாலச்சந்திரனை குறிப்பிட்டு தேடுறதுக்கான காரணம் சொல்லலாமா
0: கண்டிப்பா ஏன்னா நாங்க வந்து தமிழ் சொசைட்டில இருக்கும் போது தமிழ் மொழி கழகம் இருக்கும் போது நான் வந்து தலைவர் அவர் வந்து துணைத் தலைவர் சோ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் அந்த ரெண்டு வருஷமும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம் அதுக்கப்புறம் என்னோட திருமணத்திற்கு வந்தாரு அது அதுக்கப்புறம் தான் கான்டெக்ட் க்ளோஸ் ஐ மீன் விட்டு போயிடுச்சு
1: அப்படின்னா 2000 பிறகு பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு பிறகு தொடர்புல இருந்தீங்க
0: இருந்தோம் 2004 என்னோட திருமணம் அப்போ திருமணத்துக்கு வந்தாரு அதுக்கப்புறம் தான் கான்டெக்ட் க்ளோஸ் ஆச்சு
1: ஓ சரி இப்ப சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கேயும் தேடி பாத்தீங்களா
0: பேஸ்புக்ல இருந்து எல்லாமே தேடி பார்த்தாச்சு நான் அப்பா பேர் தெரியாதனால அந்த பேர் போட்டு நிறைய பேர் வருது ஒன்னொன்னா தட்டி அவங்க அவரோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம் எதுவுமே இல்ல
1: சரி பாலச்சந்திரன் முன்பு வந்து ஜோஹர்ல இருந்தாரு அப்பனா ஸ்கூடாயில இருந்தீங்க எல்லாமே
0: அவரு ஸ்கூடாயில இருந்தாரு நம்ம உளுத்திரம் இருந்தோம்
1: ஆனா பள்ளிக்கூடம்
0: ஒரே பள்ளிக்கூடம்
1: எஸ்என்கே அமீனுடின் பாக்கி 1999 2000 படிச்ச பாலச்சந்திரன் அப்படின்றவர் தான் மேனகா வந்து தேடிட்டு இருக்காங்க இல்ல நிறைய பேரை வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம் வானொலியில ஒருத்தவங்களை தேடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரணம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப நீங்க தேடுறீங்கன்னா அவரு எவ்வளவு உங்க கூட நெருக்கமானவரா இருந்திருக்காரு அப்படின்றது புரியுது மேனகா
0: ஒரு பிரதர் மாதிரி எனக்கு
1: விவரங்கள் அப்படின்னா நிறைய இல்ல ஆனா இந்த பள்ளிக்கூடம் படிச்சாரு தமிழ் மொழி கழகத்துடைய துணைத் தலைவரா இருந்திருக்காரு அது ஒரு கூடுதல் தகவல் இல்ல
0: நிறைய தமிழ் மாணவர்கள் இருந்தாங்க
1: கேட்கணும் நம்ம மீனகாக்கா அப்படின்னு அவர் நினைக்கணும் சொல்லுங்க மீனகா அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க
0: பலா மீனகாக்கா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கிளைங்ல தான் இருக்கேன் நீங்க இந்த பக்கம் தான் சரி இல்ல நான் ஜிபிக்கு வந்தாலும் சரி நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க தமிழ் மொழி பாடம் தெய்வீகன் முன்பெல்லாம் வந்து பள்ளி முடிந்துதான் நம்ம தமிழ் மொழி கிளாஸ் நடக்கும் பெரியசாமின்னு ஒரு வயதான டீச்சர் தான் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு சோ தமிழ் மொழியில அந்த 2 மணி நேரம் நம்ம ஒன்னாதான் ஒரே கிளாஸ்ல இருக்கும் சோ அந்த டைம்ல நிறைய அரட்டைகள் அடிக்கிறது நாங்க இல்லாம சார் எங்க கூட சேர்ந்துக்குவாங்க அது ஒரு கணக்காலம் சொல்லுது எப்ப அந்த வெள்ளிக்கிழமை வரும் 2 மணில 4 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும் சோ அதெல்லாம் ஒரு கணக்காலம் மறக்க முடியாத நினைவுகள் பலா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நினைவுகளா இருக்கும் நம்ம பெரியசாமி சாரு இப்ப இல்ல நம்ம சின்னசாமி சாரும் இல்ல பட் நம்ம இருக்கோம் கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய கோளுக்காக வெளிமேல் விழி வைத்து காத்திருக்கேன் பலா
1: இப்படிக்கு உங்கள் சீனியர் மேனகாக்கா பாலச்சந்திரன் இந்த ஒளிப்பதிவு 2வது முறையாக இடம்பெறுகின்றது மேனகாவுக்கு உங்களை பற்றி எந்த தகவலும் இன்னும் கிடைக்கல நீங்க ஜேபில தான் இருக்கிறதாக அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அவங்க இங்க வந்துட்டாங்க இப்போ அவங்க இங்க இருக்காங்க ஆனா ஜோஹருக்கு வருவாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க அதனால உங்களை சந்திக்கணும் அப்படின்னு உங்க கூட ரொம்ப நெருங்கி பழகிய சீனியராக காத்துட்டு இருக்காங்க சீக்கிரமா நீங்க வரணும் அப்படின்னு நாங்க காத்துட்டு இருக்கோம் பாலச்சந்திரன் அப்படின்ற யாராவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஜோஹர்ல இருந்து எங்களுக்கு நீங்க தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8 அந்த காலகட்டம் சொன்னாங்க அப்ப ரொம்ப பிரபலமான பாடல்களை தேடும் போது இந்த ஒரு பாட்டு இந்த பாட்டுமே அந்த படத்துல இன்னொரு முறை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பேருந்துல போகும்போது இந்த பாட்டை பாடிட்டே போவாங்க அப்பதான் ஓடி போய் நிப்பாட்டுவாங்க இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பாட்டு இந்த பாட்டு தான்

இந்த பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வரிகள் தாங்க இதனுடைய பலமே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தான். அட தேடி தேடி தேடும் மனது தொலைகிறதே அப்படின்னு. ஆனாலும் அந்த தேடல்ல ஒரு இனிமை இருக்கு. அதனால தாங்க இந்த உறவுகள் தொடர் கதையில தேடல் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் கூப்பிடுறீங்க. நிச்சயமா உங்களுடைய அழைப்புகள் ஒரு நாள் இதில் செவிமடுக்கப்படும். உங்களுக்கு உறவுகள் வந்து சேரும். கடந்த வாரத்திற்கு முன்னதாக, கடந்த வாரம் நிகழ்ச்சியிலா இல்ல அதற்கு முன்னதாக தேடிய சில நபர்களுடைய விவரங்கள் கிடைச்சிருக்கு. நம்ம நேரடியா டக்குன்னு வானொலியில அவங்களை பேச வைக்க முடியாது. அதற்கு முன்னதாக ஒருத்தவங்களுடைய எண்களை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாலே அது சரியான நபரா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம தேடி தேடி தேடி கடைசியா வரும்போது இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஐயோ அது நான் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சூழல்லாம் இருக்கும். அதான் சரியான நபர்கிட்ட உரியவருடைய விவரங்களை கொடுக்கறது எங்களுடைய வேலை. அந்த பொறுப்பையும் நாங்க ரொம்ப சரிவர செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறோம். இது உறவுகள் தொடர்கதை. நீங்க தொடர்ந்து எங்களுக்கு விவரங்கள் எங்களுடைய இன்ஸ்டாகிராம், எங்களுடைய டிக்டாக், இல்லைனா எங்களுடைய த்ரெட்ஸ், இல்ல ட்விட்டர், இப்படி எல்லா இடத்துலையும் பதிவு செய்யலாம். சில நேரத்தில் எனக்குமே நீங்க ஆர்ஜி தேவிகன் அப்படின்ற இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்பலாம். இல்லைனா எங்களுக்கு அழைத்தும் இந்த விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ இந்த மேனகா பேசுனாங்க இல்லையா, பாலச்சந்திரனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இரண்டு ஆசிரியர்களுடைய மறைவு இதெல்லாம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில பேர் நம்மிடம் இருந்து ரொம்ப தூரம் போயிருவாங்க இல்லையா, அவங்களை நான் வாழ்க்கையில பக்கம் கொண்டு வர்றதே இல்லை. ஏன்னா அவங்களே ஒதுங்கி போகும்போது ஏங்க நம்ம போய் எதையோ பிரச்சனையை தேடுற மாதிரி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும், வேண்டான்னு அவங்க அப்படியே போயிட்டாங்க, இல்ல காலப்போக்கில் அவங்க கூட தொடர்பு இல்லாம போயிருச்சு, அவங்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்கும் போது இதை இங்க பேசினா சரியா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட உறவுகளை தேடுவதுதான் இந்த உறவுகள் தொடர்கதை. இல்லை நீங்க எப்படிப்பட்ட நபர், இப்ப எத்தனையோ பேர் பேசி இருக்காங்க, நீங்களும் இப்படி யாரையாவது தொலைச்சிட்டு அவங்களுடைய தொடர்பு இல்லாம இருக்கலாம், ஆனா தேட வேண்டாம் பரவாயில்ல அவங்களா போயிட்டாங்க ஏன் இதுக்கப்புறம் தேடிட்டு அப்படின்னு யோசிக்க கூடியவரா நீங்க? இல்லைங்க, ஒரு காலத்துல பழகணும், விட்ட குறை தொட்ட குரல்லாம் இருக்கும், ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுல தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா? உங்க குரல் கேட்க இன்றைய உறவுகள் தொடர்கதை காத்திருக்கின்றது. வாங்க அழையுங்கள். அடுத்தது உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடக்கூடிய காலமெல்லாம் காதல் வாழ்க பாட்டு வருது, கேட்கலாம். உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வனோடு உறவுகள் தொடர்கதை.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0119-71-23-688.
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109-72-91-19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பாட்டுலதான் வருவாரு. இசைத்தட்டு போலே இருந்த என் நெஞ்சை பறக்கும் தட்டாக பறக்க விட்டாய் அப்படின்னு வரும். அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும். எஸ்பிபி அவரோட சாதனா சர்க்கம் பாடி இருந்தாங்க. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை பாக்குறீங்க, ரொம்ப ஆர்வமா இப்படி இருக்கீங்க அப்படிலாம் போகும்போது அவங்க பெருசா கண்டுக்கல, நீங்க அந்த தொடர்பை வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சுக்குவீங்களா? சீதா வந்திங்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க.
1: சில பேர் வந்து நம்ம விலகிடுறாங்க, சோ அதுக்கப்புறம் நம்ம அவங்கள தேடி போனாலும் அவங்கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வர்றதில்ல, ஒரு ரிப்ளை வர்றதில்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வந்து நம்ம அவங்கள நாடி போறோம், சரி ஈவன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி மத்த ஒருவா இருந்தாலும் சரி, நம்ம வேணும்னு போகும்போது அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. அவங்க வந்து நான் வந்து இதுல இன்வால்வ் பண்ணல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. குரூப்ல கூட நம்ம ஏதாவது கேட்டுமாவோ இல்ல பதில் சொன்னாவோ அதுக்கு ஒண்ணும் ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்டா இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு அதெல்லாம் பாக்க டைம் இல்ல, அந்த மாதிரி ரீசன் எல்லாம் குடுக்கறாங்க.
0: சரி, நீங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தொடர்பு வச்சுக்க பாப்பீங்களா இல்ல பரவாயில்ல விட்டுட்டு போயிருவீங்களா?
1: என்ன கேட்டா நான் அந்த மாதிரி உள்ள சில பேர்கிட்ட நானும் விலகிட்டேன், ஏன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் இல்ல, குடுக்க மாட்டாங்க, அவங்க அவாய்ட் பண்றாங்க, நான் பிஸியா இருக்கேன், எனக்கு இப்ப டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ திரும்ப சரி அவங்க என்னமோ கேக்குறதுக்காக நம்மகிட்ட கால் பண்ணாங்களே, திரும்ப கால் பண்ணி நம்ம அவங்ககிட்ட பேசுவோம், என்னத்துக்காக கால் பண்ணாங்க, சோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் இல்ல அவங்க கிட்ட. சோ அந்த மாதிரி நம்பரை வந்து நம்ம திரும்ப திரும்ப தேடி போறதுனால நம்மளுக்கு ஒன்னும் யூஸ் இல்லைன்னு எனக்கு தோணுது.
0: பொதுவா இந்த பள்ளிக்கூட நட்பெல்லாம் ஒன்று சேரும் போது சில பேருக்கு அதுல பெரிய ஈடுபாடு இருக்காது.
1: ஆமா ஆமா,
0: அங்க பாக்க முடியும்ல இது.
1: ஆமா,
0: வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, கேம்ல நின்னுட்டு இருக்கோம்.
0: சரி பாத்து போங்க.
1: ஓகே,
0: உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு.
1: தேங்க்யூ.
0: இந்த பாடல் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டும் கேட்டு, பாரதி படத்துக்காக வந்தது. இந்த பவதாரணி அவர்கள் பாடியிருப்பாங்க. இப்போ இசைஞானி அவர்கள் முத்துமணின்னு ஒரு பாடல் வெளியிட்டு இருக்காரு, டாரத்தி அப்படின்ற படத்துக்காக. அதுல வந்து இந்த பாட்டு கூட அவரு தன்னுடைய மகளுக்காக எழுதிய ஒரு பாடலுக்கு இசையமைத்தது போல ஒரு எண்ணத்தை தான் உருவாக்குது. இந்த பாட்டுக்குள்ள வரும், வண்டியில வண்ணமயில் நீயும் போனா சக்கரமா ஏ மனசு சுத்துதடி, மந்தார மல்லி மறிக்கொழுந்து செண்பகமே, அப்புறம் முன முறியா பூவே என முறிச்சது என்னடியோ அப்படின்னு. இதை கேட்கும் போதெல்லாம் பவதாரணி அப்படின்ற குரல் இருக்கின்றது, உருவம் இல்லை, அதுதான் ஞாபகத்துக்கு வருது.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909 7219 19.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பூ படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தீரா இசையில் உறவுகள் தொடர்கதைய புதன்கிழமை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சி வரும் வேறொரு கதையோடு உங்களோட பேச காத்துட்டு இருக்கோம். பிணையிலிருந்து ஜெயா வந்திருக்காங்க. நீண்ட நாள் தொடர்பு இல்லாத ஒருத்தவங்களை பாக்குறீங்க, தொடர்பை ஏற்படுத்திக்குவீங்களா இல்லையான்னு கேட்டிருந்தோம்.
1: அது நட்ப தொடர்ந்துதான் ஆகணும் தேவிகன். ஏன் நீங்க கேக்குறீங்கன்னா, என்ன கேட்டா இன்னைக்கு நம்ம இருக்கோம் நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியல. சோ அது வந்து நம்ம தொடரணும். யாரு ஹாய் பாய் சொல்லிட்டு போறாங்களோ சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம நட்பையோ இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களையோ நம்ம வந்து தொடர்ந்து பேசணும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டம் அப்படி இருக்கு தெய்வீகன்.
0: அது ஒரு வகையில நியாயமான ஒண்ணுதான். ஏன்னா இன்றிருப்போர் நாளை இல்லை சூழல் அப்படின்ட்டு. ஆனா அவங்க நம்மள வேண்டா இல்ல பாத்துட்டு தெரியாத மாதிரி இருக்கும் போது நாம ஏன் அப்படின்ற இன்னொரு பார்வையும் இருக்கு இல்லையா. நீங்களும் கூப்பிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இருக்கு நிகழ்ச்சி நிறைவடை. உங்கள் குரல் கேட்க உறவுகள் தொடர்கதை காத்துக்கொண்டே இருக்கின்றது. நமக்கு வித்யா முதல்ல மெசேஜ் அனுப்பி இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 தடவை முயற்சி பண்ணுவேன், அதுக்கு பிறகு விட்டுருவேன். என்ன இருக்கிற வேலையில இவங்களுமா அப்படின்னு நினைக்க கூடாது. அதை நினைச்சிட்டா அறவே வேண்டாம், அது வரைக்கும் நம்ம தூரமாவே தள்ளி போய் இருந்துக்குவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாமிநாதன் இவர் என்ன சொன்னார்னா, நான் போய் பேசுவேன் சார், 1-2 தடவை பேசுவேன் சார், 3வது தடவையும் பேசுவேன் சார் வெளியில பார்த்தா. ஆனா நான் நினைச்சபடி இல்லை அவங்க அப்படின்னா நானும் ரொம்ப நெருங்கி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் கதை பேச காத்திருக்கின்றது. காதலே என்ன செய்தாயோ. உன்னி கிருஷ்ணன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி.

0: ரொம்ப ஏக்கம் நிறைந்த ஒரு பாடல். உங்களுக்கு இந்த பாடல் பிடித்திருந்தால் எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. மணி இப்போ 6:55. உறவுகள் தொடர் கதையில தொடர்பு வேணாம் அப்படின்னு போறாங்க, தள்ளி போறாங்க. அவங்கள மீண்டும் மீண்டும் போய் தொடர்பு பண்ணணும், இல்ல அவங்க கூட தொடர்பு வச்சுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையான்னு கேட்டிருந்தோம். பெயர் சொல்லல, கதை மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: தமிழ் பள்ளியில படிச்சேன், அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ரொம்ப காலமா அவங்க வந்து ஃப்ரெண்டா இருந்தாங்க 6 வருஷம். அதுக்கப்புறம் நான் வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால வீடு மாறி வந்துட்டோம். அப்பயும் அவங்கள நான் வந்து ஒரு 2-3 தடவை தேடி தேடி போய் பேசியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், போன் கால் பண்ணிருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். அவங்க சைட்லயோ இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. நம்ம தேடி தேடி வந்து ஒரு தோழியோ தோழனோ நம்ம போனா நம்மள தேடி வரணும் பாருங்க.
0: ஆமா, இரு பக்கமும் இருக்கணுமே ஓசை.
1: அவங்க அப்படி ஒரு உறவு வந்து தேடி உறவோ இல்ல தோழியோ தோழனோ தேடி வரலன்னா நம்ம தேடி போயும் எந்த ஒரு அடித்தளமும் இல்ல. தேவி
0: ஆர்வம் காட்டலையா அவங்க?
1: அவங்க எந்த ஒரு ஆர்வமும் காட்டல. அதுக்கப்புறம் நாங்க அஃப்டர் ஃபியூ இயர்ஸ் வந்து நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். அதுல ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுக்கிட்டயே அருகாமையிலே இருக்கிறவர் என்னோட ஃப்ரெண்ட் தாவரம். அவர் கண்டிப்பா போய் சொல்லி இருப்பாரு இவங்க பார்த்தேன்னு. அவங்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு முயற்சியுமே எடுத்து திருப்பி பேசுவோம் அவங்க கிட்ட நம்ம பழைய தோழின்னு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. தெரியல அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆனா நான் வந்து அங்கேருந்து வீடு மாறி நாங்க வேற ஒரு இடத்துக்கு வந்த பிறகும் நான் தேடி அவங்களை போன தெரியுங்களா, 2-3 தடவை போயிருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல, மனசு ரொம்ப வலிக்கிறது இவங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு ஒரு நல்ல தோழியா இருந்தவங்க.
0: ஆனா இப்படி சொல்லும் போது அவங்க சூழல் என்னன்னு தெரியலையே.
1: ஆமா, நீங்க சொல்றது சரிதான் தேவிகன், அவங்க சூழல் என்னன்னு தெரியல.
0: பரவாயில்ல, அடுத்த தடவை பாத்தீங்கன்னா இல்ல வாய்ப்பு இருந்தா நீங்களே கேட்டுருங்க நேரடியா.
1: ஏன்னா நம்ம வந்து இப்ப வந்து கோலாலம்பூர் அந்த இதுல இருக்கும் சிச்சுவேஷன்ல வேலை அப்படி போயிட்டு இருக்கோம். அவங்க ஒரு வேற ஒரு இடத்துல இருக்காங்க.
0: பரவாயில்ல, ஏதாவது ஒரு சூழல் வரும் கேட்டுருங்க. நேரா பேசுறது அது எதுவோ தப்போ சரியோ வெளியில வந்துரும் இல்லையா?
1: ஆமா,
0: சரியா சொல்றது. இதுவும் ஒன்று, நம்ம ஒரு தடவை அவங்க கிட்டயே நேர்பட பேசிட்டா என்ன காரணம்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அவங்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது, அவங்க வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், அப்படியும் இருக்கு. ஆனா எது எப்படியோங்க, ஒருத்தவங்க உங்க கிட்ட வந்து இன்முகத்தோடு பழகுறாங்க பேசுறாங்கன்னா அந்த மூஞ்சல் அடிச்சபடின்னு வாங்கல, அந்த மாதிரிலாம் பேசிடாதீங்க. இன்முகத்தோடையே நன்றி

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலாக்கா மாநில தேர்தலுக்கான வேட்பாளர்களை நம்பிக்கை கூட்டணி PH வேட்பாளர் நியமன நாளுக்கு 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு முன் அறிவிக்கும். பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்து அஸ்மன் அபிடின் இவ்வாறு கூறினார். போட்டியிடும் வேட்பாளர்களை இறுதி செய்யும் முன்னேற்பாடாகவும் இறுதி நேரம் வரை காத்திராமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையிலும் இம்முடிவு இருப்பதாக அவர் தெரிவித்தார். சரவாக்கின் 13 பகுதிகளில் மாலை 5 மணி வாக்கில் காற்றுத்தர குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. செரியான் காவல்துறை தலைமையகத்தில் IPU 197 பதிவானதாக மலேசிய காற்றுத்தர குறியீடு நிர்வாக அமைப்பு APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோச்சிங்கில் 184, சமரஹனில் 181, ஸ்ரீ அமானில் 176, பென்துலுவில் 174, சிபோவில் 167, சரிக்கையில் 165 அது பதிவானது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க சகா டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று இன்று பெய்ஜிங்கிலிருந்து வாஷிங்டனுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டார். அவரது துணைவி பெங் லியுவன், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் சங் சி, வெளியுறவு அமைச்சர் வாங் யி உள்ளிட்டோர் ஜியுடன் சென்றுள்ளனர். சீனாவின் தென்மேற்கு குவைஜியாவ் வட்டாரத்தில் உள்ள ஆசியாவின் நீளமான குகை ஷுவாங்கில் 61 பெரும் பாண்டாக்களின் புதைப்படிவ எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பெரும் பாண்டா புதைப்படிவங்கள் காணப்படும் இடமாக அந்த குகை மாறியுள்ளது. விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் மலேசியாவுக்கு 2வது தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தந்த மின் விளையாட்டு போட்டியாளர் தாஜ் இஸ்ரீன் ஐமான் தாஜ் மடீராவுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினை தெரிவித்துக் கொண்டார். அவரின் வெற்றி மின் விளையாட்டில் ஈடுபட்டுள்ள நாட்டின் இளம் விளையாட்டாளர்களுக்கு உந்துதலாக அமைந்துள்ளதாக பிரதமர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். கிராண்ட் துரிஸ்மோ 7 பிரிவில் தாஜ் இஸ்ரீன் தங்கம் வென்றார். இவ்வேளை தேசிய ஆடவர் வூஷு விளையாட்டாளர் கிளேமன் திங் சூவே டவுஷு கன்ஷு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். அவர் மொத்தமாக 9.713 புள்ளிகளை பெற்றார். இதனிடையே மகளிர் ஜியான்ஷு பிரிவில் நாட்டின் பவ் பெய்யி 4வது இடத்தை மட்டுமே பிடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:11. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:11.

0: 6 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் சீனிவாசுடன் சரிகமபா புகழ் டிவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0163369650.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: பாட்டுக்கடை உங்களுக்காக புதன்கிழமை ஆரம்பமாகிருச்சு. மணி போய் 7:10 எட்டு மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கிற பாட்டு தான் வரும்போது புது புது நேயர்கள்லாம் சந்திக்கிறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். நிறைய புது பேர்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, புதிய வாடிக்கையாளரா நீங்க மாடிட்டு இருக்கீங்க. முதல்ல யார் வந்திருக்கான்னு நம்ம கேட்கலாம்.
4: ஹலோ சார், வணக்கம் சார், நான் ஜெயக்குமார், ஜோபாலேந்து பேசுறேன்.
3: ஜே ஜே, சரி ஜெயக்குமார்க்கு என்ன பாடல்?
4: எனக்கு வந்து பாய்ஸ் பாடத்துல இருந்து பும் பும் அந்த பாடல விரும்பி கேட்கிறேன் சார்.
3: அந்த பாடல் நான் நினைக்கிறேன் முதல் முறையா ஒருத்தவங்க அந்த பாடல விரும்பி கேக்குறாங்க பாட்டு கடையில.
4: ஏன்
3: அந்த பாட்டு குறிப்பிட்டு?
4: ஏன்னா டெய்லி நான் கேப்பேன் இந்த தீராய் இசை, எல்லாம் ரிப்பீட் பாடல் தான் வந்துகிட்டு இருக்கு.
3: அப்ப நம்ம ஏதாவது புதுசா கேப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. பாட்டு கடைக்கு வரவங்க எல்லாம் வேற வேற பாட்டு எல்லாம் கேளுங்கன்னு சொல்லுங்க.
4: நேயர்களே, தீரா இசையில நீங்க பாட்டு விரும்பி கேட்டால் மற்ற பாடல்களை விரும்பி கேளுங்க. அடிக்கடி ஒரே பாட்டை கேட்காதீங்க.
3: அது ஜே ஜே சொன்னா அது சரியாதான் இருக்கும். உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு ஜே ஜே. ரொம்ப நன்றி.
4: ரொம்ப நன்றி சார்.
3: இதுவரைக்கும் யாருமே இந்த பாட்டு விரும்பி கேட்கல ஜே ஜே. நீங்களே உங்களுக்காகவே எல்லாருக்காக

0: மறுசுழற்சியை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாட்டு தான் இது. இந்த 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா மறுசுழற்சி நாள் அனைத்துலக அளவுல கொண்டாடப்படுகிறது. ஹரி சூச்சி செடுனியா அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ ஜெயக்குமார் கேட்டதுனால அந்த பாட்டு டக்குன்னு இது ஞாபகத்துக்கு வந்தது. கவி அரசி வந்திருக்காங்க. வேலை முடிஞ்சாச்சா இல்ல இன்னும் வேலை தானா?
1: வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன்.
0: என்ன வேலையை விட இது இன்னும் சோகமா சொல்ற மாதிரி இருக்கு.
1: ஆமா தேவிகா, அதனால இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு.
0: எவ்வளவு நேரம் ஆகும் போய் சேர?
1: 2 hours.
0: பரவாயில்ல, நாங்க இருக்கோம், எங்களுக்கு நீங்க இருக்கீங்க.
1: கண்டிப்பா.
0: சரி கவிக்கு இன்னைக்கு என்ன பாடல்?
1: ஞாபகமா
0: இருந்துச்சு, பேசல பரவாயில்ல.
1: எனக்கு மாறுகோ மாறுகோ மாறுகோ அந்த பாட்டு.
0: அடே ஜோரா ஜோருகோ ஜோருகோ அப்படின்னு வந்துட்டே இருக்கு. கேளுங்க கவி.
1: தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.

0: வெற்றி விழா படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். முதல்ல கவியரசி அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. இப்போ யாரு வந்திருக்காங்க?
1: என் பேர் முகுந்தன், நான் ஜோஹர் வரலேந்து பேசுறேன்.
0: நீங்களும் ஜோஹரா? முதல் நேரம் இன்னைக்கு ஜோஹர் தான் முகுந்தன்.
1: ஆமா, இப்பதான் கேட்ட அவர் பேசுறது.
0: தெரியுமா அவரே?
1: இல்ல இல்ல தெரியாது, வானொலி கேட்ட அவர்
0: பேசுறேன். சரி, முகுந்தனுக்கு என்ன பாடல் இன்னைக்கு?
1: ஓகே, எனக்கு வந்து ஈரமான ரோஜாவில ஒரு அழகான ஒரு சோக பாடல், தென்றல் காற்றை கொஞ்சம் நில அந்த பாட்டு.
0: எவ்வளவு சோகம் இன்னைக்கு, என்னாச்சு?
1: இல்ல, எனக்கு அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
0: நீங்க இவ்வளவு கேட்டு நாங்க இல்லன்னு சொல்லிருவோமா? உங்களுக்காக அந்த பாட்டு வருது.
1: ரொம்ப நல்ல பாடல் அது. ஆக்சுவலி ரொம்ப அருமையா, ஈரமான ரோஜாவில எல்லா பாடலுக்குமே ரொம்ப பிரமாதம்.
0: பொதுவாகவே எல்லாமே அந்த பாட்டு தான்
1: கேட்பாங்க. அது மிக ஊர்வலம் கேட்பாங்க. வாவா அன்பி பூஜை உண்டு கேட்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா, யாரும் கேட்காத பாட்டை நான் கேட்கறேன்.
0: வித்தியாசமான முகுந்தனுக்காக இப்போ அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: கண்டிப்பா மின்னல் FM நேயர்கள் எல்லாருக்காகவும் நான் இந்த பாட்டை சமைக்கிறேன்.
0: இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு முகுந்தா.
1: கண்டிப்பா, நன்றி, வணக்கம்.

0: முகுந்தன் உண்மையில இந்த பாடல் கேட்கறது குறைவு, அதை கொண்டு வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி நண்பரே. கோமதி எங்கே?
1: வேலை முடிஞ்சு பயணத்துக்கு வந்தேன்.
0: வேலை முடிந்து பயணம், எங்கே பயணம், எங்கே பயணம் கோமதிக்கு? சுங்காய்க்கு. கேல்ல இருந்தா? ஆமாங்களா, ரொம்ப தூரம் தான் பயணம். சரி பரவாயில்ல, அந்த சோகம் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, களைப்பு எல்லாம் போகணும்னா என்ன பாட்டு? என்ன ஒரு பாட்டு,
1: யாருமே கேக்கல இந்த பாட்டு.
0: தெரியல, ஒருவேளை ரொம்ப நாள் ஆயிருக்கலாம். சரி, சொல்லாயோ சோலை கிளி வந்துகிட்டே இருக்கு. அப்படியே அந்த நெடுஞ்சாலை பயணத்துல சாயங்காலம் அப்படியே இரவாகும் போது இந்த பாட்டு கேட்டுட்டே போங்க.
1: ரொம்ப கணவருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மின்னல் எஃப்எம் அனைவருக்கும் இந்த பாட்டு.

0: சேராத காதல் இருக்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம், காதல் கொண்டு வானை அழப்போம், புதிய கம்பன் தேடி பிடித்து லவ்வாயணம் எழுதிடச் செய்வோம், நிலவில் கூடி கவிதை படிப்போம். அல்லி அர்ஜுனா படத்துக்காக இந்த பாட்டை கேட்ட கோமதிக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். வைரமுத்துடைய வரிகளில் கொஞ்சம் கொஞ்சம் ஊடல் கொள்வோம், நெஞ்சும் நெஞ்சும் மோதிக்கொள்வோம், சண்டை போட்டு இன்பம் வளர்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்ல வரியில அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தீங்க. பாட்டு கடையில அடுத்தது
1: வணக்கம். இது என்னோட 130வது கால் இது.
0: இன்னைக்கு மட்டுமா?
1: ஆமா, நான் முதலேந்து கால் பண்றேன்.
0: அதுக்கு 130 தடவையா?
1: என்ன
0: பாட்டு அப்படி 130 முறை முயற்சி பண்ணி வரலாற்றில் இடம்பெறக்கூடிய பாட்டு? என்ன பாட்டு?
1: ஓகே, தென்னாலி பாட்டுல இருந்து நான் என்ன பாட்டு கேப்பேன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க.
0: அத்தினி பத்தினி சுத்தினி தரங்கினி.
1: லேது.
0: வேற என்ன பாட்டு? சுவாசமி சுவாசமி.
1: இல்ல வேணா, அது ரொம்ப காமன்.
0: அது முதல்ல வந்துருச்சு 6 மணிக்கு.
1: ஓ அப்படியும், நான் அது கேக்கலையே.
0: இஞ்சாருங்கோ இஞ்சாருங்கோ.
1: இல்ல அதுவும் இல்ல.
0: ஓ எனக்கு தெரியும், அதுல ஒரு சோக பாடல் இருக்கும்.
1: ஆமா,
0: கமல் ஜோதிகா.
1: எஸ் ஆமா.
0: பாட்டு பேரு பட்டுன்னு வரல. போர்க்களம் எங்கே?
1: ஆமா அதுதான் அதுதான்.
0: சரி, ஏன் அந்த பாட்டு இன்னைக்கு?
1: எனக்கு
0: ஒருவேளை நான் அழைப்பை எடுக்கவே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு. இன்னைக்கு பாட்டு கடையும் முடிஞ்சிருச்சு, என்ன ஆயிருக்கும்?
1: கூட
0: சேர்ந்து பாட போறீங்க? வருது. நன்றி
1: நன்றி நன்றி.
0: உனக்கு பிடித்த உலகம் வாங்கி உன்னை அங்கு வைக்கிறேன், நிமிடம் நிமிடம் கனவில் நினைவில் குடித்தனம் தான் செய்கிறேன், போர்க்களம் எங்கே?

0: பாட்டுக்கடை நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. மணி 7:44, இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றது.
1: வணக்கம்.
0: யார் இந்த கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர்?
1: மணிவண்ணன்
0: நினைக்கிற. முதல் தடவை பேசுறனோ இந்த மணிவண்ணன் கிட்ட?
1: முதல் தடவை உங்ககிட்ட முதல் தடவை பேசுறேன். மோகன் கிட்ட எல்லாம் பேசிருக்கேன்.
0: ஓ, நீங்க மோகன் கிட்ட தான் பேசுவீங்களா நண்பரே? தெரிய விருப்பம் இல்ல போல நண்பருக்கு.
1: இல்ல, உண்மையா விருப்பம் இருக்கு.
0: சரி, என்ன பாடல் மணிவண்ணன்?
1: இங்கெங்கு செல்லும் அந்த பாட்டு
0: அப்படியே கூட்டிட்டே போவோம்ல.
1: அருமையான
0: சில பாட்டுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். மணி கார்ல உட்கார்ந்துட்டு அந்த பாட்டு கேட்கும் போது நம்ம நகர்த்தாமலே அது நகரக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கும்.
1: கண்டிப்பா ஒரு
0: அருமையான
1: ஒரு பாடல் அதுக்கு.
0: ஆமா ஆமா ஆமா, அழகான வரிகளும் கூட அந்த பாட்டு உங்களுக்காக வருது. இதுக்கு பிறகு மோகன் தான் பேசுவீங்களா இல்ல தெய்வி கண்டு பேசுவீங்களா?
1: கண்டிப்பா தெய்வம் கிட்ட நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்கேன் உங்களோட நிகழ்ச்சிகள்லாம். எனக்கு
0: கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டீங்களே, மனசு ரொம்ப கவலை ஆயிருச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பா தெய்வம்.
0: நன்றி நண்பரே, பாட்டு கேளுங்க, நல்ல ஒரு நாளா இருக்கட்டும் உங்களுக்கு.
1: இன்னைக்குமே அடிமை.
0: ஓ, நன்றி நன்றி. நீங்க இது கேட்டுட்டே போங்க, சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வெடுத்து நாளைய நாள நல்லபடி ஆரம்பிங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா தெய்வம்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு
2: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0119-71-23-688.
3: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இன்ஸ்டிடியூஷன். தொடர்புக்கு 0109-07-29-19.
4: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் FM.
3: அவ்வளவுதான், பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். ஏன் அவங்களுக்கு நீங்க பாட்டையே கேட்கலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க? நீ கேட்கலாம்.
5: ஹலோ, ஹாய், வணக்கம். மதன் பேசுறேன், பல்திங்ல இருந்து.
3: மதன், என்ன பாடல் மதனுக்கு?
5: வெள்ளி நிலவே
3: அந்த பாடல் வருது. என்ன ரொம்ப அமைதியா தான் பேசுவீங்களா மதன்?
5: இல்ல இல்ல, வேகமா பேசுறேன்.
3: இல்ல, அந்த பாடல் துணி அப்படி ஆக்குதா?
5: அந்த வேலை முடிஞ்சு வந்தேன்னா நிறைய டைம்ஸ் கால் பண்ண கிடைக்கல, டக்குன்னு கிடைச்சா ஷாக்கிங் ஆயிடுச்சு.
3: சரி, அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த அதிர்ச்சி பாட்டு கேளுங்க, ஆனா அமைதியா இருக்கும் உங்களை. சரியா?
5: ஓகே, தேங்க்யூ, பாய்.
6: வெள்ளி நிலவே

எவ்வளவு அழகான பாடல் அது என்னன்னு தெரியல. நிலவை எப்போதுமே நம்ம இந்த மாதிரி சோகத்தோடு ஒப்பிடுறோம். ஒருவேளை ஒரு நாள் முடிஞ்சு நம்ம போகும்போது சில பேரை பார்க்கலாம் பார்க்காம விட்டுருக்கலாம், இல்ல சூழல் அப்படி அமையாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்த்து நம்மோடு வருவது இந்த நிலவு அப்படின்றதுனாலவோ என்னன்னு தெரியல, இந்த நிலா கூட நம்ம கூட இருக்கிற தொடர்பு அது சொல்ல முடியாத ஒரு வகை உணர்வாக பார்க்கப்படுகின்றது. அந்த பாடலோடு இன்றைய தீரா இசை ஒரு நிறைவுக்கு வருது, பாட்டுக்கடையும் ஒரு நிறைவுக்கு வருது. ஆனால் அது சொல்லும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. நிறைய பேர் கூப்பிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் கூப்பிட்டு இருக்கீங்க, எல்லாருடைய அழைப்பையும் நீங்க பதிவு செய்ய முடியாத நிலை இந்த ஒரு மணி நேரம். நீங்க நினைக்கலாம் ஐயோ ஏன் தேவிகன் எடுக்கல அப்படின்ட்டு, அதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சில இடத்துல மனசு ரொம்ப பாரமா இருக்கு, வச்ச அவங்க பாட்டு கேட்டு நம்மளால இடம்பெற செய்ய முடியலையே, நிகழ்ச்சி நிறைவடைகின்றதே அப்படின்னு. கண்டிப்பா அடுத்தடுத்த நாட்கள்ல முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்போதும் நாங்கள் தலை வணங்குகின்றோம். 137 முறை ஒருத்தவங்க முயற்சி பண்ணினாங்கன்னா அது ஒரு வகையான அதீத அன்பும் அங்கு கலந்திருக்கின்றது. உங்க உடம்பு உங்க மனசை பார்த்துக்கோங்க, நல்லா போய் தூங்குங்க, ரொம்ப முக்கியம். நாளைய நாள் நல்லதா இருக்கட்டும். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்தது நளினி உங்க கூட பேச போறாங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். போக்குவரத்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகும் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதாக டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனிலோ கூறியுள்ளார். சீன பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாயகம் திரும்பியதும் அவரிடம் பதவி விலகல் கடிதத்தை வழங்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன்ரசாக்கிற்கு நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கப்பட்டதை தொடர்ந்து லோக் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். வட தீபகற்பத்தில் நாளை தொடங்கி ஞாயிறு வரை பலத்த மேற்கு காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன் விளைவாக குறிப்பிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று நீண்ட நேரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுப்பேரவையின் 81வது கூட்டத்தொடருக்கு அப்பால் கத்தார் மூலம் ஈரான் அமெரிக்க பேராளர்கள் சந்திப்பு நடத்தியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்தார். அரசதந்திர பேச்சை மீண்டும் தொடங்க வேண்டும், அமெரிக்காவின் தாக்குதல்களை நிறுத்துதல், கடற்படை முற்றுகை, பொருளாதார தடையை முடிவுக்கு கொண்டுவருதல் உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்ததாக அவர் கூறினார். ஏமன் மோதலில் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா தலையிட்டாலோ, பாப் அல் மண்டாப் நீரிணையை திறக்க முயன்றாலோ மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க இலக்குகளை தாக்கப்போவதாக ஹுத்தி அமைப்பின் ராணுவ ஆலோசகர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் ராணுவ தலையீடு இருக்குமாயின் அந்த நீரிணை தொடர்பான நடவடிக்கை சிவப்பு கோடி என கருதப்படும் என்று அபேத் முகமது அல் தாவார் கூறினார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா இதுவரை 3 தங்கம் 5 வெண்கலம் என நிர்ணயிக்கப்பட்ட 6 தங்கப்பதக்க இலக்கில் 50 விழுக்காட்டை எட்டியுள்ளது. இந்த வெற்றி தேசிய அணிக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றம் MSN தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி நடிரின் கூறினார். எனினும் எஞ்சியுள்ள போட்டிகளில் மேலும் பதக்கங்களை வெல்ல வாய்ப்புள்ளதால் தேசிய அணியினர் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

நேர்கள் எல்லோருக்கும் காற்றின் மொழியின் அன்பு வணக்கம். உங்களுக்கு அங்கே வந்து சேரட்டும். எங்களை தொடர்ந்திருக்கும் உங்கள் நேச மனசுக்கு எப்போதுமே நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நாங்கள் பேச போகிறோம். இப்போ தொடங்கி 9 மணி வரைக்கும் தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு டிக்டாக் நேரலையும் இருக்கு, அங்கேயும் நாம் பேசலாம். அங்கே வந்து நீங்கள் பாடல்கள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். எந்த எண்கள் உங்களுக்கு வேண்டுங்கிறத அப்புறம் நீங்கள் வந்து பதிவு செய்வீங்க. 10 மணிக்கு நாம டிக்டாக்ல சந்திக்க போறோம். இப்போ நாம தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களோட நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:20. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:20.
2: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: மலேசியா நடக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வரதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் புரி பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

தெலுங்கு பாடல்களே உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கும். அதே சமயம் தெலுங்கு திரையுலகம் பக்கமா கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. இயக்குனர் கார்த்திக் வர்மா டண்டு 2023 வெளியான விருபக்ஷா அப்படிங்கிற ஒரு திகில் பரபரப்பூட்டும் திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. தற்போது இவருடைய இயக்கத்தில் பழமையான வரலாறு, புராண தொடர்புகள், மர்மமான பொருட்கள் அல்லது ரகசியங்கள் மற்றும் தொல்பொருள் தேடல் இதெல்லாம் சுற்றி கதையுடன் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் விருஷா கர்மா. இதில் வந்து நாகா சைத்தன்யா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை பி அப அஜினிஷ் பி அஜினிஷ் லோக்நாத். தற்போதைய தகவலின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, December 4 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக செய்கை மொழி அப்படின்றதுனால இந்த செய்கையிலேயே பேசுவாங்களே அவங்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: இது கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஒரு சிலர் வந்து இந்த செய்கை மொழிய பயன்படுத்துவாங்க. வழக்கமா அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அல்லது நெருங்கியவர்கள்ட்ட வாய்விட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல தான் இந்த செய்கை மொழிய பயன்படுத்துறாங்க.
3: தாண்டி போறப்ப சத்த கேட்டு நான் சும்மா நின்னு பார்த்தாலே போதும் அந்த ஹோல் கிளாஸே சைலண்டா எல்லாம்
1: உட்காந்துருவாங்க. என்னங்க லீடியா நீங்க முகபாவனை இப்படி பண்ணுது?
2: நீங்க என்ன கட்டு ஒழுங்கு ஆசிரியா என்ன?
4: என்னங்க
1: உங்களை இப்படி மிரட்டி வச்சிருக்காங்க?
2: வழக்கமா அது அப்பா தானே செய்வாரு. இங்க என்ன
4: அவங்க தான் ரொம்ப எங்க போனாலும் எங்க கூட வருவாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, நான் ரொம்ப நேரம் அந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னாக்கா அவங்க என்னை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிடும்.
5: என்னோட செய்கை மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து மகனுக்கும் மகளுக்கும் தேவையில்லாத அக்யூமெண்ட் ஓடிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் இங்கிற மட்டும் அப்படி காமிச்சனா அதோட ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பத்தி போயிடும்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா வழங்கியிருந்த பாடல் அது. நேரம் இப்போது 8:26. இயக்குனர் ரவீந்திர புலே இயக்கத்தில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் மைசா, இதில் வந்து ராஷ்மிகா மந்தனா, குரு சோமசுந்தரம், பி சமுத்திரகனி, ஈஸ்வரி ராவ், ராகுல் ரவீந்திரன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை ஜேக்ஸ் பிஜாய். நவம்பர் 27 திரையரங்கை நாடி வரவிருக்கின்றது இந்த புதிய திரைப்படம் மைசா. சரி, எங்க இருக்கீங்க? பயணத்தில் இருக்கீங்களா? சாலையில் இன்னும் இருக்கும்? இன்னும் வீடு போய் சேரல பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அடுத்த பாடல் சாதனா சர்க்கம் குரல்ல வருது.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லைன்னு
1: சொன்னாங்க போல. அதெல்லாம் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல,
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

புதன்கிழமை காற்றின் மொழி. இது செப்டம்பர் திங்கள் 23 நாள் என்று இன்றைய தினம் உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம். பிறந்த நாள் கொண்டாடும் எல்லோருக்கும் எங்களின் இனிய பிறந்த நாள் வாழ்த்து அங்க வந்து சேரட்டும். திருமண நாளா அதுக்கும் சேர்த்து இங்கிருந்து நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம். மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று 20:10 மேல் டிக்டாக்ல நம்ம சந்திக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளையும் ஒரு பாடல் இருக்கு. நீங்க அதிகமா பதிவு செய்யும் எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். எந்த எண் உங்களுக்கு அதிகமா பிடிக்குமோ, சிலர் வந்து சொல்லுவாங்க என்னுடைய அதிர்ஷ்ட எண் இதுதாங்க, என்னுடைய கூட்டு பின்னால் இருக்கும் பாடல் எதுவோ அதை நாங்க உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கோம். இது காற்றின் மொழி. தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் குரல்ல ஒரு பாடல் வருது.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

சமூக வலைத்தள பதிவுகள்ல எப்போதுமே கவனமா இருப்போம். சில விஷயங்களை வந்து சமூக வலைத்தளத்துல சொல்லணுமா சொல்ல வேண்டாமா பதிவிடலாமா அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் இருக்கணுங்க. ஏன்னா சில சமயங்கள்ல ஆறுதல் சொல்ற மாதிரி சிலர் வந்து பேசுவாங்க, புதிய நட்பு கிடைக்கலாம், அங்கிருந்து சில பிரச்சனைகளை உருவாகலாம். ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மன ஆறுதலை தேடுறதுக்கு அங்க போய் பதிவு செய்ய அங்கிருந்து வேறு பல பிரச்சனைகள் எல்லாம் முளைத்து வர இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால மனசுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாராவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க நிச்சயமா வாழ்க்கையில இருப்பாங்க, அவங்க கிட்ட மனசு விட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த காது கொடுத்து இந்த பிரச்சனை கேட்கறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதற்கு ஒரு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனா அந்த காது கொடுத்து கேட்கறாங்கல்ல, கேட்கும் போது அந்த சொல்றவங்களுக்கு இருக்கிற மன ஆறுதல் அதுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. அதனால யாராவது உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களை நம்பி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஆறுதலா இருங்க, காது கொடுத்து கேளுங்க. தீர்வு சொல்றீங்களோ சொல்லலையோ அதுக்கு நமக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ அது வேற கதை. ஆனா அவங்க சொல்லும் போது மனசை விட்டு பேசும்போது அதை வந்து கேட்கறோம்ல, திறந்த மனசோட கேட்கறோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் குரல்ல பாடல் வருது உங்களுக்காக.

0: மலாக்கா சட்டமன்ற தேர்தல் பிஹெச் முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவிக்கும் என எதிர்பார்ப்பு. நேபாளத்தில் காணாமல் போன 55 மலேசியர்களின் குடும்பங்களுக்கு JKM ஆதரவு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மடானி அரசாங்க அமைச்சரவையிலிருந்து விலகுவது குறித்த தனது நிலைப்பாட்டில் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் உறுதியாக உள்ளார். சீனாவிலிருந்து தாயகம் திரும்பியதும் தனது பதவி விலகல் கடிதம் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று DAP பொதுச் செயலாளருமான லோக் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக்கிற்கு நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து லோக் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதேவேளை DAP-யைச் சேர்ந்த மற்ற அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் ஒற்றுமை அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிப்பார்கள் என்று அவர் கூறினார். மலாக்கா சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை நம்பிக்கை கூட்டணி PH வேட்பாளர் நியமன நாளுக்கு ஒரு வாரம் அல்லது இரு வாரங்களுக்கு முன் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் தேர்வு கட்சியின் உயர் தலைமைத்துவம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னதாக கட்சி நிலையில் பரிசீலனை நடைமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ அஸ்மான் அபிடின் தெரிவித்தார். 16th மலாக்கா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி உள்ளூர் வெளியூர்களில் உள்ள வாக்காளர்களை உள்ளடக்கிய அஞ்சல் வாக்களிப்பு விண்ணப்பம் இன்று திறக்கப்பட்டது. தகுதி பெற்ற வாக்காளர்கள் அனைவரும் MySPR அதிகாரப்படியான இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் SPR செயலாளர் டத்தோ கைரோல் ஷாரில் இட்ரோஸ் தெரிவித்தார். விண்ணப்பத்திற்கான இறுதி நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எண்ணெய் எரிவாயு சேவை கருவித்துறை OGSE உற்பத்தியை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை பன்னாட்டு சந்தைகளில் விரிவாக்கம் செய்வதன் மூலம் அடுத்த 2-3 ஆண்டுகளில் வருவாயையும் ஈட்ட முடியும். இந்த நடவடிக்கை உள்ளூர் நிறுவனங்களின் மீள்திறனை மேம்படுத்தவும் உள்ளூர் சந்தையை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உதவும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். தொடக்கமாக எண்ணெய் எரிவாயு துறையில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வதற்காக அக்டோபரில் துர்க்மெனிஸ்தானுக்கு மேற்கொள்ளப்படும் பயணத்தில் 14 மலேசிய OGSE நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. நேபாளம் ரசுவா பகுதியில் August 26 ஏற்பட்ட திடீர் வெள்ளம் நிலச்சரிவுகளை தொடர்ந்து காணாமல் போன 55 மலேசியர்களின் குடும்பங்களுக்கு ஆலோசனை சேவைகளை வழங்குவதில் சமூக நலத்துறை விஸ்மா புத்ராவுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உணர்வு ரீதியான மன அழுத்தத்தை கையாள உதவுவதையும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சூழலை அவர்களுக்கு வழங்குவதையும் இச்சேவை நோக்கமாக கொண்டுள்ளது என்று JKM தலைமை இயக்குனர் டத்தோ ஜெய் மூராட் சாயாங் ரம்ஜான் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் உணர்வு ரீதியான நிலை தற்போது படிப்படியாக சீராகி வருகிறது. மேலும் பேரிடரின் தொடக்க நிலையும் ஒப்பிடுகையில் ஆகக்கர முன்னேற்றம் காணப்படுவதாக அவர் கூறினார். தேசிய ஒருங்கிணைந்த அட்டவணை வாயிலாக 5.9 மில்லியனுக்கும் மேற்பட்ட தேசிய நூலக பதிவுகளை ஒருங்கிணைக்க மலேசிய நூலக சூழல் அமைப்பு மாதிரி மைலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நூலக பணிசார் சூழல் அமைப்பை வலுப்படுத்த இயலும். இந்த மாதிரி அதன் இலக்கை அடைவதற்கு தொடர்புடைய சங்கங்கள் அமைப்புகள் உள்ளிட்ட எல்லா தரப்பினரின் கடப்பாடும் தேவைப்படுவதாக மலேசிய தேசிய நூலக தலைமை இயக்குனர் ஐடி இர்வான் ஜுல்காஃப்லி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி கூடுதல் மதிப்பை வழங்கக்கூடும். இருப்பினும் தகவலின் துல்லியத்தை உறுதிப்படுத்த அதன் வெளியீட்டை நூலகர்கள் சரிபார்க்க வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA உலகின் நான்காவது சிறந்த இணைப்பு வசதி கொண்ட விமான நிலையமாகவும் ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் முதன்மை பெரு மையமாகவும் தனது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 2026 OAG பெரு மைய குறியீட்டின்படி 7 புதிய விமான நிறுவனங்களை வரவேற்பதன் மூலம் KLIAவின் கொள்ளளவு 6.9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. அதுடன் ரியாத், அல்ஜீரியா, ஃபுகுவாகுவா போன்ற இடங்களுக்கான தடமும் இதில் அடங்கும். முனைய போக்குவரத்து மேலாண்மையை இன்னும் திறப்பட மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட சேவையின் தரத்தையும் பயணிகளின் வசதியையும் மேம்படுத்துவதே தற்போது முக்கிய கவனமாக உள்ளது என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டத்து முகமது இசானி கானி கூறினார். நாளை முதல் ஞாயிறு வரை தீபகற்பத்தின் வடக்கு பகுதிகளில் பலத்த மேற்கு காற்று வீசும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக குறிப்பிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று நீண்ட நேரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா கூறியது. இவ்வளை ஆசியான் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் ASMC-யின் தரவுகளின்படி கலிமந்தானில் தீப்புள்ளிகளும் மேற்கு சரவாக்கில் புகைமூட்டமும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அதீத வெப்ப காலத்தில் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய முனைப்பு குறித்து டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
1: பொதுவாக 8 கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த கோடை காலத்தில் அதிகமாக தண்ணீரை குடிப்பது மிகவும் நல்லது. மோர், இளநீர், எலுமிச்சை சாறு மற்றும் நீர் சத்து நிறைந்த பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய் ஆகிய பழங்களை அதிகம் சாப்பிடுவதும் மிக நல்லது என்றே சொல்லலாம். காஃபி, டீ மற்றும் அதிக சர்க்கரை கலந்த பானங்கள் உங்கள் உடலை மேலும் வறட்சி அடைய செய்யும். இக்காலகட்டத்தில் இதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லது.
0: கம்போடிய முன்னாள் அதிபர் ஹன்சன் எங்களை வாயிலாக அதிகமானோர் தம்மிடம் பணம் கோரி வருவதாக கூறியுள்ளார். இந்நிலை தமக்கு மனநிறைவின்மையையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக சுமார் 40 ஆண்டுகள் அந்நாட்டை வழிநடத்திய அவர் தெரிவித்தார். உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள் போன்றோர் புலனம் தொலைவரி மூலம் நாள்தோறும் தம்மிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக அவர் குறைப்பட்டு கொண்டார். நாள் ஒன்றுக்கு சுமார் 20 குறுஞ்செய்திகள் வரை தம்மை பெறுவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்லோவாக்கிய அரசாங்கம் எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து பெட்ரோல் நிலையங்களின் லாப விகிதத்தை குறைக்க முடிவெடுத்துள்ளது. நாட்டில் நிலவும் எண்ணெய் விலை அதிகரிப்பையும் அதன் விநியோக சிக்கலையும் களைய ஐரோப்பிய ஒன்றியம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும்படி பிரதமர் ராபர்ட் ஃபிகோ வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய போரால் உலகளவில் எண்ணெய் விலைகள் அதிகரித்துள்ளன. ஹொர்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் அதன் விநியோகமும் தடைப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வளை யுக்ரைனுக்கு நேரடி ராணுவ உதவிகளை ஸ்லோவாக்கியா வழங்காது எனவும் ஃபிகோ கூறினார். விளையாட்டு. 2026 ஆய்ச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா இதுவரை 3 தங்கம் 5 வெண்கலம் என நிர்ணயிக்கப்பட்ட 6 தங்கப்பதக்க இலக்கில் 50 விழுக்காட்டை எட்டியுள்ளது. இந்த வெற்றி தேசிய அணிக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றம் MSN தலைமை இயக்குநர் ஜெஃப்ரே கரின் கூறினார். எனினும் எஞ்சியுள்ள போட்டிகளில் மேலும் பதக்கங்களை வெல்ல வாய்ப்புள்ளதால் தேசிய அணியினர் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தேசிய விளையாடல்களுக்கு மலேசியர்கள் அனைவரும் ஆதரவு வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வளை நாட்டிற்காக பதக்கம் வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் பேராக்கைச் சேர்ந்த விளையாட்டாளர்களுள் அதிவேக ஓட்டக்காரர் முகமது அசி முகமது ஃபாமியும் ஒருவராவார். நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு ஒப்புதல்களின் அடிப்படையில் பதக்கங்களை வெல்லும் பேராக்கைச் சேர்ந்த விளையாட்டாளர்களுக்கு மாநில அரசாங்கம் சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்கும் என்று கல்வி, உயர்கல்வி, இளைஞர் விளையாட்டு செயற்குழு தலைவர் டத்தோ கைருடின் அபு ஹனீபா தெரிவித்தார். இதனிடையே வடகொரியாவின் எடை தூக்கும் வீராங்கனை ரே சொங்கம் மகளிர் 49 கிலோகிராம் பிரிவில் 3 உலக சாதனைகளை முறியடித்து தங்கம் வென்றார். இதன் மூலம் அந்த 28 வயது விளையாட்டாளர் ஆசிய போட்டியில் எடை தூக்கும் பிரிவில் 3 தங்க பதக்கங்களை வென்ற முதல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து இந்தியாவின் மீராபாய் சானு வெள்ளியும் இந்தோனேசியாவின் டயானா த்ரி விஜயானா வெண்கலமும் வென்றனர். மலாக்கா சட்டமன்ற தேர்தல் பிஹெச் முன்கூட்டியே வேட்பாளர்களை அறிவிக்கும் என எதிர்பார்ப்பு. நேபாளத்தில் காணாமல் போன 55 மலேசியர்களின் குடும்பங்களுக்கு JKM ஆதரவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1983 ஆண்டு இன்றைய நாளில் ஜோர்டான் அரசர் அல் மலிக் ஹுசேனும் அரசி நூர் அல் ஹுசேனும் 3 நாள் அதிகாரப்படி பயணமாக மலேசியா வந்தடைந்தனர். இருவரும் காலை 10:25 மணியளவில் DC-10 விமானம் மூலம் சுபாங் விமான நிலையம் வந்தனர். அவர்களை துணை பிரதமர் டத்தோ முசாஹிதா வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து கோலாலம்பூர் நாடாளுமன்ற வளாகத்தில் அரச தம்பதியருக்கு அதிகாரப்படியான வரவேற்பு நல்கப்பட்டது. அதில் பேரரசர் சுல்தான் ஹஜி அஹமத் ஷாவும் பேரரசியார் தங்கு ஹஜா ஹப்சானும் கலந்து கொண்டனர். 3 நாள் பயணத்தின் போது ஜோர்டான் மன்னரும் ராணியும் தேசிய நினைவு சின்னம் துங்கு புட்ரியா சிரார் இல்லம் ஃபெல்டா த்ரோலாக் ஆகிய இடங்களுக்கு சென்றனர். மலேசியா ஜோர்டான் தூதரக உறவுகளையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்துவதோடு மலேசியாவின் சமூக பொருளாதார மேம்பாட்டு மாதிரியை பார்வையிட்டு அறிந்து கொள்வது இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாக இருந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்ஸத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொந்த பந்தங்களை பேணி இணைந்து வாழ்ந்தார்கள். ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஒரு கூட்டத்தினர் வந்திருந்தனர். அவ்வாறு வந்த குழுக்களில் பனு ஹிலால் கோத்திரத்தவரும் வந்திருந்தனர். அவர்களிடையே அன்னை அவர்களின் சகோதரியின் மகனான சியாத் பின் அப்துல்லா பின் மாலிக் ஆம்ரி அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் தனது சிற்றன்னையான மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திக்கும் முகமாக அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வேலை நிமித்தமாக வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அருகில் முன்பின் தெரியாத ஒரு நபர் நிற்பதை பார்த்தார்கள். மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபருடன் மிகவும் சகஜமாக பேசுவதை பார்த்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இவர் எனது சகோதரியின் மகன், உங்களை சந்திக்க வந்த குழுவினருடன் வந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்தினார்கள். இதை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இரத்த பந்த உறவுகளை எவ்வாறு பேணி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை இதன் மூலம் அறியலாம். அதாவது, தன் சொந்த பந்தத்தில் உள்ள அனைவரிடமும் நல்ல அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டதனால் அவர்களை அவர் சொந்த பந்தங்கள் அனைவரும் அடிக்கடி வந்து பார்த்து செல்பவர்களாகவே இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறையச்சம் மிக்க பெண்மணியாக திகழ்ந்ததோடு நற்பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாடுகளை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். உறவுகளை பேணக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். அன்னை அவர்கள் இறந்த பொழுது இதையே புகழாரமாக அன்னை அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சூடினார்கள். இவ்வாறு அன்னை அவர்கள் சொந்த பந்தங்களின் நட்பை பேணி வந்த போதும், அவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்கள் செய்யும் போது தன் சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட கண்டிக்க தவறாமல் இருந்ததில்லை. ஒருமுறை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் நெருங்கிய உறவினர் ஒருவர் மது அருந்திவிட்டு அன்னை அவர்களின் வீட்டிற்குள் நுழைய முற்பட்ட போது அவர்கள் வீட்டு வாசலிலேயே வைத்து, அல்லாஹுவும் நபியும் தடுத்த செயலை செய்துவிட்டு எங்கள் வீட்டிற்குள் தாங்கள் நுழைய வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறி அனுப்பினார்கள். இந்த ஹதீஸ் மூலமாக நம் தந்தை, நம் தாய், நம் சகோதரர், நம் சகோதரிகள், நம் கணவன் அல்லது நம் மனைவி என்பதற்காக அவர்கள் இஸ்லாத்திற்கு புறம்பான செயல்கள் செய்யும் போது அதை ஆதரிப்பது கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாத்தில் எவையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாமும் நம் வாழ்வில் தடை செய்ய வேண்டும். இது மது மட்டுமல்ல, வட்டி முதலான மற்ற விஷயங்களிலும் இஸ்லாத்தின் வரைமுறைகளை பேணி வாழ வேண்டும்.

நாம் மட்டுமல்லாமல் நமது சொந்த பந்த உறவுகளையும் வாழ தூண்ட வேண்டும். நம் சொந்த பந்த உறவுகளில் இவ்வாறு தவறான செயல்கள் செய்பவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது நம் மீதும் குற்றமாகும். நாம் அவர்களுக்கு நல்லதை ஏவி அல்லதை தடுக்க வேண்டும். மேலும் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலே மற்றொரு சம்பவம், இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு நடந்த சம்பவம் அது. அல்லாஹுவின் பாதையில் தான தர்மங்கள் செய்வதிலேயே தங்களிடம் இருந்த பெரும் பொருளாதாரத்தையும் செலவு செய்த நிலையில் தன்னிடம் உதவி என்று கேட்டு வந்தவருக்கு உதவி செய்வதற்காக தனக்கு தெரிந்தவரிடம் பெரும் தொகையை கடனாக கேட்டபொழுது, இவ்வாறு கேட்கிறீர்களே, இதை உங்களால் அடைக்க முடியுமா, இது உங்களுக்கு தேவைதானா என்று கேட்ட நபருக்கு பதிலாக, என் கணவர் அல்லாஹுவின் தூதர் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், கடன் வாங்கும் பொழுது அதை கொடுக்கக்கூடாது என்ற நியத்தில் வாங்கக்கூடாது. அதற்கு மாற்றமாக எவர் ஒருவர் கடன் வாங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த கடனை கண்டிப்பாக கொடுத்து விடுவேன் என்ற நியத்தோடு வாங்கினால் அல்லாஹ் அந்த கடனை அடைக்க போதுமானவன். இந்த செய்தி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் உள்ளது. ஆனால் இன்று கடன் கேட்டால் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கடனை வாங்கிவிட்டு அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். அழகிய கடன்கள் இஸ்லாத்தில் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அழகிய கடன்கள் என்பது வட்டி இல்லாத, வட்டி நோக்கம் இல்லாத கடன்கள். எனினும் கடன்களை பற்றி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையில் கூறும் பொழுது, ஒருவர் கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். எனவே கடன்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் படைத்த ரஹ்மானே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக கூறும் பொழுது, நாம் எனக்கு தெரிந்தவர்தானே, என் சொந்தக்காரர்தானே, நமக்குள் எதுக்கு எழுத்து என்பதெல்லாம் கூறிக்கொண்டு எழுதி வைக்காமல், எழுதி எதுவும் பெறாமல் அப்படியே கடனை கொடுத்து விடுகின்றோம் அல்லது கடன் பெற்றுக் கொள்கின்றோம். பின்னால் அதை கேட்கும் பொழுது அதனால் எவ்வளவு மன வருத்தங்களும் மனத்தாக்கங்களும் ஏற்படுகின்றன. அதற்கு முன்பதாகவே கடன் கேட்டு வருபவரும் கடனை கொடுப்பவரும் முறையாக எழுதி வைத்துக் கொண்டால் இரு உறவுகளும் மென்மேலும் வலுப்படும். அவ்வாறு கடன் கேட்டு வருபவர்களிடம் நாம் அல்லாஹ்வினுடைய அந்த ஆயத்தை கூறி, அல்லாஹ் கூறியுள்ளான், எனவே நாம் இருவரும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என புரியும்படி எடுத்து கூறி எழுதி கொள்ள வேண்டும். இதுவே அல்லாஹ் காட்டிய சீரான வழி. இதை புரிந்து நடக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. சிறிய இடைவேளைக்கு பின் மீண்டும் சுவன மலரை செவிமடிப்போம்.

0: நேயர்களே, அழகிய கடன் பற்றி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நான் திடீரென்று வரும் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றார்கள். ஏனென்றால் திடீரென்று வரும் மரணத்தின் போது நான் யாரிடம் கடன்பட்டுள்ளேன் என்பதாக யாரிடமும் கூற முடியாமல் போய்விடும். சக்ராத்துடைய நிலையில் கூட நம்முடைய கடன் பற்றிய விவரங்களை நம் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட வேண்டும். ஏனெனில் நாளை அதிபயங்கரமான அந்த மறுமை நாளிலே ஷஹீதுகள் கூட சுவனத்திற்குள் நுழைய முடியாமல் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பதை பதைத்து நிற்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் உலகில் வாழ்ந்த பொழுது கடன் வாங்கி அதை முறையாக திருப்பிச் செலுத்தாமல் இருந்திருப்பார்கள் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கடன் விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பவர்களும் கடன் வாங்குபவர்களும் எழுதி வைத்துக் கொள்வதே சிறந்தது. ஏனெனில் அல்லாஹுவும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த வழியில் நாம் அழகிய கடனை வாங்குவதும் கொடுப்பதும் சிறப்பாக அமையும். கடன் பற்றி அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கம் அளித்த போது, அதை ஏற்றுக்கொண்ட நபர் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுத்தார்கள். மேலும் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்கள் சம்பந்தமான ஹதீஸ்கள், அதிலும் குறிப்பாக மாதவிடாய், குடும்ப வாழ்க்கை போன்றவற்றில் உள்ள மிக அதிகமான ஹதீஸ்களை அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நான் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று, சின்னம்மா, எனக்கு தலை சீவி விடுங்கள், ஏனெனில் என் மனைவிக்கு மாதவிடாய், அவள் தலை சீவி விட முடியாது அல்லவா என்று கூறினேன். இதை கேட்ட மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், உங்களுக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் நினைவுக்கு வரவில்லையா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய மாதவிடாய் நேரங்களில் எங்களின் மடியில் தலை வைத்து உறங்கியிருக்கிறார்கள், எங்களுடன் உணவு உண்டியிருக்கிறார்கள், ஒரே பாயில் படுத்திருக்கிறார்கள் என்பதாக மாதவிடாய் சம்பந்தமான அனைத்து விளக்கங்களையும் ஒரே ஹதீஸ் மூலமாக தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். மாதவிடாய் சம்பந்தமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெண்மணிகள் கேட்டபொழுது, அல்லாஹ் தன்னுடைய ஆயத்தில் மாதவிடாய் என்பது ஒரு உடல் உபாதை, அது மனம் சம்பந்தப்பட்டதல்ல, அந்த நேரங்களில் தொழக்கூடாது மற்றும் நோன்பு வைக்கக்கூடாது, வீடு கூடுவதும் கூடாது, மற்ற அனைத்து அமல்களையும் இயல்பாக மற்ற காலங்களைப் போல் செய்யலாம். அல்லாஹ் பெண்கள் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாகவே அவர்களின் உடல் வலி இருக்கும் மாதவிடாய் நேரத்தில் தொழுதல் மற்றும் நோன்பு வைத்தல் போன்ற அமல்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்தான். இது அல்லாஹ் பெண்களான நமக்கு கொடுத்த சலுகையாகும். மாதவிடாய் காலங்களில் தொழாத தொழுகையை மீண்டும் எடுத்து கதா செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட நோன்பை மீண்டும் உடல் சுத்தத்திற்கு பின்பு கதா செய்ய வேண்டும் என்பதும் மார்க்க சட்டமாகும். இன்ஷா அல்லாஹ் மார்க்க சட்டத்தை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியாரில் புரிவானாக என்று துவா செய்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கிம்.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

கற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கின்றோம். பாடல்களை உங்களுக்கு அப்படியே அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். நீங்களும் அங்கிருந்து ரசிச்சுட்டே இருக்கீங்க. விக்டோரியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி அனுப்பி வச்சிருக்காரு உங்களுடைய அப்பா தாஸ். அதுக்கப்புறம் உங்கள் உடன்பிறப்புகள் ரேகன், ரெஜினா, ஸ்டீவன் எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. உங்கள் கணவர் கெவின், உங்கள் மகள் லெத்திஷா, அண்ட் அதுக்கப்புறம் சிறப்பு தனிப்பட்ட முறையில ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க ஜுனேரா இல்லியானா. எல்லாருமே உங்களுக்கு அன்போடு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. விக்டோரியா, நாங்களும் இங்கிருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. நீங்க நினைத்த காரியங்கள் அத்தனையும் உங்கள் கை கூட நாங்களும் எங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுக்காக கொடுக்கிறோம்.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

காற்றின் மொழியில் பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்டே இருக்கோம். தொடர்ந்து உள்ளூர் பாடல் ஒன்றை உங்களுக்கு கொடுக்கலாம்னு தோடுது. சுதினேஷ் சுப்பிரமணியம் ஸ்ரீவித்யா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இசை வர்மன் இளங்கோவன். அதனை தொடர்ந்து ஒரு இந்தி பாடலும் உங்களுக்காக இருக்குங்க. ஒடி நாராயண் குரல்ல என்ன பாடல்களையும் இப்போ நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக செய்கி மொழி அப்படின்றதுனால இந்த செய்கிலேயே பேசுவாங்களே அவங்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: இது கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஒரு சிலர் வந்து இந்த செய்கி மொழியை பயன்படுத்துவாங்க. வழக்கமா அவங்க வீட்டுல இருக்கும் போதோ அல்லது நெருங்கியவர்கள்ட்ட வாய்விட்டு தான் பேசுவாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல தவிர்க்க முடியாத சூழல தான் இந்த செய்கி மொழியை பயன்படுத்துறாங்க.
3: கிளாஸ் தாண்டி போறப்ப சத்த கேட்டு நான் சும்மா நின்னு பார்த்தாலே போதும் அந்த ஹோல் கிளாஸ்
1: உட்காந்துருவாங்க. என்னங்க லீடியா நீங்க முகபாவனை இப்படி பண்ணுது?
2: நீங்க என்ன கட்டு ஒழுங்கு ஆசிரியா என்ன?
4: என்னங்க
1: உங்களை இப்படி மிரட்டி வச்சிருக்காங்க?
2: வழக்கமா அது அப்பா தானே செய்வாரு. இங்க என்ன
4: அவங்க தான் ரொம்ப எங்க போனாலும் எங்க கூட வருவாங்க. அதனால அவங்க எங்கேயாவது அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்கல, நான் ரொம்ப நேரம் அந்த சூழ்நிலையில இருக்க கூடாதுன்னாக்கா அவங்க என்னை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அந்த பார்வையில எனக்கு தெரிஞ்சிடும்.
5: என்னோட செய்கை மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுல வந்து மகனுக்கும் மகளுக்கும் தேவையில்லாத அக்யூமெண்ட் ஓடிட்டு இருக்கோம். பார்த்துட்டு அந்த இண்டெக்ஸ் இங்கரை மட்டும் அப்படி காமிச்சனா அதோட ரெண்டு பேரும் அப்படி சைலண்ட் ஆயிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பத்தி போயிடும்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
6: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல ஃபேன்.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 1974 பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ஆக்குவை மாற்றி அமைப்பதற்கான சட்ட வரைவு முதல் வாசிப்புக்காக வரும் டிசம்பரில் மக்களவையில் சமர்ப்பிக்கப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடேர் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உயர்கல்வி சூழல் அமைப்பையும் உறுதி செய்யும் வகையில் பல்வேறு தரப்பினருடன் முழுமையான கலந்தாய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். வரும் 24 நாள் முதல் 30 வரை RON 97 RON 95 பெட்ரோல் சில்லறை விலை லிட்டருக்கு தலா 20 சென் அதிகரித்துள்ள வேளை டீசலின் விலை லிட்டருக்கு 15 சென் உயர்ந்துள்ளது. RON 97 லிட்டருக்கு 5 ரிங்கிட் 5 சென் என நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளை உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 RON 4 ரிங்கிட் 57 சென்னுக்கும் டீசல் லிட்டருக்கு 5 ரிங்கிட் 42 சென்னுக்கும் விற்கப்படும் என்று நிதி அமைச்சு கூறியது. இன்று ஈப்போ சுல்தான் இஸ்கண்டர் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் சொற்ப காயங்களுக்கு ஆளான சுல்தான் அஸ்லான் ஷா மருத்துவ பயிற்சிக் கழகத்தின் 11 பயிற்சியாளர்கள் ஓட்டுநர் ஆகியோரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சு கூறியது. அதேவேளை அவர்களின் நலனும் தேவைகளும் உரிய முறையில் கவனிக்கப்படும் என்றும் அது தெரிவித்தது. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடும் என்ற அச்சத்தின் பேரில் காவல்துறையினர் தலைநகரின் முதன்மை சாலைகளை மூடும் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். நியூயார்க்கில் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் உயர்நிலை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். சவுதி அரேபியா, பிரான்ஸ், பிரிட்டன், கனடா ஆகியவற்றின் அழைப்பின் பேரில் அவர் அதில் கலந்து கொண்டதாக வாஃபா செய்தி வெளியிட்டது. ஐநா பேரவையினூடே நடைபெற்ற அதில் பாலஸ்தீன நெருக்கடி உள்ளிட்ட வட்டார அண்மைய நிலவரங்கள் குறித்தும் பேசப்பட்டது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய ஆடவர் ஸ்குவாஷ் வீரர் சஞ்சய் ஜீவா 3 சுற்றுக்கு முன்னேறினார். முதன்முறையாக ஆசிய போட்டியில் பங்கேற்றுள்ள சஞ்சய் 11-2, 11-4, 11-9 என உஸ்பெகிஸ்தானின் அப்துல் ரஹ்மோனு முகமது முஸ்தாஃபோவை தோற்கடித்தார். அடுத்து அவர் இந்தியாவின் வி சௌத்ரானியுடன் பொருதுவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் எஸ்ட்ரோ 873 வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நம்ம இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணிக்குள்ளையும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்யறீங்களோ அந்த பாடல தான் நாங்க உங்களுக்காக வழங்குவோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே ஓடோடி வாங்க. 10 கொள்வன்ற உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

அந்த பாடல் தான் இன்றைய 10 மணிக்கான தொகுப்பை வந்து தொடக்கி வச்சிருக்கு. சரி, நேர்கள் நிறைய பேர் வந்து டிக்டாக் நேரலில் இணைந்திருக்கீங்க, வந்து உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5-2 பதிவு செய்யப்பட்டது, அதில் 5ஆம் எண்ணுக்கான பதிவுகள் தான் அதிகமாக வந்திருந்தது. ஆக 5ஆம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். கே எஸ் ஹரிசங்கர், சின்மயி, ஸ்ரீபட அவங்க குரல்ல வருது. அதுக்கு பிறகு 2ஆம் எண்ணுக்கான பாடல் வருது, கபில், கபிலன், ரக்ஷிதா, சுரேஷ் குரல்ல.

நிமிடமாயிருச்சு. நம்ம வந்து டிக்டாக் நிரலில் இணைந்திருக்கோம். பாடல்கள் இங்கே இருக்கு, 10 பாடல்கள் இருக்கு, 10 எண்கள் இருக்கு. ஒவ்வொரு எண்ணையும் நீங்க தேர்வு செய்து கொடுக்கும் போது அந்த எண்ணுக்கான பாடலை நாங்க இங்கிருந்து ஒளியேற்றிக்கிட்டே இருக்கோம். சரி, இ-ஹெய்லிங் வாகன ஓட்டுநர்கள் சாலையில் பயணத்தில் இருக்கலாம், பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்றதை விட பணியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. ரொம்ப அஸ்தியா இருக்கா, போய் வா, ஒரு ஒரு பாதுகாப்பான இடமா பார்த்து கொஞ்ச நேரம் கண் அயர்ந்து ஓய்வெடுக்கலாம். அப்படி இல்லை முடியல அப்படின்னு சொன்னா வீட்டை கிளம்பி போயிருங்க, பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். சம்பாதிக்கிறது எல்லாம் குடும்பத்துக்காக தான், ஆனா அந்த குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் அதை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம வந்து டிக்டாக் நேரில் கேட்டிருந்த போது 3-4 இந்த எண், 2 எண்ணுகளுக்கான பதிவுகள் அதிகமாக இருந்தது, அதில் 3 எண்ணுக்கான பதிவு தான் மிக அதிகம். ஆக 3 எண்ணுக்கான பாடல், அதனைத் தொடர்ந்து 4 எண்ணுக்கான பாடல்.

ரொம்ப அழகான பாடல். அது நான்காம் எனக்கான பாடல், கடைக்குட்டி சிங்கம் திரையிலிருந்து அந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். சரி, அடுத்த நிலையில் எந்தெந்த எண்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது 8, 9 எண்கள் பதிவாகி இருந்தது. அதில் 8 எனக்கு தான் மிக அதிகமான பதிவுகள் வந்து சேர்ந்திருக்கு. ஆக 8 எனக்கான பாடலை சிவம் மகாதேவன் குரல்ல கேட்க போறோம். அதுக்கப்புறம் 9 எனக்கான பாடல் ஏ ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் வாங்குறாங்க.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு, என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஒன்பதாம் எனக்கான பாடல் அதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி தொடங்கினுச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இன்னும் ஏறக்குறைய 11 மணி, இன்னொரு அரை மணி நேரம், 20 நிமிடங்களில் 11 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இன்றைய நாளே நிறைவடைந்துடும். ஆனால் நிறைவடையும் இந்த தருணத்திலாவது உங்க மனசுல இதுக்கு முன்னாடி காலையில் ஏதாவது மன வருத்தம் இருந்துச்சுன்னா, கவலை இருந்துச்சுன்னா, இப்போ அதெல்லாம் நாங்கள் போக்கிட்டோம், அதெல்லாம் நாங்கள் வெளியெடுத்து வீசிட்டோம் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு துணையா எப்போதுமே மின்னலம் இருந்துட்டே இருக்கும், பாடல்கள் எப்போதுமே உங்களுக்கு துணையா இருந்துட்டே இருக்கும். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாங்க வந்து டிக்டாக் நேரடிகள் நிறைய நேர்கள் எழுந்திருக்கீங்க, அப்படி நீங்க ஓய்வா இருக்கீங்க, இன்னும் டிக்டாக் பக்கமா வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வந்து சேருங்க. உங்களுக்காக காத்திருக்கின்றது காற்றின் மொழி. நிறைய பேர் வந்து பதிவு செய்திருக்கீங்க, 6-1 அப்படின்னு பதிவு செய்திருக்கீங்க. ஆக 6 மணிக்கான பதிவுகள் தான் வந்து நிறைய வந்து சேர்ந்திருக்கு. என்னன்னா, இன்றைக்கு வந்து நடிகை சில்க் ஸ்மிதாவின் நினைவு நாள். 30 ஆண்டுகள் ஆச்சு அவங்க நம்ம விட்டு பிரிந்து. ஆக அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம், அவங்க இந்த பாடல் காட்சியில இருப்பாங்க. அந்த பாடலை நாம எடுத்து வச்சிருக்கோம். இந்த எண் எந்த எண்ணுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 எண்ணுக்கு பின்னால் தான் இந்த பாடல் இருந்தது. ஆக 6 எண்ணுக்கான பாடல் இதுதான். 6 எண்ணுக்கு நிறைய பதிவுகள் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. 6 எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து 1 எண்ணுக்கான பாடலும் வருதுங்க.

செயின்ட் ஜோல்டன் திவ்யா ரமணி குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். அதுதான் வந்து ஒன்றாம் எண்ணுக்கான பாடல். ஆக மீதம் இருப்பது 7-10 மட்டும்தான். 7-10 அப்படின்னு நாம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய நேயர்கள் 7 எண்ணுக்கு தான் பதிவு செய்திருக்கீங்க. ஆக 7 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து 10 எண்ணுக்கான பாடல் உங்களுக்காக, அதுக்கப்புறம் 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம்பாடல்களும் உங்களை தானாட்ட காத்திருக்கு. தவற விட்டுறாதீங்க. 11 மணிக்கு பிறகு சொர்க்கத்தை கையில் எடுத்து கொடுக்க போறோம். அதுதான் பழம்பாடல்கள். இணைந்திருங்கள்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா தொடர் அரசதந்திர கலந்துரையாடல்கள் மூலம் நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. அதன் மூலம் கருத்து வேறுபாடுகளுக்கும் சிறந்த முறையில் தீர்வு காணப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். குறிப்பாக மலேசியாவும் சீனாவும் சிறந்த உறவுகளை தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். சரவா சரியான் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நாளை மூடப்படும். அங்கு காற்று மாசு குறியீடு 201 தாண்டியுள்ளதால் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை கூறியது. பள்ளி மூடப்படும் நாள்களில் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் மேற்கொள்ளப்படும் என்றும் அது கூறியது. நியூசிலாந்தின் புதிய துப்பாக்கிச் சட்டங்கள் புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இது அந்நாட்டின் துப்பாக்கி கட்டுப்பாட்டு முறையில் 40 மேலான காலத்தில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய மாற்றம் என்று நீதி துணை அமைச்சர் நிக்கோல் மெகி தெரிவித்தார். பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் சட்டங்கள் பின்பற்றப்படுவதை எளிதாக்குவதற்கும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாகவும் அதேவேளை ஆபத்தாகவும் இருப்பதாக பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாட்டு அமைப்பு OECD தெரிவித்துள்ளது. 2026 முதல் பாதியில் பல நாடுகளின் பொருளாதாரங்களில் AI தொடர்பான முதலீடுகளும் உற்பத்திகளும் வேகமாக அதிகரித்துள்ளதாக அதன் இடைக்கால பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை கூறுகிறது. விளையாட்டு. 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து. இம்மாதம் 25 முதல் அக்டோபர் 5 வரை அப்போட்டி இந்தோனேசியாவில் நடைபெறவுள்ளது. அதில் பங்கேற்கும் ஹரிமா மலாயாவுக்கு மலேசியர்கள் அனைவரும் வற்றாத ஆதரவை வழங்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். வெள்ளிக்கிழமை தொடக்க ஆட்டத்தில் தேசிய அணி வங்காளதேசத்தை எதிர்கொள்ளும். லாலிகா கிளப் வெலன்சியாவின் புதிய தலைமை பயிற்றுநராக ஜேவியர் ஆகுவா நியமிக்கப்பட்டுள்ளார். மெக்சிகோ முன்னாள் தலைமை பயிற்றுநரான அவர் இப்பருவம் வரை அக்கிளப்பை வழிநடத்துவார் என வெலன்சியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 67 ஆகுவா 2026 உலக கிண்ணத்தில் மெக்சிகோ அணியை 16 குழுக்கள் சுற்றுவரை கொண்டு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் நம்மை இணைத்து வைத்திருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை வந்தாலே இடைவிடாத பழம்பாடல்களை சொர்க்கம் மாதிரி உங்க கைகளில் எடுத்து அப்படியே கொடுத்துட்டு ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருவோம். அது மாதிரி இன்றைக்கும் நிறைய பாடல்கள், உங்க மனசு விரும்புற மாதிரியான பாடல்களை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கோம். ஏம் ராஜா ஜிக்கி வழங்கும் பாடல் இன்றைய தொகுப்பை தொடக்கி வைக்குது. அத்தனை பாடல்களும் வழக்கம் போடுறாங்க, உங்க தூக்கத்தை அப்படியே கெடுக்க போகுது, இருந்தாலும் நீங்க ரசிக்கத்தான் போறீங்க. இது மலரும் நினைவுகள்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்ல சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: கண்கள் காதல் காவியம்.

0: மண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இனிய இரவு வாழ்த்துக்கள். ஒரு ஊரில் இரண்டு சகோதரர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவன் பரம ஏழை, மற்றொருவன் பணக்காரன். பணக்காரனிடம் அவனுடைய தம்பியாகிய ஏழை ஒரு பசுவை கேட்டான். அண்ணன் பசுவை கொடுப்பதற்கு முன் என் நிலத்தில் நீ தினமும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்றான். அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டான். பசுவை வாங்கிக் கொண்ட இளையவன் தான் ஒத்துக்கொண்டது போல் அண்ணன் நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான். ஓராண்டு முடிந்தது. தம்பி அண்ணனிடம் வேலைக்கு செல்லவில்லை. மறுநாளே பசுவை திருப்பி கேட்டான் அண்ணன். ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான். ஓராண்டு காலம் நீ பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா, அதனால் இரண்டிற்கும் சரியாகிவிட்டது என்றான். வாக்குவாதம் ஏற்பட்டது. இருவரும் ஒரு அறிஞரிடம் சென்றனர். வழக்கை விசாரித்த அறிஞர் அவர்கள் இருவருக்கும் மூன்று புதிர்களை கொடுத்து, இதற்கு சரியான பதில்களை யார் சொல்கின்றீர்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார். முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? இரண்டாவது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? மூன்றாவது புதிர், அதிக விரைவாக செல்வது எது? இந்த மூன்று புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்றார். இருவரும் வீட்டிற்கு வந்து மூளையை குழப்பி சிந்தித்தனர். மறுநாள் காலை அறிஞரை சந்தித்தனர். மூத்தவரை அறிஞர் அழைத்து என் புதிருக்கு விடையை சொல் என்றார். மேன்மை தாங்கிய அறிஞர் அவர்களே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை இறைச்சி. கொழுத்த பிராணியின் இறைச்சியை சாப்பிட்டால் வயிறு நிரம்பும் என்றான். பல மணி நேரம் பசிக்காது என்றான். இரண்டாவது கேள்விக்கான விடை, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைய இருக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும் என்றான் இரண்டாவது புதிருக்கான விடையை. மூன்றாவதாக, அதிவிரைவாக செல்வது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றன என்று சொல்லிவிட்டு அறிஞரை பார்த்து, பசு எனக்குத்தானே என்று கேட்டான். அறிவிலியே, நீ சொன்ன அனைத்தும் அபத்தமான பதில் என்றார் அறிஞர். அறிஞர் இளையவனை அழைத்தார். புதிருக்கு விடையை சொல் என்றார். அறிஞரிடம், நம் வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன. அந்த உணவால் தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. இரண்டாவது உங்களது புதிருக்கான விடை, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலை உயர்ந்த செல்வத்தையும் மனிதன் விட்டு விடுவான். மூன்றாவது உங்களது புதிருக்கான விடை, அதிவிரைவாக செல்வது நமது சிந்தனை ஓட்டம். அது நாம் விரும்பிய போது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இவையே சரியான விடைகள். இந்த பசு உனக்கே என்று சொல்லி பசுவை இளையவனுக்கு கொடுத்தார். அறிவால் அனைத்தையும் வெல்லலாம். எனவே நமது சிந்தனை ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது இந்த புதிரின் மூலமாக அறிஞர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே நமது சிந்தனையை சரியான வழியில் நாம் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரசூல் எந்த வழியிலே நமது சிந்தனைகளை சிந்தனையுடைய ஓட்டத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்களோ அப்படிப்பட்ட சரியான வழியிலே நம்முடைய சிந்தனைகளை நேரான வழியிலே நாம் அமைத்துக் கொள்கின்ற பொழுது நமக்கு அந்த சிந்தனையின் மூலமாக நல்வழி பிறக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா நமக்கு அந்த வாய்ப்பை தந்தருள் புரிவானாக. முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இரவு இதமாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
4: நிகழ்ச்சியின் முடிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

எனக்கும் இருந்த பிரச்சனை ஊரு ஊரா தெரிய வச்சுட்டேன். என்ன நடக்குது ஏது நடக்குது கொஞ்சம் யோசிக்கிற முன்னாடி நடு ரோட்ல எல்லாம் போய் திரிஞ்சே கடந்த அம்மா வளர்ந்தவையெல்லாம் கேள்வி கேட்க கிடைச்ச வைப்ப காத்துல பறக்க துரோகம் பார்த்த என் மேல் விழுக்க புதுசாகி தெரியும் அங்கங்க முளைச்சு கூடா நட்டு.

வணக்கம், நான் கார்த்திக் சாம்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்லி பார்வை டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டு இருக்கிறது இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ண.
1: இரு மீன்கள் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம்
0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையுசூன்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆ சொல்லடி.
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கிக்க சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
2: ஹே டூட்
3: ஹாய் அந்தோனி
2: வாட்ஸ் அப் வாட்ஸ் ஹேப்பனிங்
3: நதிங் மச் டா
2: சோ சட்
3: குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு குச்சக்கு

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நூல் துகள்கள் சொல்லுவோம், ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்ள

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

எடுக்கும் காலம் மட்டும் வைத்துக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதடு நேரம் ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. போடு

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் அந்நாட்டின் 5 மாபெரும் தொழில்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தினார். அதில் ஏஜிஐ பாட் இனோவேஷன் நிறுவனம் 2035 1 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான முதலீட்டை மேற்கொள்ளவும் அதன் மூலம் 5,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உறுதியளித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை வரை பகடிவதை எதிர்ப்பு தீர்ப்பாயம் TAB 55 புகார்களை பெற்றுள்ளது. அவற்றில் 5 சம்பவங்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற விவகார அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஓஸ்மான் சைட் கூறினார். தீர்ப்பு வழங்கப்பட்டதில் பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோருதலும் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். ஐநா உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்றிருக்கும் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் புதன்கிழமை அமெரிக்க ஜான் எஃப் கெனடி அனைத்துலக விமான நிலையம் சென்றடைந்தார். ஐநாவுக்கான மலேசியாவின் நிரந்தர உறுப்பினர்கள் மலேசிய குழுவை விமான நிலையத்தில் வரவேற்றனர். சரவா சரியானில் புகைமூட்டம் காரணமாக காற்று தூய்மை கேட்டு குறியீடு 201 கடந்ததையடுத்து இன்று பள்ளிகள் மூடப்படுகின்றன. புகைமூட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட அந்த வட்டாரத்தில் உள்ள 108 பள்ளிகள் மூடப்பட முடிவெடுக்கப்பட்டதாக மாநில கல்வித்துறை தெரிவித்தது. ஈரான் கலந்துரையாடலுக்கு தயாராக உள்ளது, ஆனால் அச்சுறுத்தலின் கீழ் நடத்தப்படும் பேச்சை ஏற்றுக்கொள்ளாது என ஈரானிய அதிபர் மசூத் பசஷ்கியான் தெரிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களில் தீவிரம் காட்டவில்லை, எனினும் அமைதிக்காக அணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உரிமையை தெஹ்ரான் கொண்டுள்ளது என அவர் உரைத்தார். இவ்வேளை அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள தலைமையகத்தில் நடைபெற்ற ஐநாவின் பொது பேரவையில் உரையாற்றிய ஐநா தலைவர் அந்தனியோ குட்டரஸ் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் தொடர் வளர்ச்சியை பாராட்டினார். அத்துடன் புதைப்படிவ எரிபொருள்களை கைவிடுவதற்கான உறுதியான திட்டங்களை வகுக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இதன் 5வது நாளில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றதை தொடர்ந்து மலேசியா 3 தங்கப்பதக்கம், 1 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்கள் என ஒட்டுமொத்தமாக 9 பதக்கங்களை வென்று 8ம் நிலையை பிடித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தின சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதகல்லாஹுல் அஸீம்.

நேயர்களே, மனிதன் சக மனிதனிடம் பழகுவதற்கு அவனது பண்புகளில் இணைவதற்கு முதல் காரணி பேச்சுதான். பேருந்திலோ இரயிலிலோ அல்லது பணியிலோ என்று எங்கும் இரு மனிதர் இருக்கும் நேரத்தில் உரையாடல் அவசியமாகிறது. அந்த உரையாடல் அழகாக இருப்பின் அவன் மக்கள் விரும்பக்கூடியவனாக மாறிவிடுகிறான். நமது உள்ளத்தின் எண்ணங்களை எடுத்து வைக்கவும் பிறரின் என்ன அலைகளை நாம் அறிந்து கொள்ளவும் உதவும் சாதனமே உரையாடல். இதையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வார்த்தை ஒரு தர்மம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தளவு தன் பேச்சில் அழகிய வார்த்தையை பயன்படுத்துபவர் என்பதையும் தீய பேச்சற்றவராக இருந்தார் என்பதையும் திருக்குர்ஆன் இதோ இப்படி சொல்கிறது. கடுகடுப்பானவராகவும் கடின உள்ளம் கொண்டவராகவும் நீர் இருந்திருப்பீரானால் உம்மிடம் இருந்து அவர்கள் விரண்டோடியிருப்பார்கள். அல் குர்ஆன் சூரா அல் இம்ரான் வசனம் 159. நேர்களே, உண்மைதான், அழகிய பேச்சு இல்லையெனில் மக்கள் நம்மை விட்டும் விரண்டோடி விடுவர்.

0: அதை செல்லுங்கள்.
1: நேர்களே, ஹசரத் யஹ்யா இப்னு முஆத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகையில், மென்மையான மனிதனின் நாவிலிருந்து அவனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் அழகிய வார்த்தைக்கு ஈடு இணை உலகில் ஏதுமில்லை என்றார்கள். பெரும் மக்கள் ஆதரவை பெற்ற மனிதர்கள் அனைவரும் தனது அழகிய பேச்சு என்ற சாதனத்தாலேயே மக்களை வசீகரித்தனர். வரலாற்றில் வாழ்ந்த தத்துவ அறிஞர்களும் பெரும் கொள்கைகளை வகுத்தவர்களும் மக்களை வசீகரித்தது அழகிய பேச்சால்தான். இனிய பேச்சு உடையவனுக்கு எல்லோருடைய இதய கதவுகளும் தாமாகவே திறந்து விடுகின்றன. எல்லோருடைய கைகளும் அவனை வரவேற்கின்றன. எல்லோருடைய முகமும் அவனை கண்டால் பிரகாசம் அடைகின்றன. நாகரிகமற்ற அரபுகளிடம் அழகிய பேச்சின் மூலமே நன்மதிப்பையும் அன்பையும் பெற்றார்கள் நபி அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் ஏராளமான நிகழ்வுகள் அவர்கள் அழகிய எளிய பேச்சுகளை உடையவர் என்று எடுத்து எம்புகிறது. அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அன்சாரி தோழர் முதன் முதலாக நபி பெருமானாரை சந்திக்க வந்தபோது பெருமானாருக்கு முன் அமர்வதற்கு தயங்கியபடி அஞ்சிக் கொண்டே பேசினார். அவரை தன்னருகில் அமர வைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழரே, என்னோடு நீங்கள் இயல்பாக உரையாடுங்கள், நானும் ஒரு சாதாரண தாயின் மகன்தான் என்றார்கள். அழகிய பேச்சின் அடையாளமாகத்தான் மார்க்கம் சலாமை கொண்டு பேச்சை தொடங்க சொல்கிறது. அழகிய பேச்சு என்பது நளினமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக பேசினாலும் அல்லது ஒரு தீமையை சுட்டி காட்டினாலும் நளினம் இருக்க வேண்டும்.

நேரிலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிர்அவுனிடம் பேசும் முறையை கற்றுக் கொடுத்தான். நீங்கள் அவனுக்கு நளினமாகவே உபதேசம் செய்யுங்கள் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 20:43 அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான். இனிமை நிரம்பிய சொற்கள் புரட்சிக்காரர்களின் மனதை கூட மாற்றியமைத்து விடுகின்றன. குரலில் மிருதுத்தன்மை வெளிப்படுத்துவது கூட மேன்மக்களின் தன்மையாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே, உங்கள் சப்தத்தை நபியின் சப்தத்தை விட உயர்த்தாதீர்கள் என்று பணிக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 44:2. ஒருவருடைய குரலே அவருடைய பண்பாட்டை அளவிடும் உரைக்கல்லாக இருக்கிறது. அழகிய பேச்சு என்றாலும் அது வீணான பேச்சாக இருப்பின் மக்களுக்கு பயன் தராது. மனிதர்களை 3 விதமாக பார்த்தார் ஓர் அறிஞர். குறைதர மக்கள் மனிதர்களை பற்றி பேசுவார்கள். நடுத்தரத்தினர் எப்போதும் செய்திகளையே எடுத்துரைப்பர். உயர்தரத்தினர் உயர்ந்த கருத்துகளையே எடுத்துரைப்பர் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமான பேச்சை பற்றி குறிப்பிடுகையில், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்றார்கள். நூல் ஆதாரம் புகாரி.

நேர்களே, தனது சகோதரனுக்கு நன்மையை எடுத்து சொல்வதும் தீமையை விட்டு விலக்குவதும் நலவான பேச்சில் உள்ளதுதான். ஒரு மனிதன் மக்களுக்கு நலவை விரும்பக்கூடியவனாக இருந்தால் அவன் அனைவராலும் விரும்பப்படுவான். நலவான பேச்சு, அழகிய பேச்சு என்பது எதிரிகளிடமும் இருக்க வேண்டும். அழகிய பேச்சுடையவன் சூழ்நிலைக்கு ஏற்ற அறிவுடனும் இனிமையாகவும் பேசி மக்களின் மனதை கவர்ந்து விடலாம். இனிமையான பேச்சின் மூலம் தனது அலுவல்களை கூட வெற்றிகரமாக முடித்துவிட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிறரிடம் பணிவுடனும் மென்மையான வார்த்தைகளுடனும் நளினமாகவும் முன் வருவானோ அவன் மீது அல்லாஹ் நரகத்தை அறமாக்கிவிட்டான். நூல் ஆதாரம் ஹாக்கிம். ஆகவே நேர்களே, புன்முறுவலுடன் பேசும்

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம், இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. மணி இப்போ 6:30.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் மலேசியா. உங்கள் காலை பொழுதை நம் குதூகலப்படுத்த நாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு வந்துட்டோம்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 7 2026, செப்டம்பர் 24, வியாழக்கிழமையில உங்களை நாங்க சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றைய பொழுது நல்லபடியா முடிஞ்சு இன்றைய விடியல் ரொம்ப அழகான ஒரு விடியலாக உங்களுக்கு இருக்கணும்.
1: நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இந்த வலிமை அப்படின்றது உடலை தாண்டிங்க மனசுல தான் ரொம்ப அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: மரியாட்டு கமரா அப்படின்ற ரொம்ப ரொம்ப வலிமை மிக்க ஒரு பெண்ணை பற்றி பேச்சாளர் பாரதி பாஸ்கர் வந்து பேசியிருந்தாங்க. மன வலிமையின் ஒரு அடையாளம், மறுபெயர் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16 மோகன் ஒரு சூழல்ல அவங்களுடைய இரு கைகளுமே வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல். 36 எந்த ஒரு உதவியும் இல்ல, ஓடி போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் தப்பிச்சு போறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்கும் போது அவருக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கல, ஒரு மாங்காய் கிடைச்சிருக்கா அதை கொடுத்து அப்படி வீசிட்டு போயிட்டாரு. அந்த மாங்காயை மட்டும் சாப்பிட்டு 36 உயிர் வாழ்ந்த அந்த பொண்ணு இன்னைக்கு உலகத்துடைய மிகப்பெரிய படைப்பாளியாக மாறி இருக்காங்க. கைகள் தான் இல்ல, அடுத்து வாழ்க்கை அப்படியே விட்டுற கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கால்களால எழுதக்கூடிய ஆற்றலை கொண்டு, பேனாவை கொண்டு எத்தனையோ படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் மரியாட்டு கமரா அப்படின்ற இந்த பெண்.
1: இப்படி ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய பெண்ணை பத்தி நம்ம இன்றைக்கு நம்ம பாத்திருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மள சுத்தி ஏன் நம்ம கூட அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்றீங்களா? உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. இன்னும் பண்ணுங்க. மன வலிமையை மட்டும் எப்போதுமே கைவிட்டுறாதீங்க.
0: கைகள் இல்ல, ஆனா நம்பிக்கை நிறைந்திருந்தது. சில சூழல்கள்ல நம்ம ரொம்ப துவண்டு போயிருவோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கூட ஏற்படுத்துது. துவண்டு போவாதீங்க. கையே இல்லாத ஒருத்தவங்க நடந்து போய் ஏதோ சாதிக்கலான்ற அந்த தைரியத்துல போனாங்கன்னா உங்களாலையும் முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.
1: சரி, 10 வரைக்கும் இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம்.
0: இது வணக்கம் இன்னும்

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னா, ஸ்டெப் அப்ஸ் செய்வது. ஸோ ஸ்டெப் அப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க படியில இறங்கி நீங்க செய்யலாம், இல்ல வந்து உறுதியான ஒரு மேடை, அது ஏதாவது உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்துச்சா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து காலையில செய்வது வந்து மிகவும் நல்லது. ஸோ அது செய்முறை வந்து எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலை மேலே வைத்து மீண்டும் வந்து இறங்கி ஏற வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிளான வந்து ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் வந்து வேலைக்கு போறவங்கள இருந்து மாணவர்கள் கூட வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால வந்து என்ன நல்லதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க கால் வலுப்படுத்தும். அது மட்டும் கிடையாது, இப்ப நிறைய பேர் வந்து கால் வலி முட்டி வலின்னு சொல்றவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து தினமும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க கால் வலி முட்டி வலிகள் வந்து குறையும். இந்த ஒர்க் அவுட் செய்முறை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான், 3 செட்டுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டும், 20 முதல் 30 வினாடிகள் வரை. நன்றி, வணக்கம். இதோட நாளைக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்ஸோட பார்ப்போம்.

0: இப்படி ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன், நீங்க தான் வெற்றியுடைய அடையாளம். அவங்க மனசே மாறிடும் மோகன். அவங்க ஒரு மாதிரி சோம்பல் அடைஞ்சிருந்தா கூட ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி கொண்டு எழுந்திருப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப முக்கியங்க.
1: சரி, கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம்.
0: கவனத்தை எடுத்திருக்கக்கூடிய செய்தியின் வரிசையில், பொருளாதார வளர்ச்சிக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் அவசியம் அப்படின்னு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொல்லியிருக்கிறாரு. ஷாங்காயில இருக்கும்போது இந்த விவரத்தை வெளியிட்டிருக்காரு. அதே நேரத்தில் நேற்று அதிவேக ரயில்ல வந்து அவர் பயணம் செஞ்சிருக்கிறாரு. இன்னொரு பகுதிக்கு போகும்போது அப்போ நிருபர்கள் கிட்ட அவங்க வினாவிய கேள்விகளுக்கு பதிலும் பிரதமர் கொடுத்திருக்கிறாரு.
1: மலேசிய நண்பர்கள் அந்த செய்தி வந்திருக்கு. அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, அஜய் நகோ 2026 ஆசிய விளையாட்டு போட்டியில மலேசிய குழுவினர் மேலும் ஒரு தங்க பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்காங்க. தேசிய கரத்தை குழுவினர் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. பெண்களுக்கான 50 கிலோவுக்கும் கீழ் குமித்தே பிரிவில் ஷாமலராணி சந்திரன் மூலம் இந்த தங்க பதக்கம் மலேசியா வாகை சூடியிருக்கு.
0: நேற்று 2வது தங்கமும் கிடைத்தது. மொத்தம் 3 தங்கங்களுடன் மலேசியா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அடுத்தது கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளின் வரிசையில், ஐக்கிய நாடுகளின் சபை அதாவது ஐநா பன்முகத்தன்மை கொண்ட ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதுடன் உலகளாவிய அமைப்பாக ஐநா தொடர்ந்து முக்கியத்துவம் பெற வேண்டியதன் அவசியத்தை மலேசியா வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக 81வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் மலேசியாவின் தேசிய அறிக்கையை வெளியிடும் போது இந்த நிலைப்பாடு முன்வைக்கப்படும் என்று ஐநாவுக்கான மலேசியாவின் நிரந்தர பிரதிநிதி நசீரா ஓஸ்மான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வெளியுறவு அமைச்சர் இதில் வந்து கலந்து கொள்வதற்காக நியூயார்க் செல்கின்றார்.
1: அடுத்து மற்றும் ஒரு செய்தி, எல்லை தாண்டிய புகை மூட்டத்திற்கு தீர்வு காண்பதற்காக அறிவியல் அடிப்படையிலான நீண்ட கால வழிமுறையை மலேசியா முன்மொழிகிறது அப்படின்னு இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றிய முன்னெடுப்புகள் எடுப்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க.
0: இவை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள். மற்றதெல்லாம் படிக்கிறதுக்கு பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இப்ப சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும், எழுப்பும் எழுப்பும் எழுந்திருக்கவே மாட்டாங்க. அலாரத்துக்கும் அவங்களுக்கும் பயங்கர போட்டி. இந்த அலாரத்தெல்லாம் செட் பண்ணுவாங்க, எழுந்திருச்சுதா வாய்ப்பே இல்ல.
1: நினைச்ச நேரத்துக்கு அலாரம் அடிக்கும் போது எழுந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தாமதமா தான் எழுந்திருக்க கூடிய நபர்கள் உங்களை சுத்தி யாராவது இருப்பாங்க, இல்ல நீங்களா கூட அப்படி இருக்கலாம்.
0: என்னன்னு தெரியல, என்னால நினைச்ச நேரத்துக்கு எழுந்திருக்க முடியாது. 5 மணிக்கு எழுந்திருக்கா அது ஒரு 5:10 தான் ஆகும். இந்த பழக்கம் விட்டு போக மாட்டது அப்படின்னா நீங்க எங்களை கூப்பிடுங்க.
1: கதையை சொல்றீங்களோ பயந்துட்டேன்.
0: அதான் ரொம்ப ஆர்வம்
1: வந்து ஏதாவது சொல்லானே பார்த்து தப்பிச்சிட்டீங்க.
0: இல்ல, உதாரணத்துக்கு கூப்பிடுங்க.

பாட்டிலே கதை பேசலாம். ஒரு காட்டில் ஒரு சிறிய பறவை இருந்தது. அது மிகவும் அழகாக பறந்து செல்லும். அதை பார்த்து எல்லோரும் ரசிப்பார்கள். அதன் பறக்கும் திறமையை எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு விபத்தில் அதன் ஒரு சிறகு சேதமடைந்தது. அதற்கு பிறகு அதனால் முன்பு போல பறக்க முடியவில்லை. அதன் காதில் ஒவ்வொரு நாளும் கேட்ட விஷயம், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனிமே உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அந்த வார்த்தைகள் அந்த பறவையை மிகவும் மனவேதனையில் ஆழ்த்தின. ஆனால் அது தன் விடாமுயற்சியை கைவிடவில்லை. ஒரு நாள் அது அழகாக யோசித்தது, என்னால் இப்போது பறக்க முடியாது, ஆனால் வானத்தை பற்றியும் பயண பாதைகளை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியுமே. அப்போது அது ஒரு முக்கியமான முடிவு எடுத்தது. அது சிறிய பறவைகளுக்கு வழிகாட்டும் பணியை ஆரம்பித்தது. எங்கே பாதுகாப்பாக பறக்க வேண்டும், எங்கே ஆபத்து இருக்கிறது, எப்படி நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. முதலில் யாரும் அதை முக்கியமாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு குட்டி பறவை அது சொன்ன வழியை பின்பற்றி பாதுகாப்பாக திரும்பி வந்தது. அதற்கு பிறகு எல்லோரும் உணர்ந்தார்கள், சிறகை இழந்தாலும் அதன் அறிவை இழக்கவில்லை. காலப்போக்கில் அந்த பறவை காட்டின் மிகவும் மதிக்கப்பட்ட வழிகாட்டியாக மாறியது. ஒரு நாள் மற்றொரு பறவை அதனிடம் கேட்டது, உனக்கு இவ்வளவு இழப்பு வந்தும் எப்படி வெற்றி பெற்றாய்? அந்த பறவை அமைதியாக புன்னகைத்து சொன்னது, என் இழப்பையே நான் என் பலமாக மாற்றிக்கொண்டேன். வாழ்க்கை என்னை உடைக்கவில்லை, என்னை உருவாக்கியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தோல்வியும் முடிவல்ல, அது புதிய வாய்ப்புகளின் ஆரம்பம். நமக்கு இருப்பதை இழந்து விட்டோம் என்று வருந்துவதற்கு பதிலாக மீதம் இருக்கும் திறமைகளை பயன்படுத்தினால் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். சில நேரங்களில் நமது மிகப்பெரிய பலம் நாம் கடந்து வந்த கஷ்டங்களிலிருந்தே உருவாகிறது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: கண்ட மாப்பிள்ளை அப்படின்ற படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் அது. மணி 6:54
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட கேட்டதோ நினைச்ச நேரத்துக்கு வந்து எழுந்திருக்காதவர்கள் சில பேர் இருக்கலாம்.
0: இந்த தலைப்பு உருவாகணத்துக்கு நம்ம கூட வந்து பயிற்சி மாணவி அப்படின்னு இருக்காங்க. திடீர்னு இது சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, எழுந்திருக்கவே முடியாது உரிய நேரத்துல. என்ன கதைன்னு கேட்டோம், அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேளுங்க.
2: ஒரு ரெண்டு தடவை இல்லைன்னா ஒரு தடவை
0: ஏன் முடியாது மத்த நாள்ல?
2: மத்த நாள் எப்படின்னா, நான் வந்துட்டு அந்த நாள் அந்த ராத்திரி வந்துட்டு ஒழுங்கா திட்டம் போடாம நான் படுத்தேன்னா என்னால எந்திரிக்க முடியாது. யாராவது வந்து தட்டி எழுப்பினாலும் உண்டு, இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். அதனால அப்பப்ப என்னால தனியாவே இருக்க முடியாது. ஒரு வீட்டுல கூட இன்னொரு ஆளு எனக்கு அலாம் கிளாக் எல்லாம் எனக்கு வேலையே செய்யாது. இன்னொரு நபர் தான் எனக்கு அலாம் கிளாக்
0: அடிச்சு எழுப்பாத வரைக்கும் எழுந்திருக்க மாட்டீங்க.
2: ரெண்டு மூணு தடவை வந்து எனக்கு எப்படின்னா எனக்கு முதுகுல அடி விழுவோம். கடைசியில அப்பா வந்து சொல்லுவாங்க, அடுத்து எந்திரிக்கல நான் காதுல இருந்து தண்ணி ஊத்துறேன். வந்து தண்ணி ஊத்தி இருக்காங்க. நான் வந்துட்டு நான் தங்கியும் படிச்சிருக்கேன். அந்த நேரத்துல தனியா இருக்கிற நேரத்துல பொறுப்பு வந்துடும். ஆனா கூட மத்தவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த பொறுப்பு கொஞ்சம் குறவா இருக்கும். அவங்க தான் பாத்துக்குவாங்களே, எழுப்பி விட்டுருவாங்களே. அப்படி
0: யாரும் இருக்க கூடாது.
2: யாரும் இருக்க கூடாது. அப்ப நான் எந்திரிச்சிருவேன்.
0: வாரத்துல ஒரு ரெண்டு நாள் தான் வந்து உரிய நேரத்துல சரியா எழுந்திருப்பாங்களா, இல்லன்னா அவரால் முடியாது அப்படின்னாங்க.
1: நேர்கள்ட்ட கேட்டிருந்தோம், ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க ராதா, நினைச்ச நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டீங்களா நீங்க?
3: எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: ஓ கஷ்டம்னா, சும்மா எத்தனை வருஷமா இந்த போராட்டம்?
3: கணக்கு பண்ண முடியல.
1: ஓ எனக்கு தெரிஞ்சிருச்சு, எங்க நம்ம சொன்னமா வயசு தெரிஞ்சிடும் அந்த மாதிரியா?
0: சரி ராதா, மாத்திக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா?
3: அந்த 5 நிமிஷம் தூக்கம்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் மாத்திக்கிறதுக்கு. 5:00 எழுந்திருக்கோமா, ஒரு 5 நிமிஷம்
1: அதுக்கு ஒரு அலாரம் வைக்கிறது.
3: இல்ல இல்ல, அலாரம் இல்ல, பக்கத்துல ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு
0: தான் அலாரம். அவரு தான் பாவம், நீங்க எழுந்திருக்கிறதுக்காக அவரு தூங்காம இருக்கணுமே.
3: அவர் தூங்கிட்டு கரெக்டா எழுந்து வரல, எனக்கு தான் கஷ்டமும்.
0: அவரு சரியா இருக்காரு, இப்ப பிரச்சனை உங்ககிட்டதான்.
3: தூங்குறதுக்கு
0: வேகமா சொல்லுமா, இத்தனை மணிக்கு நான்
3: எழுந்திருக்கணும்
1: பாட்டுக்கு எழுந்திருங்க, கணவர் இருக்கார. சரிங்களா, நன்றி.
3: ஓகே, நன்றி, பை.
0: இது வந்து ஒரு பழக்கம், அது வழக்கம் ஆயிருது, அதை மாத்திக்க முடியும் அப்படின்றாங்க. நீங்க நினைக்கிறத விட வேற எதுவுமே உங்களை மாத்த முடியாது, அதனால நினைங்க, அது கண்டிப்பா உங்களை மாத்தும்.
1: ஆனா உலகத்திலேயே ஒரே ஒரு அலாரம்ல எழுந்திருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க.
0: குறைவு,
1: பல அலாரம் தேவைப்படுது அவங்களுக்கு.
0: நம்ம மாதிரி காலையிலேயே வேலை கண்டபடா என்ன ஆகும்,
1: என்ன பண்றது? இப்ப நீங்க என்ன டக்கு எழுந்திருவீங்களா?
0: எழுந்திருச்சு ஆகணும்.
1: அதுதான், நான் ஒரு அலாரம்ல எழுந்திருவேன்,
0: 4:30 மணிக்கு டாங்னு வந்துரும்.

0: மலேசியா தொடர் அரசு தந்திர கலந்துரையாடல்கள் மூலம் நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. புகைமூட்டம் சரியானில் பள்ளிகள் மூடப்படுகின்றன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்நாட்டின் 5 மாபெரும் தொழில்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தினார். அதில் AGI பார் இனோவேஷன் நிறுவனம் 2035 ஆண்டிற்குள் நாட்டில் 1 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான முதலீட்டை மேற்கொள்ளவும் அதன் மூலம் 5,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உறுதியளித்துள்ளது. இவ்வேளையில் மலேசியாவின் இலக்கவியல் உருமாற்றத்தை உந்தச் செய்யும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் 170 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான முதலீட்டையும் முன்னெடுப்புகளையும் ZTE கார்ப்பரேஷன் நிறுவனம் அறிவித்தது. இதனிடையே மலேசியா தொடர் அரசு தந்திர கலந்துரையாடல்கள் மூலம் நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. அதன் மூலம் கருத்து வேறுபாடுகளுக்கும் சிறந்த முறையில் தீர்வு காணப்படுவதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். குறிப்பாக மலேசியாவும் சீனாவும் சிறந்த உறவுகளை தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் லீ சியாங்கின் பணிவையும் சிறிய நாடுகளை அவர்கள் சமமான பங்காளிகளாக நடத்தும் விதத்தையும் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். மற்றொரு நிலவரத்தில், நாளை தொடங்கி அடுத்த மாதம் 5 தேதி வரையில் இந்தோனேசியாவில் நடைபெறும் ஆசியான் ஃபீஃபா போட்டியில் பங்கேற்கும் ஹரிமா மலாயா அணிக்கு மலேசிய மக்கள் அனைவரும் வற்றாத ஆதரவை புலப்படுத்துமாறு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். வெள்ளிக்கிழமை ஹரிமா மலாயா வங்காளதேச அணியை சந்தித்த பின்னர் அண்டை நாடுகளான இந்தோனேசியாவையும் சிங்கப்பூரையும் சந்திக்கும். கடந்த ஆண்டு குவாலலம்பூரில் நடைபெற்ற 47வது ஆசியான் உச்சமாநாட்டை மலேசியா தலைமையேற்று நடத்தியபோது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்போது ஃபீஃபா மற்றும் ஆசியான் இடையே ஒத்துழைப்பு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது இந்த போட்டியை ஏற்பாடு செய்வதற்கு வழிவகுத்ததாக பிரதமர் நினைவு கூர்ந்தார். தேசிய அணி வெற்றியுடன் திரும்ப அனைவரும் ஒருமித்த ஆதரவை வெளிப்படுத்துவோம் என பிரதமர் அறிவுறுத்தினார். 81வது ஐநா உச்சமாநாடு UNGAவில் கலந்து கொள்வதற்காக மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமையேற்றிருக்கும் வெளியுறவு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது ஹசன் புதன்கிழமை அமெரிக்கா ஜான் எஃப் கெனடி அனைத்துலக விமான நிலையம் சென்றடைந்தார். ஐநாவுக்கான மலேசியாவின் நிரந்தர உறுப்பினர்கள் மலேசிய குழுவை விமான நிலையத்தில் வரவேற்றனர். இம்முறை நம்பிக்கையை மீட்டெடுத்தல், மாற்றங்களை நிர்வகித்தல், அனைவருக்கும் பயனளிக்கும் ஐநா என்ற கருப்பொருளுடன் 81வது UNGA மாநாடு நடைபெறுகிறது. புவிசார் அரசியல், தொழில்நுட்பம், பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய ஒத்துழைப்பின் மீதான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் இம்மாநாடு கவனம் செலுத்துகிறது. செவ்வாய்க்கிழமை வரை பகடிவதை எதிர்ப்பு தீர்ப்பாயம் TAB 55 புகார்களை பெற்றுள்ளது. அவற்றில் 5 சம்பவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற விவகார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அசலினா ஓஸ்மான் சைட் கூறினார். தீர்ப்பு வழங்கப்பட்டதில் பாதிக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கோருதல், ஆலோசனை திட்டத்தில் பங்கேற்பது, மேலும் 2,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்குதல் ஆகியவை அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பகடிவதை எதிர்ப்பு தீர்ப்பாய அணுகுமுறை தண்டனை அளிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்காமல் பாதிக்கப்பட்டவர் மீண்டு வருவதற்கும் குற்றஞ்சாட்டப்பட்டவரின் நடத்தையை சீர் செய்வதற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது என டத்தோ ஸ்ரீ அசலினா குறிப்பிட்டார். சரவா சரியானில் புகைமூட்டம் காரணமாக காற்று தூய்மைக்கேடு குறியீடு IPU 201 கடந்ததையடுத்து இன்று பள்ளிகள் மூடப்படுகின்றன. புகைமூட்டத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட அந்த வட்டாரத்தில் உள்ள 108 பள்ளிகள் மூடப்பட முடிவெடுக்கப்பட்டதாக மாநில கல்வித்துறை தெரிவித்தது. அதனையடுத்து பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் காலகட்டத்தில் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடைமுறை மேற்கொள்ளப்படும் என அத்துறை மேலும் குறிப்பிட்டது. நேற்று இரவு 10 மணியளவில் சரியானில் IPU 217 பதிவானதாக மலேசிய காற்று மாசு நிர்வாக முறை APIMS-இல் குறிப்பிடப்பட்டது. இவ்வேளையில் சரவாக்கில் 11 இடங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூச்செங், சமரஹான், ஸ்ரீயமான், பிந்துலு, சிபு, சமலாஜு, சரிகே, மீரி, முகா, காபிட்டும் அதிலடங்கும். தீபகற்பத்தில் மலாக்கா புக்கிட் ரம்பாயில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய்த் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: ஈரான் கலந்துரையாடலுக்கு தயாராக உள்ளது. ஆனால் அச்சுறுத்தலின் கீழ் நடத்தப்படும் பேச்சை ஏற்றுக்கொள்ளாது என ஈரானிய அதிபர் மசூத் பெசஷ்கான் தெரிவித்தார். 81வது ஐநா பொதுப்பேரவையில் உரையாற்றும்போது அவர் இவ்வாறு கூறினார். இஸ்ரேல் அணு ஆயுதங்களை கொண்டிருந்தாலும் அணு ஆயுத கண்காணிப்பு உடன்பாட்டில் கையெழுத்திடவில்லை. இருந்தும் கண்காணிப்பாளர்கள் ஈரானுக்கு மட்டும் செல்ல கோரிக்கையை முன்வைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு போலி நடிப்பு என அவர் சாடினார். ஈரான் அணு ஆயுதங்களில் தீவிரம் காட்டவில்லை. எனினும் அமைதிக்காக அணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உரிமையை தெஹ்ரான் கொண்டுள்ளது என அவர் உரைத்தார். இவ்வேளை அமெரிக்கா நியூயார்க்கில் உள்ள தலைமையகத்தில் நடைபெற்ற ஐநாவின் பொதுப்பேரவையில் உரையாற்றிய ஐநா தலைவர் அந்தோனியோ குத்தரஸ் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் தொடர் வளர்ச்சியை பாராட்டினார். அத்துடன் புதைப்படிவ எரிபொருள்களை கைவிடுவதற்கான உறுதியான திட்டங்களை வகுக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். போர்ச்சுகீஸின் முன்னாள் பிரதமருமான 77 வயது குத்தரஸ் தமது 9 ஆண்டு பதவிக்காலத்தில் காலநிலை மாற்றம் மீது முக்கிய கவனம் செலுத்தினார். இவ்வாண்டு December 31 அவரது பதவிக்காலம் நிறைவுக்கு வருகிறது. பிரிட்டன் வேல்ஸில் பயிற்சியின்போது ஹாக் ரக போர் விமானம் விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் வஸ்ட்ரீட்டிங் தெரிவித்தார். விமானம் கீழே கவிழ்ந்து தீ ஏற்படுவதற்கு சற்று முன் அதிலிருந்த இரு விமானிகளும் வெளியேறுவது போன்ற காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியான காணொலியில் பதிவாகியிருந்தன. விமானம் புறப்பட்டபோது ஆரஞ்சு நிற தீப்பிழம்பு தெரிந்ததாகவும் வேகமாக பறக்க தொடங்கியபோது முழுமையாக தீப்பற்ற தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இதன் 5வது நாளில் 2 தங்கப்பதக்கங்களை வென்றதைத் தொடர்ந்து மலேசியா தற்போது பதக்கப்பட்டியலில் முதல் 10 நிலைக்கு முன்னேறியுள்ளது. 3 தங்கப்பதக்கம், 1 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்கள் என மலேசியா ஒட்டுமொத்தமாக 9 பதக்கங்களை வென்று 8 நிலையை பிடித்துள்ளது. 50 கிலோகிராமுக்கு கீழ்பட்ட குமேத்தே பிரிவின் இறுதியாட்டத்தில் கராத்தே வீராங்கனை சி ஷாமலராணியும் இ ஸ்பாட்ஸில் தாஜ் இஸ்ரின் ஐமான் தாஜ் மடிராவும் நாட்டிற்கான 2 தங்கப்பதக்கங்களை பெற்றுத்தந்தனர். இந்த வெற்றியின் மூலம் 6 தங்கங்களை வெல்லும் இலக்கில் மலேசியா பாதியை எட்டியுள்ளது. இதனிடையே 6வது நாளான இன்று அதே உத்வேகம் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நாட்டின் பதக்க சேகரிப்பை அதிகரிக்க வாய்ப்புள்ள பல முக்கிய போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன. காலை 8 மணிக்கு நடைபெறும் ஆடவர் சேப்பா தாக்ரோ அரையிறுதியில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் பொருதுகின்றன. இவ்வேளை ஆடவர் ஹாக்கி குழு நிலையில் மலேசியா தாய்லாந்தை சந்திக்கிறது. தொடர்ந்து மகளிர் ஒற்றையர் ஸ்குவாஷ் பிரிவில் சிறந்த 16 விளையாட்டாளருக்கான பிரிவில் தேசிய வீராங்கனைகள் எஸ் சிவசங்கரியும் ஆயிரா அஸ்மானும் களமிறங்குகின்றனர். ஆடவர் பிரிவில் சஞ்சய் ஜீவாவும் அங் என் யோவும் போட்டியிடுகின்றனர். தடகள போட்டியும் இன்று அனைவரின் கவனத்தை பெற்றுள்ளது. ஆடவர் 100 மீட்டர் பிரிவில் மொமட் சுப்ரியும் மொமட் அசீம் ஃபாமியும் போட்டியிடும் வேளை வட்டு எறியும் பிரிவில் நாட்டை நிகர்த்து மொமட் இர்ஃபான் ஷம்சுடின் களம் காண்கிறார். மலேசியா தொடர் அரசு தந்திர கலந்துரையாடல்கள் மூலம் நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. புகைமூட்டம் சரியானில் பள்ளிகள் மூடப்படுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனன்மணி வீரமோகன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1999 இன்றைய நாளில் கோலாலம்பூர் கொன்லே சாலையில் கோலாலம்பூர் கைவினை பண்பாட்டு வளாகத்தை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா அஹமத் படாவி அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். நாட்டின் கைவினை பாரம்பரியத்தை பேணி அதனை தொடர்ந்து வளர்ப்பதற்காக இந்த கைவினை பண்பாட்டு வளாகம் 1996 முதல் செயல்படுகிறது. கோலாலம்பூர் கைவினை பண்பாட்டு வளாகம் உள்ளூர் கலைத்துறையின் வளர்ச்சிக்கு அரசாங்கம் வழங்கும் முக்கியத்துவத்திற்கான சான்று என்று திறப்பு விழாவில் உரையாற்றிய டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா தெரிவித்தார். மேலும் அங்கீகாரம் பெற்ற உள்ளூர் கைவினை பயிற்றுநர்களுக்கு வாழ்நாள் செலவுபடி வழங்கப்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் மலேசிய கைவினைத் துறையில் நிபுணர்களை உருவாக்க ஊக்கமளிக்க முடியும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். கைவினைப் பொருள் கலைப்பொருள் ஏற்றுமதி மதிப்பு அதிகரித்திருப்பது இத்துறைக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பும் சந்தை வாய்ப்பும் இருப்பதை காட்டுகிறது. மேலும் கைவினைக் கலை மலேசியர்களின் தேசிய அடையாளத்தையும் பண்பாட்டு மரபையும் பிரதிபலிக்கும் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகும்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வேற யாரும் உங்களை கைத்தட்டி எல்லாம் காலையில் அனுப்ப மாட்டாங்க. நாங்க தான் உங்களை அப்படி அனுப்பி வைப்போம். விக்கல் வந்தா தண்ணி குடிக்கணும், சிக்கல் வந்தா ஓரமா நின்னு அதை சரியா யோசிச்சு சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பாட்டுக்கு நன்றி சொல்லி உங்க எல்லாருக்கும் ஒரு இனிய வணக்கத்தை இந்த நேரம் சொல்லிக்கிறோம்.
1: தொடர்ந்து மின்னலோட இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் அப்படியே குஷி படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு நன்றி.
0: செப்டம்பர் 24, 2026 வியாழக்கிழமை இன்றைக்கு அடுத்த வாரம் இந்த நாள் வந்து அக்டோபர் 1 ஆயிரும். அதனால கிடைக்கிற இந்த தருணத்தை கொண்டாட தயாராகவும் நல்லதா செய்வோம், நல்லது செய்வோம்.
1: ஆசிய விளையாட்டு போட்டி வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நம்மளுடைய வீரர்கள் வீராங்கனைகள்லாம் வந்து தங்க பதக்கங்கள் வந்து குவித்துக்கிட்டு இருக்காங்க,
0: திறமைகளை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நேற்று 3வது தங்கத்தை நம்ம ஷாமலா ராணி வந்து கொண்டு சேர்த்திருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்து. ஷாமலா ராணி கூட கொஞ்ச நேரத்தில் நம்ம பேச போறோம் சொன்னது போல.
1: சரி, இப்போ நேர்கிட்ட இது ஒரு கேள்வியா நம்ம வைக்க போறோம். என்ன விட்டுருந்த நானும் இதுல வந்து கோல்ட் மெடல் தங்க பதக்கம் வென்றிருப்பேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். எல்லாமே வந்து இந்த தொடர்ச்சி தான் ஒரு காரணம்.
0: அப்பவே நான் ஆசைப்பட்டேன், என் வீட்டுல என்ன விடல, நானும் இதுலாம் தங்க பதக்கம் எடுத்திருக்கணும், அப்படி எடுக்க வேண்டிய நபர் தான் நானு அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த கதையை தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம்.
1: எதுல வேணா இருக்கலாம், அது விளையாட்டா இருக்கலாம், இல்ல பேசக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், திறன் சார்ந்த விஷயமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். விட்டுருந்தா நானும் தங்க பதக்கம் எடுத்திருப்பேன் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு சில யோசனைகள்லாம் இருக்கும், கனவுலாம் இருந்திருக்கும்ல.
0: 2-3 நாளைக்கு முன்னுக்கு அம்மா எங்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க போக, அப்பவே என்ன படிக்க விட்டுருந்தா நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல அவங்கள சொன்னாங்க,
1: அவங்கள
0: ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற மூத்தவர்களுடைய பெரிய கவலை இதுவாக இருக்கும். 60-50களில் சூழல் வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அப்போ குடும்ப சூழ்நிலை பொறுத்து அவங்க வந்து ஆரம்ப பள்ளியோட பள்ளி நிறுத்தம் இந்த சூழல் நடந்திருக்கும். இப்ப ரொம்ப அவங்க இதெல்லாம் பார்க்கும் போது படிச்சிருந்தா நானும் ஒரு பெரிய நபரா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏக்கம் அவங்கக்குள்ள இருக்கு பாருங்களேன், அதை இன்னைக்கு நம்ம அப்படி கொஞ்சம் கொட்டி தீர்க்கலாம்னு நினைக்கிறோம்.
1: சில பேர்லாம் 50-60 வயசுலதான் வந்து நடனங்கள் கத்துக்க தொடங்கி இருக்காங்க. நம்ம நிறைய கதைகள் நம்ம பாக்குறோம் கேக்குறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன விட்டுறதா நான் கோல்ட் மெடல் எடுத்திருப்பா அப்படின்றத என்ன தேசுடைய 3-2-2-2-5-7-3-3-6-8
0: வீட்டுல விசேஷம் அப்படின்ற படத்துக்காக பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. வாங்க வணக்கம், இன்னும் தொடர்ந்து பேசுவோம், நல்ல கதைக்காக காத்துட்டு இருக்கோம்.

0: தேசிய நூலகத்தின் நூலகர் ஹரி நீபிச்சமுத்து.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற புத்தகத்தோட தலைப்பு த லிட்டில் பிரின்ஸ். இந்த கதை ஒரு பைலட்ல இருந்து ஆரம்பிக்கும். அவரோட விமானம் பாலைவனத்துல பழுதாக்கி நின்றுது. அங்க தனியா இருந்த அவர்கிட்ட திடீர்னு ஒரு சின்ன பையன் வந்து, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய வரைஞ்சு தர முடியுமான்னு கேக்குறான். அந்த சின்ன பையன் தான் லிட்டில் பிரின்ஸ். அவன் ஒரு சின்ன பிளானட்ல இருந்து வந்திருக்கான். அந்த பிளானட்ல அவனுக்கு ஒரு அழகான ரோஜா பூ இருக்கும். அவன் அந்த ரோஜாவை ரொம்ப நேசிப்பான். ஆனா அந்த ரோஜா கொஞ்சம் பிடிவாதமா இருப்பதா அவனால அவளை புரிஞ்சுக்க முடியாம போகுது. அதனால அவன் தன்னோட பிளானட்டை விட்டு வெளியே கிளம்பி பல பிளானட்க்கு போறான். ஒவ்வொரு இடத்துலயும் அவன் வித்தியாசமான பெரியவர்களை சந்திக்கிறான். ஒருத்தர் தன்னை ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் தன்னை பற்றியே பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் எப்போதும் வேலையிலேயே பிஸியா இருக்கிறாரு. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு லிட்டில் பிரின்ஸுக்கு பெரியவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு புரியவே இல்லை. பிறகு அவன் பூமிக்கு வரான். அங்க அவனுக்கு ஒரு நரி நண்பனா ஆகுது. அந்த நரி அவனுக்கு நட்பு, அன்பு, உறவு இவற்றோட உண்மையான மதிப்பை புரிய வைக்குது. அப்போதுதான் லிட்டில் பிரின்ஸுக்கு தன்னோட ரோஜா ஏன் மற்ற எல்லா ரோஜாக்களையும் விட முக்கியம்னு புரியுது. ஏன்னா அவ அந்த ரோஜாவுக்காக நேரம் செலவழிச்சிருக்கான், அவளை கவனிச்சிருக்கான். அதனாலதான்

ரோஜா அவனுக்கு தனிப்பட்டதாக மாறிடுச்சு. இந்த கதை சின்ன குழந்தைக்கான கதை மாதிரி தெரிந்தாலும் உண்மையிலே பெரியவங்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்ம நேசிக்கிற மனிதர்களையும் நமக்கு சந்தோஷம் தரும் சின்ன சின்ன விஷயங்களையும் மறந்துடக்கூடாது. சில நேரம் ஒரு நல்ல புத்தகம் நம்ம வாழ்க்கையை மாற்றாம நம்ம வாழ்க்கைய பார்க்கிற விதத்தை மாற்றும். அதனால உங்களுக்கு அழகான கதைகளையும் வாழ்க்கைக்கு உத்வேகம் தரக்கூடிய புத்தகங்களையும் படிக்கணும்னா தேசிய நூலகமான பொற்புஸ்தகா நகரம் லேசருக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை தேடி பாருங்க. ஒரு புத்தகம் உங்களுக்காக காத்திருக்கலாம். வாங்க படிப்போம், புதுசா யோசிப்போம், நம்ம வாசிப்ப பயணத்தை ஆரம்பிப்போம். நன்றி.

0: வணக்கம். மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. எந்த திறமை அப்படியே முடக்கப்பட்டது, உங்களால மிளிர முடியாம போயிருச்சுன்னு வருந்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: இன்னைக்கு நீங்க அழைத்து வணக்கம் மின்னல்ல மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: குமுதா வந்திருக்காங்க.
2: நான் வந்து பேட்மிண்டன் விளையாடுவேன். இதுல இருந்து ரெண்டா ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. நம்ம இருந்தது வந்து தோட்டப்புறத்துனால நமக்கு அப்பாக்கு வந்து பயிற்சிக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவா இருந்தது. இசையில வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அப்பவே வாய்ப்புகள் குறைவா இருந்ததுனால நம்மள வந்து அவங்க பயிற்சிக்கெல்லாம் அனுப்பல. அதனால எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போச்சு. இருந்தாலும் அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இப்ப நான் வந்து சில பயிற்சிகளை சொந்தமாவே
0: மேற்கொண்டு எனக்காவது சொல்லிருக்கீங்களா அப்பா கிட்ட, அப்பா நீங்க அப்பவே என்ன விட்டுருந்தா நான் அதுல வந்திருப்பேன்ப்பா, அதுல நான் பெரிய ஆளா ஆயிருப்பேன்ப்பா அப்படின்னு?
2: கண்டிப்பா கண்டிப்பா, நான் எப்போதுமே சொல்லுவேன் என்னோட வாய்ப்புகள் வந்து தட்டி பறிக்கப்பட்டு விட்டது.
0: சூழல் அந்த மாதிரி என்ன சொல்றீங்க குமுதா?
2: ஆமா ஆமா, அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் இருக்கிற வாய்ப்புகளை வந்து அப்பப்பயே பயன்படுத்திக்கோங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைங்ககிட்டயே இருக்கிற திறமைகள் வந்து கண்டிப்பா வெளிப்படும் அப்படின்னு சொல்லி.
1: இசையில ஆர்வம் நீங்கல்ல, எப்படி இசைக்கருவி வாசிக்கிறதா இல்ல பாடுறதா இல்ல எப்படிப்பட்ட ஆர்வம் உங்களுக்கு?
2: பாடுவேன் அல்லது இசைக்கருவிகள் வாசிப்பேன்.
0: அப்ப என்ன இன்னைக்கு ஒரு பாட்டோட முடிங்க பாப்போம், என்ன பாட்டு எங்களுக்காக காலையில?
1: வாங்க, உங்க ஆசை நாங்க நிறைவேற்றுறோங்க.
2: எனக்கு எஸ்பிபி சார் நான் ரொம்ப பிடிக்கும். இளைய நீலா

0: எப்போதுமே எஸ்பிபி பாடின இந்த பாடல் வந்து அவருடைய நினைவுகளை கொண்டு வரும். ஆனா இன்னைக்கு குமுதான்ஷா அவங்களுடைய ஆசையை நிறைவு செய்து வைத்த ஒரு பெருமை எங்களுக்குமே ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கு.
1: இன்னைக்கு நம்ம நேர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் இதுல கோல்ட் மெடல் தங்க பதக்கம் எடுத்திருப்பா, சின்ன வயசுலயே இருந்துருச்சு அப்படின்ற மாதிரி கதைகள் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: அடுத்தது லட்சுமி வந்திருக்காங்க.
2: என்னோட அண்ணன் என் கூட பிறந்தவரு, அவரு குடும்ப சூழ்நிலையினால, அதாவது இப்பதான் நான் பிறந்து குடும்ப சூழ்நிலையால அவரோட படிப்பை வந்து அவரு வந்து தியாகம் பண்ணாரு எங்களுக்காக. அது கூட எங்களுக்கு எப்ப தெரியுதுன்னா, எனக்கு ஒரு 10 வயசு இருக்குமேது அவரோட ஆசிரியர் ஒருத்தர், அதாவது எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண மீது அவரோட ஆசிரியர் தான் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யும்போது அவர் சொன்னாரு, உன்னோட படிப்பை வந்து நீ கண்டினியூ பண்ணியிருந்தா இன்னைக்கு நீ ஒரு ஆசிரியா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. இன்ன வரைக்கும் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டுதான் இருக்கு.
0: அவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாது.
2: அவர் வந்து அந்த சொல்லுமேது எங்களுக்கு தெரியும், ஓப்பா அண்ணா அவ்வளவு நல்லா படிச்சிருக்காரு, நம்மளுக்காக தான் அண்ணன் நம்ம படிப்பை விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் இன்ன வரைக்கும் மனசுல இருந்து.
1: அண்ணன் இப்ப என்ன செய்யறாரு லட்சு?
2: இப்ப அண்ணன் வந்து ஒரு லாரி டிரைவரா தான் இருக்காரு.
0: என்னைக்காவது உங்ககிட்ட இதை பத்தி அவரு சொல்லி புலம்பல் அந்த மாதிரி நடந்திருக்கா?
2: இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எதுவுமே நடந்தது.
0: அந்த ஆசிரியர் சொல்லாம இருந்தா தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது.
2: அவரு சொல்லாம இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு.
0: ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஒரு வகையான என்ன, நமக்காக அண்ணன் இதை விட்டு கொடுத்துட்டாருன்னு.
2: ஆமா, அது வந்து ஒரு அந்த ஒரு மனசு கவலை வந்து இருந்திருக்கு. அம்மா சொல்லிருக்காங்க, அண்ணன் வந்து நீங்க பிறந்த பிறகுதான் அண்ணன் வந்து அவரோட படிப்பை வந்து இது பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஏன் அண்ணனுக்கு குடும்ப பாரம் பொறுப்பு அண்ணனுக்கு போயிருச்சோ?
2: ஏன்னா அவர் வீட்டுக்கு மூத்தவரு, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கீழே உள்ள ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு.
0: என்ன சொல்லுவீங்க?
2: எங்களுக்காக அவர் வாழ்க்கை தியாகம் பண்ணிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாமலா ராணி கிட்ட பேச போறோம், ஜப்பான்ல என்ன நடந்தது அந்த கதையெல்லாம் பகிர்ந்துக்க போறாங்க. இப்போ இந்த அண்ணன் தங்கைக்காக இந்த பாடல்

0: உன் கூடவே பிறக்கணும். அந்த தங்கை அவங்க அண்ணனை பத்தி சொன்னாங்க. இந்த பாடல் சற்று ஞாபகத்துக்கு வந்தது. மணி 7:42 ஆயிருச்சு.
1: முதல்ல சொன்ன மாதிரி ஷாமல ராணி அவர்களை தான் நம்ம சந்திச்சு பேச போறோம். நேற்று தினம் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோகிராமிற்கு குறைவான குமித்தே பிரிவுல வந்து முதலிடம் பிடித்து மலேசியாவிற்கான 3வது தங்க பதக்கத்தை நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காங்க.
0: ஜப்பான்ல இருக்காங்க. நேர வேறுபாடு எல்லாம் இருந்தாலும் இல்லன்னா நீங்க கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா மின்னல் நேயர்கள் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஷாமல ராணி இருக்காங்க.
2: நன்றி நன்றி.
0: என்னமாச்சு குரல் மாறி போயிருக்கு?
2: நேத்து கேம்ல கத்தி கத்தி கத்தி நேத்துல இருந்து எனக்கு வாய்ஸ்
0: அப்படியா
2: இல்ல முந்தி உண்மை இன்ஜரி இருந்துச்சு த்ரோட்ல. அதுல வேற நேத்துக்கு நிறைய பஞ்சஸ் எல்லாம் ரொம்ப இன்டென்ஸா கேம் இருந்தனால கொஞ்ச நாளைக்கு வாய்ஸ் அப்படியே இறங்கிரும். அது அப்புறம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிருந்தது.
0: வழக்கமா இதுதான் நடக்கும்.
2: ஒவ்வொரு
1: போட்டிக்கு போகும் போது அந்த தயார்படுத்திக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதே சமயத்துல எதிர்பார்ப்பும் ஒண்ணு இருக்கு. அத வென்று தங்க பதக்கமா நான் கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு தான் நீங்க நேர்காணலாம் சொல்லிருந்தீங்க. இந்த முறை எப்படி, ரொம்ப கடினமா இருந்ததா போட்டி, இல்ல எப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்ததா ஷாமலா?
2: கண்டிப்பா ஏஷியன் லெவல் வந்தா கொஞ்சம் கடினமா தான் இருந்துச்சு. எதுவுமே ஒரு ஈஸி பார்த்தா இருக்காது. பட் எதா இருந்தாலும் நம்ம அந்த தகர்த்து வந்துதான் அந்த தங்கத்தை எடுக்கணும்னு ஒரு குறிக்கோளோட தான் வந்தேன். ஏன்னா ஈஸியா நம்ம எதையும் எதிர்பார்த்து வந்துடக்கூடாது. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்த வின் பண்றதெல்லாம் அந்த சுகமே இருக்குன்னு. சோ எக்ஸ்பெக்டட் எனக்கு என் சாட்ல எப்படி இருப்பாங்க, என்னோட ஒப்போனன்ஸ் எப்படி இருப்பாங்க. அதுவும் நிறைய தடவை நாங்க மீட் பண்ண ஒப்போனன்ஸ், வேர்ல்ட் லெவல் ஒப்போனன்ஸ், இந்த ரீசனா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல தோல்வி பெற்ற ஒரு ஒப்போனன் அவங்களும் இருந்தாங்க. சோ ஐ நோ அந்த ஜேர்னி வந்து சேலஞ்சிங்கா இருக்கும்னு தெரியும். ஆனா அதை நான் எப்படி எடுத்து போறேன்னு தான் என்னோட ஒரே ஒரு கான்சர்ன். அத என்னோட பெஸ்ட் லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு நாள் அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு நேற்று என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன்.
0: ஷாமலா, பொதுவாவே சொல்லுவாங்க களத்துல இறங்கின பிறகு அந்த சூழலே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சமூக வலைத்தளங்கள் வந்ததுனால அந்த விளையாட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க அதை ஸ்க்ரோல் பண்ணி பாத்துட்டு போக முடியும் இல்லையா. ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு சொல்ற அந்த வாழ்த்தும் நம்பிக்கை வார்த்தையும் எந்த அளவுக்கு ஒரு பக்க பலம் நீங்க களத்துல இருக்கும் போது ஷாமலா?
2: அது சும்மா நான் வார்த்தையில சொல்ல முடியாது. ஏன்னா ஈவன் இந்த ஏஷியன் கேம்ஸ் கோல் நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி, ஒரு 24 மணி நேரத்துக்கு முந்தி நான் ஹேட் டு கோ த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். சோ அந்த நேரத்துல நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் போது அந்த மெசேஜ் வந்தது. நிறைய பேர் எனக்கு தெரியாத சப்போர்ட்டர்ஸ் வந்து, அக்கா நாளைக்கு நீங்க விளையாட போறீங்க, நாங்க இங்க இருந்து பிளஸ் பண்றோம், இங்க இருந்து நாங்க கண்டிப்பா பாப்போம்னு எனக்கே ஒரு மாதிரி மெய் செலுத்திருச்சு. இந்த பிள்ளைங்க நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது, இவங்களுக்குலாம் எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லை. அவ்வளவு தூரம் நிறைய அவ்வளவு மைல்ஸ் தூரத்துல இருந்து எனக்காக எனக்கு விஷ் பண்றாங்க. நாளைக்கு கேம் இருக்குன்னு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பிளஸ் பண்ணாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மோட்டிவேஷன் தான் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஷாம், என்னதான் ஐ அம் கோயிங் டு ஆல்சோ இவங்களுக்காக நான் விளாண்டாகணும். என்னை நம்பி நிறைய பேர் அங்க இருக்காங்க மலேசியால, அவங்களுக்காக நினைச்சா நான் போய் நின்னாகணும், நான் என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். மெடல் வர்றது வராது அடுத்தபட்சம், ஆனா நான் எங்கேயும் என்னையே நான் தளர வச்சிட கூடாது. நான் என்னோட 100% கொடுத்துட்டு ரொம்ப மன திருப்தியோட வெளியாகணும்னு தான் நினைச்சேன். சோ அங்கேருந்து வந்த விஷயம் எல்லாம் வெரி வெரி மீனிங்ஃபுல். அதுவும் இந்த ஏஷியன் கேம்ஸ்ல வெரி மச் மீனிங்ஃபுல் டு மீ.
1: சரி, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு அந்த உழைப்பு அதெல்லாமே இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பல மேடை பல களங்கள் வந்து உங்களுக்கு இந்த தங்க பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த தங்க பதக்கம் வென்ற அந்த தருணம்னு இருக்கும் இல்லையா, உங்க மனசுல என்ன ஓடும், எதை பத்தி நீங்க அதிகமா யோசிப்பீங்க வென்ற பிறகு?
2: அந்த கடந்த அந்த பாதைன்னு அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். வெரி பர்சனல் ஃபாலோஸ். ஏன்னா நிறைய பேர்னால கங்கிராச்சுலேட் பண்ண முடியும், நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண முடியும். ஆனா அந்த பாதை நம்ம மட்டும்தான் கடந்து வர முடியும். நம்ம தளர விட்டுட்டோம்னா அது எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, நம்மளுக்கு அந்த புடிமானம் இல்லாம போச்சுன்னா அந்த ஜேர்னி போயிரும். சோ எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்பட்டு இவ்வளவு நாளே எதையும் விடாம கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும், அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதான் தான் அந்த ஒரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். எனக்கே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லிக்கிட்டேன்
0: ஷாமலா. நீங்க வந்து களத்துல விளையாடிட்டு இருக்கீங்க, இந்த இன்டென்ஸ் மூமெண்ட் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி பரபரப்பு நிறைந்த ஒரு தருணத்துல இந்த ஒரு பாட்டு திடீர்னு வந்துச்சுன்னா, அப்பா ஷாமலாக்கு உற்சாகத்தை அள்ளி கொடுத்து உங்களை வந்து களத்துல இன்னும் சூறாவளி மாதிரி பயணிக்க வைக்கும், ஆட வைக்கும் அப்படின்னா அது என்ன பாட்டா இருக்கும்?
2: முன் செல்லடா, நீங்க கேட்டோன்னு எனக்கு டக்குன்னு வருது. நான் நிறைய பாடல்கள் கேட்காத ஆளுதான், ஆனா இந்த முன் செல்லடான்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஏன்னா அதுல ஒரு வார்த்தை, அதுல கரெக்டா ஒரு சென்டென்ஸ் வரும், எதுவா இருந்தாலும் ஆண்டவன் மேல் பழியை போடாமல் உண்மையில் நீ பழியை போடு, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வரும். எதுவா இருந்தாலும் நம்ம எவ்வளவு ஒரு உழைப்பு கொடுக்கறோமோ, எது மேலயும் நம்ம எந்த ஃபெக்ட் மேலயும் ஒரு குறை சொல்லாம எதுவா இருந்தாலும் ஏத்துக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறோமோ அதுக்கு அவளுக்கு அவ்வளவு கடவுள் கண்டிப்பா திருப்பி கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாருன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா கொடுப்பாரு.
1: தங்கங்களை இன்னும் அதிகமா சேர்க்க மின்னல் எஃப்எம் உடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த முறை இந்த போட்டியில மலேசியாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமை தேடி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஷாமலா.
2: ரொம்ப நன்றி.
0: விரைவில் உங்களை நாங்கள் அறிவிப்பாளர்களை சந்திக்க போறோம் ஷாமலா, அது காத்துக்கிட்டு இருக்கோம்.
2: நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு இந்த நேரத்துல. முக்கியமா என்னுடைய தாயார் மிஸ் உமாராணி அங்க மலேசியால இருக்காங்க, ரொம்ப தூரத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. என்னோட கோச்சஸ் இங்க இருக்கிற நிறைய டீம் மீட்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நிறைய நன்றி சொல்லிட்டேன் நான் இங்க. ஆனா என்னுடைய இன்னும் ரெண்டு கோச்சஸ் அங்க மலேசியால இருக்காங்க, மஸ்த பிரேம் அண்ட் மஸ்த லோகா, ரொம்ப தூரத்துல இருக்கனால அவங்க மீட் பண்ண முடியல. வர்றதுக்கு முந்தி எவ்வளவு தோண்டு போயிருந்தேன் அவங்களுக்கு தான் தெரியும், இப்படி கண்ணீர் கண்ணீர் மல்கையோட இதை நான் செஞ்சிருவேனா, இது என்னால முடியுமா, அவ்வளவு ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும் போது ஷாம் இந்த கோல் உன்னோட தான் ஷாம், வேற யாருக்கு இந்த கோல் கிடைக்கிறதோட உனக்கு கிடைச்ச இந்த கோல் ரொம்ப டிசர்விங்கா இருக்கும் ஷாம்னு எனக்கே ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புனாங்க. நான் என்ன நம்பினதோட அவங்கதான் என்னை ரொம்ப நம்பினாங்க. சோ அவங்களுக்கு இந்த வெற்றி கண்டிப்பா சமர்ப்பணம் ஆகணும், கொஞ்சம் லேட்டா போய் சேரப்போது, பட் ரொம்ப பெஸ்டா போய் சேருதுன்னு
0: நம்ப. நன்றி ஷாம்லா. உங்களுக்கான பாடல் நாங்க இப்ப கொண்டு வரோம், நீங்க அங்க இருந்தாலும் முன் செல்லடா இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க போகுது உங்களால.
2: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மின்னலுக்கும்.

0: ஏதாவது நடக்கல அப்படின்னா அந்த பழியை இன்னொருத்தவங்க மேலயோ கடவுள் மேலயோ போடாதீங்க, உங்க மேல போட்டுட்டு சரிப்படுத்திக்கீங்க. அதுதான் இந்த பாடல் பிடிக்கிறதுக்கு காரணம்னு ஷாம்லா ராணி ஜப்பான்ல இருந்து நம்ம கூட பேசியிருந்தாங்க.
1: சின்ன வயசுல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், கத்துக்கிட்டேன், ஆனா தொடர முடியல அப்படின்ற மாதிரி கதைகளை தான் நேர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
0: நீங்களும் எங்க கிட்ட சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு நித்யா வந்திருக்காங்க.
1: சொல்லுங்க நித்யா, நித்யா கிட்ட கொஞ்சம் கேட்போம்.
2: நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து சிலம்பம் கலையில இருந்தேன், மஞ்சள் பெல்ட் எடுத்தேன். அப்புறம் வீட்டுல சண்டை, தம்பிக்கும் எனக்கும் சண்டை அடிக்கடி நடக்கும்.
1: ஓ, எதனால சண்டை வருது? சிறு சிலம்பத்தினாலயா?
2: சிலம்பத்தினாலன்னு இல்ல, நார்மலா வீட்டுல கூட பிறந்தவங்க கூட சண்டை
0: நடக்கும்.
2: அந்த மாதிரி ஒரு வாடி சண்டை நடந்து வீட்டுல ஒரு அலுமாரி கண்ணாடிதான்
0: உடைச்சிட்டோம். சிலம்ப கலை அங்க எடுத்துட்டீங்க?
2: அங்க எடுத்து எங்க அம்மா உடனே சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நீங்க படிச்ச வரைக்கும் போதும், நீங்க வீட்டுலயே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கலையில இருந்து என்ன நிப்பாடிட்டாங்க. என்னோட கூட பயணம் செஞ்ச, அதாவது அந்த கலையில இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து பிளாக் பெல்ட் எடுத்து ஒரு மாஸ்டரா ஆகி இப்ப வந்து அவங்க கிட்ட என்னோட பிள்ளைங்கள சிலம்பம் கலைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கேன்.
0: யாராவது சொல்லிருக்காங்களா அவங்க கிட்ட அப்படியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு?
2: அந்த மாஸ்டர் இப்ப அடிக்கடி அந்த வார்த்தையை என்னோட பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, அங்க உள்ள ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. கூட படிச்சவங்க அவங்க பாதிரி நின்னுட்டாங்க. சோ இவங்களும் வந்திருந்தாங்க, நானும் அவங்களும் ஒரு மாஸ்டரா ஆயிருக்கலாம் அப்படின்னு.
1: அது என்னன்னா வீட்டுல கொஞ்சம் கை கால் வச்சுட்டு சும்மா இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல.
2: ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன்.
0: நிப்பாட்டிட்டீங்க, ஒரு திறமசாலி அங்கேயே விட்டுட்டீங்களேன்னு
2: சொல்லிருக்கேன். பட் ஆனா அங்க இருந்து பதில் வராது,
0: ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க பட்ட சேட்ட அப்படி.
1: இருந்தாலும் ஒரு முயற்சி நீங்க கற்றுக்கொள்ள சரியா முடியலனாலும் உங்க பிள்ளைங்களை அடுத்து வளர்த்து விடுறீங்களே, அதுக்கே ஒரு பெரிய பாராட்டுக்கள்ங்க உங்களுக்கு.
2: நன்றி.
0: பெரும்பாலும் நீங்க பேசுறவங்க இது சொல்றாங்க, நான் செய்யல அதனால அடுத்த தலைமுறை அதுக்குள்ள கொண்டு போறோம்னு. கல்வி அது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆனா அதையும் தாண்டி இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் பிள்ளைங்க கிட்ட. முதல்ல புறப்பாட நடவடிக்கைகள் அனுப்புறதுல இருந்து கொஞ்சம் தொடங்குங்க.
1: இன்னொன்னு மறந்துடாதீங்க என்று நினைவுபடுத்துறோம், எதுவுமே தாமதம் இல்ல.
0: ஆமா,
1: நீங்க நினைச்சா இப்ப கூட நீங்க விட்டத பிடிக்க முடியும்.
0: நான் அண்மையில வந்துட்டு டாக்டர் கிரேஸ் அவங்களை சந்திச்சிருந்தேன். அவங்க இப்போ 60 வயதை தாண்டி இப்பதான் அவங்களுடைய பரதநாட்டியத்துடைய அரங்கேற்றத்தை முடிச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வயசெல்லாம் ஒரு தடையே இல்லை, நம்ம எப்போதுமே திடகாத்திரமா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
1: அதனால கலையை காப்போம், கலையை கற்றுக்கொள்வோம்.
0: இப்போ கலையை காப்போம்னு ஒரு பாட்டு, இது சிலம்பத்திற்காக வெளியிடப்பட்டது. சந்தேஷுடைய இசையில யோகராஜ் பன்னீர்செல்வம் அவர் வரிகள் எழுதி ரெண்டு பேரும் தான் பாடியிருக்காங்க.
1: கேட்கலாம்.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.